0: உங்களுக்கு ஆடி கார்
1: என்னது
0: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
3: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
2: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
3: 416-900-4599.

0: குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், such a warm evening. I am really proud of you. I am very happy to be with you all. Today night special program by
1: Rosh Kumar
0: proudly presents the name of
1: Tamara. A new flavor of Tamil radio. Every Sunday night, 7 to 9 p.m. Brand new hits, old classics, local talent, and so much more. Only on East FM 102.7.
2: இரமட்டு மணி 5 நிமிடம் கடுகொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 தி ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ். தொடர்ந்து உங்களோட 9 நிமிடம் மற்றும் நிரோஷ். லைக் ஆல்வேஸ் ஆன் த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஷோ வி ஸ்டார்ட் வித் த சூப்பர் சீன் ஆஃப் த டே. இன்றைய ஆன் சூப்பர் சீன், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் திரைப்படத்திலிருந்து வர்றது. திஸ் ஃபிலிம் வாஸ் ரிலீஸ்ட் in September 2024. Movie is starring Vijay, Prashant, Prabhudeva and Ajmal Amir. Movie is directed by Venkat Prabhu and music by Yuvin Shankaraja. So இது உங்களுக்காக வர்றது சூப்பர் சீன் ஆஃப் த டே, த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் திரைப்படத்திலிருந்து.
3: குடிக்க சொன்னா குடிச்சிருவேனே, அறிவுன்றது வேணாம்.
4: மார்னிங் சார்.
5: மார்னிங் மார்னிங்.
4: சுமார்
5: குட் மார்னிங் சார்.
6: மார்னிங்
5: சார். ஷல் வி?
6: ஹா.

0: ஆயில் போட மாட்டேங்களாடா. ஹைடெக் இன்டெலிஜென்ஸ் ஆபீஸ் மாதிரி இருக்கு, இரும்பு கடை மாதிரி இருக்கு.
1: எங்க சார் ஆபரேஷன் பண்றதுக்கு தான் துட்டு கொடுக்குறீங்க? ஆபீஸ் மெயின்டெனன்ஸ்க்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி ஆயில் போட்டுடலாம்.
0: அதுக்குன்னு ஆயில் வாங்க கூட பணம் இல்லையாடா
2: சார். நோ ப்ராப்ளம் சார், அட்ஜஸ்ட் பண்ணி போலாம். பிஎஸ் போர்ட் இத பாருங்க.
1: மடகாஸ்கர்
3: ஈஸி.

0: சார், எப்படி டேய், எவ்வளவு பெரிய முட்டாள் தண்டை பண்ணி வச்சிருக்கீங்க? ஸ்நாச் ஆபரேஷன்ல யாருக்குமே தெரியாம யுரேனியத்தை எடுத்துட்டு வர சொன்னா ஒரு ட்ரெயினே டேமேஜ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இதெல்லாம் நாம தான் பண்ணணும் கெனியன் கவர்மெண்ட்க்கு தெரிஞ்சா எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஆகும் தெரியுமா?
1: சார் சார் சார் சார் சார், இந்த ஸ்நாச் ஆபரேஷன்ல லஷ்கர் இ தொய்பாவோட தலைவன் ஓமர கொண்டுட்டு அவங்க கிட்ட இருந்து யுரேனியத்தை தூக்கலாம்னு தான் பார்த்தோம். ஆனா அங்க அன்எக்ஸ்பெக்டடா பார்த்தது மேனன்.
2: சார், ஆக்சுவலா மேனனையும் தூக்கலாம் தான் பார்த்தோம். அந்த ப்ராசஸ்ல தான் இந்த மூணு பேரும் ட்ரெயினை டேமேஜ் பண்ணிட்டாங்க.
3: என்னாச்சு?
0: அவங்க மொத்த டீமும் ட்ரெயின் பிளாஸ்ட்ல செத்துட்டாங்க சார். There are no survivors in the train. Official report from the Kenyan government.
1: சார், இந்த மேனன் தான் யுரேனியம் டீல்ல ஓமருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கணும் சார். இதை இன்வெஸ்டிகேட் பண்ண நமக்கு நிறைய டீடைல்ஸ் கிடைக்கும் சார்.
0: செத்தவங்கிட்ட போய் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்றது? சரி சரி, நீ அதை பாரு
4: சார்.
0: அப்புறம் காந்தி
5: சார்,
0: நம்ம அடுத்த அசைன்மெண்ட் தாய்லாந்துல, அது சம்பந்தமா இன்னைக்கு 3:30 உனக்கு சென்னை ஃபிளைட், கிளம்பு
1: சார். 4:30 வைஃப் டாக்டர் கிட்ட கூட்டு போகணும் சார்.
0: ஐயோட, அப்படியா? அது டாக்டர் பார்த்து பாரு, நீயும் வேலையை பாரு.
1: தேங்க்யூ சார்.
6: நீங்கள் கேட்டது சூப்பர் சீன் ஆஃப் த டே, கோட் திரைப்படத்திலிருந்து. ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஈஸ்ட் எஃப்எம் டியூன் தமிழ்.

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. கிரேஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸ்.
2: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் ஆஃப் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
3: Millennial Mortgage Experts Inc. உங்கள் first, second mortgages, home equity line of credit, commercial mortgage எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் bankruptcy அல்லது proposal செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் purchase அல்லது refinancing வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், Millennial Mortgage Experts Inc. 647-891-0742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அழையுங்கள் ஜானிஸ் ஷான், 647-891-0742.
1: பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு இரவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சி வகைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் பவுண்ட் 149, ஊராட்டிறைச்சி பவுண்ட் 999, 400 gram மேகி கோகனட் மில் பவுடர் $3-4-11. அனிவர்சரியை முன்னிட்டு May 15 வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், 2200 ப்ரோக் ரோட், ப்ரோக்கன்டேல் ப்ரோ, 905-512-4261.
4: Ocean Accounting Tax Consultants, E-File Income Tax, Corporate Tax Filing, Personal மற்றும் Small Business Accounting சேவைகளை பெற்றுக் கொள்ளலாம். துரிதமாக டாக்ஸ் ரிஃபண்டினையும் பெற்றுத் தருகிறார்கள்.
5: இப்போது விக்டோரியா பார்க் அண்ட் லோரன்ஸ் சந்திப்பில், 1646 விக்டோரியா பார்க் அவென்யூ சுவீட் 1, 416-285-6900. கெனடியன் ஸ்டீல்ஸ் சந்திப்பில், 4631 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்டீல்ஸ் அண்ட் கெனடி மெடிக்கல் சென்டர் பில்டிங் இன் ரூம் நம்பர் 203 அமைந்துள்ளது. எலிவேட்டர் வசதியுடன் வீல் சேர் அக்சஸும் உண்டு.
4: 647-426-7334
6: என்றும் இசையுடன் இஸ்டெஃப் எம் உங்களுடன் 102.7.

0: I love you too. I love you too, man. I love you too, man. I love you too. I love you too. I love you too.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இது ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ். இந்த சம்மர் சீசன் வரைக்கும் நிறைய பேர் ட்ராவல் பண்ண விரும்புவாங்களான கரண்ட் எக்கனாமிக் சுச்சுவேஷன் மற்றும் கரெக்ட் ஆன் கோயிங் வார்ஸ் என்று நாங்கள் சொல்லலாம். அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ஸுக்கு நிறைய பேர் ட்ராவல் கனடா விட்டு ட்ராவல் பண்ண விரும்ப மாட்டாங்க. அப்படி நாங்கள் பார்க்க ஒன்டேரியோவில் என்ன நாங்கள் பார்க்குறதுக்கு இருக்குதுன்னு ஒரு டீட்டெயில்ஸ் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஒரு ஸ்பெஷலான longest suspension bridge of Canada here in Ontario is located பண்ணியிருக்குது. இது ஆன்டேரியோவில் லோக்கேட் பண்ணினாலும் நிறைய பேருக்கு தெரியும் ஆன்டேரியோ ஒரு பெரிய ப்ராவின்ஸ். இந்த லொக்கேஷன் கிட்டத்தட்ட ஒரு தண்டபேர் லொக்கேஷனுக்கு கிட்ட தான் இருக்குது. ஸோ தண்டபேர்ண்டா ட்ரோண்டோ பே, ட்ரோண்டோலேருந்து நாங்கள் தண்டபே மற்றும் காரில் ஓடுறண்டா கிட்டத்தட்ட ஒரு 15 hours செல்லும் தண்டபே ஏரியாவுக்கு நீங்கள் போய் சேர்கிறதுக்கு. ஸோ அப்படி நாங்கள் அப்படி மாதிரி நீங்கள் ஒரு ரோட் ட்ரிப்புக்கு போக விரும்பினால் கனடாஸ் லாங்கஸ்ட் பெடெஸ்ட்ரியன் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் ஒரு நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸில் இது திறக்க போகுது. இந்த பிரிட்ஜில் என்ன ஸ்பெஷல் என்றால் இது நாங்கள் சொன்ன மாதிரி லாங்கஸ்ட் சஸ்பென்ஷன் பெடெஸ்ட்ரியன் பிரிட்ஜ் அவைலபிள் இன் கனடா. இதுக்கு பேர் ஈகல் கேனியன் என்று சொல்கிறது. அண்ட் ஸ்பெஷலாக இது ஒன்டேரியோவில் இருக்கிறபடியால் நீங்கள் ஒரு போர்டர் க்ராஸ் பண்ணி அல்லது அப்படி ஒன்றும் க்ராஸ் பண்ணாமல் பாஸ்போர்ட் இல்லாமல் நீங்கள் ட்ராவல் பண்ணி போகலாம். இது மே 15th ஒரு 2 weeks இது திறக்க போகிறாங்க ஃபார் த 2026 சீசன். இதில் ஸ்பெஷல் என்னென்றால் இந்த பிரிட்ஜ் கிட்டத்தட்ட ஒரு 600 feet அக்ராஸ் த கேனியன் ஹேங் பண்ணும். அதோட சேர்த்து 152 feet அபவ் த கிரவுண்ட். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபியர் ஆஃப் ஹைட்ஸ், ஃபியர் ஆஃப் நேச்சர் எப்படி மாதிரி ஒரு ஃபியர் இருந்தால் இது உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஆனால் ஒரு ஸ்பெஷலான கனடாவில் இருக்கிற ஒரு பிரிட்ஜ் நீங்கள் பார்க்க விரும்பினால் அதோட சேர்த்து நீங்கள் ஒரு 15 hours ட்ரைவ் பண்ண விரும்பினால் ஒரு ரோட் ட்ரிப்புக்கு போக விரும்பினால் தண்டபே ரீஜன் ஏரியாவுக்கு கிட்ட இந்த ஈகிள் கேனியன் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் இருக்குது. நாங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு கனடாண்டே லாங்கஸ்ட் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் அண்ட் இஸ் வாக்கபோ பை பெடஸ்ட்ரியன். நாங்கள் இந்த ஸ்பெஷல் பிரிட்ஜை நாங்கள் பார்க்க ஒரு சின்ன ஹாஃப் லெங்க் பிரிட்ஜும் இருக்குது இந்த சேம் ஏரியாவில். இது ஒரு 300 feet அக்ராஸ், 125 feet அபவ் த கிரவுண்ட். ஸோ நீங்கள் இந்த பிக் பிரிட்ஜை பார்க்க விரும்பாட்டி நீங்கள் ஒரு சின்ன பிரிட்ஜும் போய் பார்க்கலாம் அல்லது டென்ட் பிரிட்ஜும் நீங்கள் சேர்த்து பார்க்கலாம். 300 feet அக்ராஸ் த கேனியன், 125 feet அபவ் த ஃப்ளோர் ஃபார் தி ஸ்மால் பிரிட்ஜ். ஆனால் நாங்கள் பெரிய பிரிட்ஜுன்னு பார்க்க 600 feet அக்ராஸ் அண்ட் 152 feet அபவ் கிரவுண்ட் ஃபார் திஸ் பிரிட்ஜ். ஸோ இது ஒரு அவுட்டோர் ஆக்டிவிட்டின்னு நாங்கள் சொல்லலாம். இது ஒரு ஹைக்குக்கு நீங்கள் போகலாம், ஒரு வாக்கிங்குக்கு நீங்கள் போகலாம். ஆனால் நாங்கள் ட்ரோண்டோ சிட்டியில் ஏரியாவுக்கு கிட்ட இருக்கிறீங்க என்றால் யூஷுவலாக இது தண்டபே ரீஜனுக்கு நீங்கள் ட்ரைவ் பண்ண போகிறோன்றால் ஒன்டேரியோவுக்கு நீங்கள் சுற்றி போய்க்க ஒரு ஆவரேஜாக ஒரு 14 to 15 hours உங்களுக்கு செல்லும் அங்கே போய் சேர்கிறதுக்கு. ஸோ யூஷுவலாக நீங்கள் ஒரு 1 night or 2 nights அந்த ரீஜனுக்கு நீங்கள் ஸ்டே பண்ணிட்டால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ணலாம். அல்லது நீங்கள் ஒரு மேனடோபா அல்லது கிராஸ் கண்ட்ரி ஒரு டூருக்கு நீங்கள் போக விரும்பினால் கட்டாயம் நீங்கள் ஒன்டேரியோவுக்கு அவுட்சைடை போகிறதுக்கு நோர்தன் பக்கம் நீங்கள் போக விரும்பினால் இந்த ஏரியாவை நீங்கள் க்ராஸ் பண்ணி போவீங்கள் பிஃபோர் யூ கெட் டு மேனடோபா. ஸோ ஈகிள் கேனியன் என்று நாங்கள் சொல்ல இந்த இடம் ஒரு 45 minutes ஈஸ்ட் ஆஃப் தண்டபே என்று நாங்கள் சொல்லலாம். ஸோ நீங்கள் தண்டபே ரீஜனுக்கு ஒரு நீங்கள் டிரைவுக்கு போக விரும்பினால் இது கட்டாயம் நீங்கள் பார்க்கணும் ஒரு இடம். இது 7 days a week திறந்திருக்கும், 10 AM to 6 PM ஃபோல் சீசன் மட்டும் இது திறந்திருக்கும். பட் இது என்ட்ரன்ஸ் காஸ்ட் ஒரு $23 மட்டும்தான் இருக்கப்போது. அண்ட் சில்ட்ரன் 4 to 8 $13 மட்டும்தான் இருக்கப்போது. நீங்கள் ஒரு சில்ட்ரன் அண்டர் த ஏஜ் ஆஃப் 4 கொண்டு போகிறால் அவைக்கு ஃப்ரீயாக தான் இருக்கப்போது. ஸோ நீங்கள் இங்கே ஈகிள் கேனியன் சஸ்பென்ஷன் பிரிட்ஜை பார்க்க விரும்பினால் இது ஒன்டேரியோவில் இருக்கிறது ஒரு லாங்கஸ்ட் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். ஒன்டேரியோ மட்டும் இல்லை லாங்கஸ்ட் சஸ்பென்ஷன், ஆனால் கனடா வைடாக லாங்கஸ்ட் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் என்று சொல்லலாம். லோக்கேட்டட் நியர் தண்டபே ஒன்டேரியோ. நாங்கள் சொல்ல மாதிரி தண்டபே நீங்கள் டிரைவ் பண்ண போகிறோம்னால் ஒரு ஆவரேஜாக 14 to 15 hours உங்களுக்கு செல்லும் போய் சேர்றதுக்கு. ஸோ அப்படி மாதிரி ஒரு ரோட் ட்ரிப் இந்த சம்மர் நீங்கள் பிளான் பண்ணால் கட்டாயம் இந்த ஈகிள் கேனியன் பிரிட்ஜை போய் விசிட் பண்ணுங்கள். ஸ்மால் என்ட்ரன்ஸ் ஃபீ அஸ் வெல், ஓன்லி ஓப்பன் டியூரிங் த சம்மர் பீரியட் ஆஃப் டைம். ஸோ இந்த சம்மர் சீசனுக்கு நீங்கள் போக விரும்பினால் ஈகிள் கேனியன் சஸ்பென்ஷன் பிரிங் தி லாங்கஸ்ட் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் ஹியர் இன் கனடா. இது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ்.

0: வட அமெரிக்க சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தின் மீளாய்வுகள் குறித்த பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்காவிற்கு எதிராக கனடா பயன்படுத்த உள்ள துருப்புச்சீட்டுகளை பிரதமர் மார்க் கார்னி வெளிப்படுத்த வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் பி ஏ பொலிவியே அழைப்பு விடுத்துள்ளார். கனடாவின் சக்தி வளம் மற்றும் கனிம வளம் போன்றவற்றை அமெரிக்காவிற்கு அழுத்தம் கொடுக்கும் அம்சங்களாக பயன்படுத்தும் கருத்துக்களை பிரதமர் மார்க் கார்னி அண்மையில் நிராகரித்திருந்தார். தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் வாக்கு எண்ணும் பணிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மொத்தம் 62 மையங்களில் 10,545 பணியாளர்கள் வாக்கு எண்ணும் பணிகளில் ஈடுபட உள்ளனர். தமிழ்நாட்டில் காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணப்படுவதுடன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் வாக்கு எண்ணிக்கையும் காலை 8:30 ஆரம்பமாக உள்ளது. இலங்கையில் லஞ்ச ஊழல் விசாரணைகளுக்கு ராஜபக்சக்கள் முகம் கொடுக்க வேண்டுமே தவிர அரசியல் பழிவாங்கல் என திசை திருப்பக்கூடாதென அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜயதிஸ தெரிவித்துள்ளார். மோசடியில் ஈடுபடவில்லை என்றால் அச்சமடைய தேவையில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியமை தொடர்பில் ராஜபக்சக்கள் மீதான முறையான விசாரணைகளும் இம்மாதம் ஆரம்பிக்கும் என நேற்று அரசாங்கம் தெரிவித்திருந்தது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
1: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். எனக்கு சில பயர்ஸ் கால் பண்ணி பிரீமியர் டக் ஃபுட் புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிற HST ரீபேட் பத்தி என்கொயர் பண்ணீங்க. இன்னைக்கு நம்ம அதுதான் பார்க்க போறோம். பிரீமியர் டக் ஃபுட் வீட்டோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக அண்ட் நிறைய பேர் வீடு வாங்கணும்னுட்டு என்கரேஜ் பண்றதுக்காக புதுசா இந்த HST ரீபேட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார். முந்தி ஒரு சின்ன அமௌண்ட் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ்க்கு மட்டும்தான் கிடைச்சிட்டு இருந்தது இந்த HST ரீபேட். இப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயரா இருந்தா என்ன, பிரைமரி ரெசிடென்ஸோ நீங்க இருக்கிறதுக்காக வீடு வாங்கினா, இல்லாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்ட்டுக்கு கொடுக்கறதுக்காக வீடு வாங்கினா, இந்த எந்த விதமான பயரா இருந்தாலும் நீங்க இந்த HST ரீபேட் உங்களுக்கு அப்ளிகபிள். உங்களுக்கு 130,000 வரைக்கும் HST ரீபேட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இது வெறும் பிராண்ட் நியூ பில்டர் பில்ட் ஹோம்ஸ்க்கு மட்டும் தான் அப்ளிகபிள். இதுல ரீசேல் ஹோம்ஸ் இன்க்ளூடட் கிடையாது. அண்ட் ஹோமோட வேல்யூ அப் டு 1.5 மில்லியன் வரைக்கும் இந்த HST ரீபேட்டுக்கு நீங்க குவாலிஃபை பண்ணலாம். உங்களுக்கு இந்த HST ரீபேட் கிடைக்கணும்னாக்கா நீங்க இந்த பில்டர் பில்ட் நியூ பில்ட் ஹோம்காக அக்ரிமெண்ட்டை வந்து ஏப்ரல் 1st அடுத்த வருஷம் மார்ச் 31st நீங்க சைன் பண்ணியானோ அப்பதான் நீங்க அந்த HST ரீபேட்டுக்கு குவாலிஃபை பண்ணுவீங்க. நீங்க ஹோம் பயரா இருந்துட்டு இன்னும் யோசிச்சுட்டு இருந்தீங்களாக்கா வீடு வாங்கணுமா வாங்க கூடாதா, இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி ஆகுமா, இன்னும் பிரைசஸ் கம்மியா போகுமா அப்படின்ட்டு இந்த மாதிரி எல்லாம் நீங்க யோசிக்காம நீங்க இப்போ வாங்கறது நல்ல டைம். அண்ட் இந்த HST ரீபேட்டோட அட்வான்டேஜ் எடுக்கிறதும் நீங்க நல்ல டைம். உங்களுக்கு இன்னும் வீடு வாங்கறத பத்தி, பில்டர் பில்ட் ஹோம்ஸ் வாங்கறத பத்தி ஏதாவது தெரியணும் அப்படின்னாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். எனக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் 416-888-9492. தேங்க்யூ.
0: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட். மேலதிக விவரங்களுக்கு www.swapteam.ca. Weekend, Weekend, East FM 102.7.

0: ஆண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள். நீரோ குமார் 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
2: ஐபி கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
3: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
4: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
3: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
5: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
6: உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
7: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
6: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
7: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
6: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
8: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
9: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் 375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
8: மோர்கேஜ், ரீஃபைனான்சிங், ரினியூவல், கிரெடிட் இம்ப்ரூவ்மெண்ட் லோன் என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
9: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.
10: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

Currently sitting at 12 degrees Celsius, feel பண்ணுறது 10 degrees Celsius here in Toronto. அதோட நாளைய நாள் இந்த வெதரும் நாங்கள் இந்த இடத்தில் பார்த்து விடலாம். It's going to be a high of 6, sun and, a mix of sun and clouds at 20 degrees Celsius நாளைய நாள் இருக்கப்போது. அதோடு நாங்கள் கேஸ் ப்ரைஸஸை எட்டி பார்த்தால் ஃபார் டுமாரோ there's going to be no change in gas prices for tomorrow. Okay, நேர்களே, இந்த பாடலோடு நாங்களும் நிறைவு செய்த நேரமும் வந்துச்சு. Thank you for everyone who tuned into Tune Tamil on East FM 102.7. If you enjoy the show, you can tune in every Sunday, 7 p.m. to 9 p.m. I wish everyone a great week ahead. Stay safe. மீண்டும் ஒரு Tune Tamil நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம். விடப்படுறது நிரோஷ். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: எப்பொழுதும் பொன்னின்
1: மதிப்பு காலத்தால் மாறாதே, நம்பிக்கையின் அளவு அதிபடு உயர்கிறது. மே 2 முதல் தமிழர் மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல் செல், எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம் எலைகோ.
2: புதிய வீடு வாங்க நினைக்கின்றீர்களா? நீங்கள் 130,000 வரை சேமிக்கலாம். முதன் முறையாக வீடு வாங்குபவர்களாக இருந்தாலும் அல்லது தற்போது வீடு வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் அரசாங்க திட்டங்கள் மூலம் GST நீக்கம் மற்றும் HST குறைப்பு கிடைக்கலாம். முக்கியமாக இது கடன் அல்ல, நேரடி பண சலுகை. பலருக்கு இந்த வாய்ப்பு இருப்பதே தெரியாது. இது ஒரு குறுகிய கால சலுகை, தவறவிடாதீர்கள். மேலதிக விவரங்களை அறிய அழையுங்கள். நவி கனகலிங்கம், 416-371-3998. Bespoke Real Estate.
3: நந்தா கேட்டரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்டரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்டரிங், 416-626-8421, 416-626-8421.
4: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
5: என்ன யோசினை?
6: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
7: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், சங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா

0: ஆண்டை முன்னிட்டு ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் தமிழ் சமூகத்திற்கான எக்ஸ்க்ளூசிவ் விஐபி டீல்களை பெற அகமத் தம்சின் 4378607002 கைரிப்பில் உள்ள 2025 PHEV களை இந்த மாதம் மாத்திரம் 84 மாத 0% ரேட்டில் வழங்குவதோடு 2026 அவுட்லாண்டர் மைல்ட் ஹைபிரிட் மற்றும் PHEV பர்ச்சேஸ்களுக்கும் $1000 கேஸ் கார்டு பரிசு. அத்துடன் அனைத்து மிட்சுபிஷி பர்ச்சேஸ்களுக்கும் 75 inches ஸ்மார்ட் டிவி, லேப்டாப், பிரீதி கிரைண்டர், சில்வர்வேர் குக்கிங் செட் ஆகியவற்றில் ஒன்றையும் பெறுங்கள். தமிழில் பேச அழையுங்கள் அகமத் தம்சின் 4378607002.
1: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1000 to $1200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
2: You're listening to CJRK's 102.7 East FM. The following programs and opinions and views expressed by each producer and participant of their shows have no reflection of CJRK's 102.7 East FM.
3: This is East FM 102.7.
4: سلام، من سامانه امروز میزبان برنامه شما هستم. برنامه‌ای که الان میشنوید ترانه‌های فارسیه.

وزش چشم تو پاییزم کرد، عشق من عشق

0: مجنون دل من، بی خود و مجنون دل من، بی خود و مجنون دل من.
1: FM 102.7 East FM.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
1: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
0: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
2: 10% down udan commercial mortgage.
0: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja. Commerce Ventures 416-457-0651.
2: 416-457-0651. Some conditions may apply.
3: Ocean Accounting Tax Consultants E-File Income Tax, Corporate Tax Filing, Personal மற்றும் Small Business Accounting சேவைகளை பெற்றுக் கொள்ளலாம். துரிதமாக Tax Refund இனியும் பெற்றுத் தருகிறார்கள்.
4: இப்போது விக்டோரியா பார்க் அண்ட் லோரன்ஸ் சந்திப்பில் 1646 விக்டோரியா பார்க் அவென்யூ சுவீட் 1 416-285-6900 கெனடியன் ஸ்டீல் சந்திப்பில் 4631 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்டில் ஸ்டீல்ஸ் அண்ட் கெனடி மெடிக்கல் சென்டர் பில்டிங்கின் ரூம் நம்பர் 203 அமைந்துள்ளது. எலிவேட்டர் வசதியுடன் வீல் சேர் அக்சஸும் உண்டு.
3: 6474267334
5: சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் தமிழ் சமூகத்திற்கான எக்ஸ்க்ளூசிவ் விஐபி டீல்களை பெற அகமத் தம்சின் 4378607002 கைருப்பில் உள்ள 2025 PHEV களை இந்த மாதம் மாத்திரம் 84 0% ரேட்டில் வழங்குவதோடு 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் மற்றும் PHEV பர்ச்சேஸ்களுக்கும் $1000 கேஸ் கார்டு பரிசு. அத்துடன் அனைத்து மிட்சுபிஷி பர்ச்சேஸ்களுக்கும் 75 இன்ச் ஸ்மார்ட் டிவி, லேப்டாப், பிரீதி கிரைண்டர், சில்வர்வேர் குக்கிங் செட் ஆகியவற்றில் ஒன்றையும் பெறுங்கள். தமிழில் பேச அழையுங்கள் அகமத் தம்சின் 4378607002.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1000 $1200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5 வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மிரல் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
7: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550, 2930550. goodlifeflooring.ca.
8: It is the same English. East FM 102.7.

0: your favorite music.
1: On your favorite station. 102.7.
0: It's East FM.
2: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
3: ப்ளூ மவுண்டன் அருகே ஸ்டெய்னர் டவுனில் வீடுகள் இன்வென்ட்ரி சேலில் குறைந்த விலையில் விற்பனையாகின்றன. புகழ்பெற்ற ட்ரெஷர் ஹில் கட்டுமானத்தில் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் நிறைந்த இடத்தில் வசாகா பீச், ப்ளூ மவுண்டன் அருகே ஸ்டெய்னர் டவுனில் 2900 ஸ்கொயர் ஃபிட் முதல் 4300 ஸ்கொயர் ஃபிட் வரை உள்ள வீடுகள் இன்வென்ட்ரி சேலில் குறைந்த விலையில் விற்பனையாகின்றன. அருகே எலிமெண்டரி ஸ்கூல், ஹை ஸ்கூல், ஷாப்பிங் வசதிகள் உள்ளன. மேலும் விவரங்களை அறிய ஜீவிதா ஸ்ட்ரீட், சோல் சிட்டி ரியாலிட்டி, 6477873784.
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
5: Mortgage Solutions, கிருபா தனபாலசிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
2: பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு இரவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சி வகைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் பவுண்ட் 149, ஊராட்டிறைச்சி பவுண்ட் 999, 400 கிராம் மேகி கோகனட் மில் பவுடர் $311. அனிவர்சரியை முன்னிட்டு May 15 வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பெருசு. பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், 2200 ப்ரோக் ரோட், ப்ரோக்கன்டேல், ப்ரோ 905-512-4261.
6: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
7: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் FM 102.7.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் EastFM. Log on to eastfm.ca.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Fantastic Family Dental Clinic, 1001 Center Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idil. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
5: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
5: 416-461-6401.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில்

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
2: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் PPS குரூப் இங்க் நிறுவனம் விடுக்கும் முக்கிய அறிவித்தல். ஜெனரல் லேபருக்கு உடனடியாக ஆட்கள் தேவை. தகுந்த சம்பளம் வழங்கப்படும். ஒர்க் பெர்மிட் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம் அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465. PPS குரூப் இங்க், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 9, ஸ்கார்போரோ. PPS குரூப் இங்க் .ca.
4: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323. பசுமை மார்க்கெட், பசுமை நிறைந்த மரக்கறிகள் பழங்களுடன் எல்லா வகையான மளிகைப் பொருட்களுக்கும் மிகச்சிறந்த தெரிவாக விளங்குகின்றது. பசுமை மார்க்கெட், 2002 மிடில்ஃபீல்ட் ரோட், யூனிட் 5, மிடில்ஃபீல்ட் அண்ட் சீல்ஸுக்கு அருகில். பசுமை மார்க்கெட்,
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம். கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000. கேஷ் பாயிண்ட்.
7: Freshா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
8: Everything you like, everything you need is found only here.
7: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க் வர்ணா கணபதி பிள்ளை. வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்கவும் விற்கவும் தற்போதுள்ள வீட்டு சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்கள் தீர்மானங்களை சரியாக தெரிவு செய்ய ஆலோசனைகள் வழங்குவதுடன் உங்களுக்கு தேவையான மோகேஜை பிரதான வங்கி ஒன்றிடமிருந்து பெற்றுத் தருவதிலும் மற்றும் வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்க அல்லது விற்க அனைத்து தேவைகளுக்கும் உங்களுக்கு உதவுகிறார் பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க் வர்ணா கணபதி பிள்ளை. 416-844-7390
2: All My Blinds சகலவிதமான blinds மற்றும் draperies ஐ உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது Zebra Blinds மிக குறைவாக $49 முதல் free estimation, free installation. நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது Zebra Blinds as low as $49 முதல் free estimation, free installation. Conditions apply. 191 Nagar Avenue, Unit 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
3: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம். 6476694663 கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி. 647-669-4663 Oh My Home.
4: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே, நம்பிக்கையின் அளவு அதிவடு உயர்கிறது. May 2nd முதல் தமிழர் மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262 உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம்.
5: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

0: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ராமன் ஹோம் கம்ஃபர்ட் உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர் லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
2: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி வீதத்தில் பிசினஸ்

0: $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 இருந்து $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5 வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: ஜெய் நடராஜா, 24 வருடங்களுக்கு மேல் அனுபவம் வாய்ந்த பைனான்சியல் அட்வைசர். உங்களுக்கு பின்னர் உங்கள் பணம் மற்றும் சொத்துக்களை உங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு டாக்ஸ் ஃப்ரீயாக கொடுக்க முடியுமா? இலவச ஆலோசனைக்கு ஜெய் நடராஜா 416-558-2551. உங்களால் இப்பொழுது காப்புறுதி பெற முடியவில்லையா? முன்னர் வாங்கிய காப்புறுதிக்கு அதிகமாக பணம் செலுத்துகின்றீர்களா? இலவச ஆலோசனைக்கு அழையுங்கள். ஜெய் நடராஜா, கிரேட் லைஃப் பைனான்சியல், 416-558-2551.
2: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். East FM 102.7.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்
1: பிரிஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
2: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
2: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
2: 2225 மார்க்கம் ரோட், Suite 307, 647-478-0144.
3: செய்யலாம்.
4: என்ன யோசினை?
5: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
8: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காப்ரோ ஷீரடி பாபா ஆலயத்துக்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில் April 29 முதல் கோலாகல ஆரம்பம். May 2 கிராண்ட் ஓபனிங். திறப்பு விழாவை முன்னிட்டு 5 வெஜி சமோசா $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் ரொட்டி $1, 3 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினால் $25, 3 கொத்ரொட்டி வாங்கினால் $25, சுவேகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழையிறையில் பொதிசோறு $20. சைவம் அசைவம் இரண்டு வகை உணவுகளும் கிடைக்கும். சுவையகம், 2721 மார்க்கம் ரோட், யூனிட் 47, ஸ்காப்ரோ.
9: நல்ல பாட்டு, நாலு விஷயம்,
10: FM 102.7 East FM.ca.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து மாறி
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி,
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது
4: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2nd நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
7: 416-900-4599.
8: விவாகா டொராண்டோ கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாகா டொராண்டோ.
9: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
8: பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ் இன்னும் பல.
9: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ.
8: மார்க்கமென் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாகா டொராண்டோ.
9: அழகு அழகு 6477873784.
10: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் commercial கான first, second mortgages, refinance, renewal, equity line of credit நை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656, 416-908-5656.
11: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று மே மாதம் 4ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை புத்தம்புதிய காலை பொழுதொன்று வளர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

தினம் ஒரு குரல் கேட்டீர்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7. மிக முக்கியமாக பெரும் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தமிழக தேர்தல் முடிவுகள் தற்போது வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. பலருடைய எதிர்பார்ப்பையும் மாற்றியமைக்கும் விதமாக தேர்தல் முடிவுகள் அமைந்திருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளில் இந்த தேர்தல் முடிவுகள் தொடர்பிலான முக்கியமான விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம். இதுவரையில் வெளியான

நான்கு தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது, 19 தொகுதிகளில் வெற்றி கொண்டிருக்கிறது, 73 தொகுதிகளை வெல்லும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே வேளையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 43 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது, 12 இடங்களை வெற்றி கொண்டிருக்கிறது, 55 ஆசனங்கள் அதற்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்தும் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மொத்தமாக தற்போதைய நிலவரப்படி 110 இடங்களில் அது முன்னிலை பெற்றிருக்கிறது. திமுகவை பொறுத்தவரையில் 70 இடங்களிலும், அதிமுகவை பொறுத்தவரையில் 54 இடங்களிலும் வெற்றி பெற்றிருக்கிறது. திமுகவின் தலைவர் அல்லது முதல்வர் ஸ்டாலின் தான் போட்டியிட்ட தேர்தல் தொகுதியில் தோல்வியடையும் நிலை காணப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து இணைந்திருப்போம். ஈஸ்ட் எஃப்எம் காத்திருக்கிறோம், தேர்தல் முடிவுகளை எடுத்து வர காத்திருக்கின்றோம்.

0: கனடாவோடு இணைந்திருக்கிறீர்கள். தமிழகத்தில் ஒரு புதிய அலை, புதிய ஆட்சி மாற்றம் ஒன்று காத்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம்.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
0: வெளியில் வெப்பநிலை 11 செல்சியஸாகவும் உடனே 9 காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக 20 வெப்பநிலை இருக்கும். பிரகாசமான சூரியனுடன் கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப் போகிறது. சூரியன் பிரகாசமாக இருக்கையில் தமிழகத்தில் சூரியன் மலையின் நிலைதான் இப்போது இருக்கிறது என்று தேர்தல் முடிவுகள் தொடர்ந்தும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. மிக பெரும் எதிர்பார்ப்பை கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியடைகிறது. அதில் மிக முக்கியமானது தமிழக முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்பது. அங்கே ஒரு சுயேட்சை வேட்பாளரிடம் அவர் தோல்வியடைகிறார் என்ற ஒரு செய்தியும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை வெளியாகி இருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில், எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்ற வாக்குகளின் அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகம் 34 இடங்களில் வெற்றி கொண்டிருக்கிறது. 72 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. மொத்தமாக 106 ஆசனங்களில் அது வெற்றி கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனாலும் பெரும்பான்மை பலம் அதற்கு கிடைக்குமா என்ற கேள்வி என்னவும் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் 20 ஆசனங்கள் வெற்றி கொள்ளப்பட்ட நிலையில் 53 இடங்களில் முன்னிலை வகிப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிமுக கூட்டணியும் 42 இடங்களில் முன்னிலை பெறுகிறது. 13 இடங்களை வெற்றி கொண்டிருக்கிறது. 55 ஆசனங்களை பெற்றிருக்கிறது. இனிய கட்சிகள், குறிப்பாக நாம் தமிழர், இதுவரையில் எந்த ஒரு வெற்றியையோ முன்னேற்றத்தையோ பதிவு செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் இந்த வெற்றியை பொறுத்தவரையில் தமிழக வெற்றிக் கழகம் எதிர்பார்த்ததை விட கூடுதலான ஆசனங்களை பெறப்போகிறது. ஆனால் ஒரு பெரும்பான்மை பலம் அதற்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு பலரிடமும் இருக்கிறது. ஏனைய கட்சிகளை பொறுத்தவரையில் அவை கூட்டணி கட்சிகளாக இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் மட்டும் தனித்து போட்டியிடுகின்ற ஒரே கட்சியாக இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி, அதே போன்று அதிமுக கூட்டணி ஆகியனதான் இந்த தேர்தல் வெற்றிகளாக இருக்கிறது. தனித்து பார்க்கின்ற போது 234 தொகுதிகளுக்கான தேர்தல் நடைபெற்றிருந்தது. இப்போது முடிவுகள் முழுமையாக வெளிவர தொடங்கியிருக்கின்றன. முழுமையான விவரங்களையும் நாங்கள் தொடர்ந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.

7:17 நிமிடம். கனேடிய செய்திகள். யுக்ரைனுக்கு மேலும் 270 மில்லியன் டாலர்களை வழங்குவதாக பிரதமர் மாக்கானி அறிவித்திருக்கிறார். ஐரோப்பிய மாநாடு ஆர்மீனியாவில் நடைபெற்று வருகிறது. அங்கு கலந்து கொண்ட போது பிரதமர் மாக்கானி இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக கனடா யுக்ரைனுக்கான உதவிகளை வழங்கி வருகிறது. அந்த உதவிகளின் ஒரு பகுதியாக இந்த 270 மில்லியன் டாலர்கள் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்படுகிறது. அதனுடைய பாதுகாப்பு செலவினங்களை ஈடு செய்வதற்காக இந்த அறிவித்தல் வெளியிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆர்மீனியாவில் நடைபெற்று வரும் ஐரோப்பிய நாடுகளின் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் மாக்கானி இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க ஜனாதிபதியின் நோக்கங்கள் தெளிவாக ஆரம்பித்தவுடன் ஈரான் யுத்தம் குறித்து கனடாவின் ஆரம்ப நிலைப்பாடுகள் மாற்றப்பட்டிருப்பதாக கனேடிய பிரதமர் தெரிவித்தார். ஈரானில் அமெரிக்கா முன்னெடுக்கும் யுத்தத்திற்கு ஆதரவளிக்கும் கனடாவின் ஆரம்ப நிலைப்பாடு அமெரிக்க ஜனாதிபதியின் நோக்கங்கள் தெளிவாக தெரிய வந்ததால் அடுத்த சில நாட்களில் மாற்றமடைந்ததாக பிரதமர் மாக்கானி குறிப்பிட்டுள்ளார். கனேடிய ஊடகத்திற்கு வழங்கிய சபையின் போது அவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த யுத்தத்தின் நோக்கங்களின் அளவு அல்லது அவை குறித்த தெளிவு ஆரம்பத்தில் இருக்கவில்லை என தெரிவித்த மாக்கானி அவை காலப்போக்கில் பரிணாம வளர்ச்சியடைந்துள்ளன என வாதிடலாம் எனவும் தனது சபையின் போது குறிப்பிட்டார். ஈரான் மீதான அமெரிக்க யுத்தம் ஆரம்பித்த நாளான பிப்ரவரி 28 மாக்கானி இந்த நடவடிக்கைக்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குவதாக தெரிவித்திருந்தார். சில நாட்களுக்கு பின்பு சர்வதேச சட்டங்கள் மீறப்படக்கூடும் குறிப்பிட்ட ஒரு மோதல் குறித்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள் சபையுடன் கலந்தாலோசிக்காதது குறித்து மாக்கானி வருத்தம் வெளியிட்டார். இந்த மாற்றம் பல்வேறு தரப்பினரிடம் இருந்தும் பிரபலமான விமர்சனங்களை ஏற்படுத்தியது. மாக்கானி கொள்கை ரீதியான நிலைப்பாட்டை நீர்த்துப்போக செய்துவிட்டார் என ஈரான் எதிர்ப்பாளர்கள் வாதிட்டனர். அதேவேளையில் வல்லரசுகளின் மேலாதிக்க போக்கை நிராகரிப்பது குறித்து டாவோஸ் உலக பொருளாதார மண்டல ஆற்றிய தனது உரைக்கு மாக்கானி முரண்படுவதாகவும் சர்வதேச சட்ட ஆதரவாளர்கள் குறிப்பிட்டார்கள். இருந்த போதிலும் இந்த யுத்தம் ஆரம்பித்த சில மணி நேரங்களில் கனடாவின் முதலாவது கருத்து வெளிவந்தது என மாக்கானி தனது சபையில் சுட்டிக்காட்டினார். ஈரான் உலகில் அரசு ஆதரவு பயங்கரவாதத்தை அதிகளவில் ஏற்றுமதி செய்யும் நாடு என்ற கருத்தை கனடா நீண்டகாலமாகவே கொண்டுள்ளது என்பதையும் பிரதமர் நினைவுபடுத்தினார். ஈரான் நூற்றுக்கணக்கான கனேடியர்களை கொண்டிருக்கிறது எனவும் ஈரானிய ஆட்சி ஏற்கனவே உலகம் முழுவதிலும் துன்பங்கள் ஏற்படுத்தி வருவதாகவும் அது அணு ஆயுதங்களை பெற அனுமதிக்கக்கூடாது எனவும் மாக்கானி குறிப்பிட்டார். கனடா இதுவரையில் இந்த மோதல்களில் இருந்து விலகியிருந்தாலும் ஒரு முறையான யுத்த நிறுத்தம் ஏற்பட்டால் ஹோமோஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு கனடா தனது ஆதரவை வழங்கக்கூடும் என பிரதமர் குறிப்பிட்டார். யுத்தத்தை நிறுத்திவிட்டதாக அமெரிக்கா கூறி வந்த போதிலும் அது ஒரு நீடித்த யுத்த நிறுத்தம் இல்லை என்பதை மாக்கானி தெளிவுபடுத்தினார். ட்ரோண்டோவின் பெலி பிஷப் விமான நிலையத்தை விரிவுபடுத்துவதற்கான ஒன்டாரியோ அரசாங்கத்தின் நடவடிக்கைக்கு கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் ஆதரவு வழங்கியுள்ளார். இது பொருளாதாரத்திற்கு நன்மை ஏற்படுத்தும் எனவும் போட்டியினை அதிகரிக்கும் எனவும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியர் பொலிவியா தெரிவித்தார். நகரின் மையப்பகுதிக்கு ஜெட் விமானங்கள் வந்து செல்வதற்கு ஏதுவாக விமான நிலையத்தின் ஓடுபாதையினை விரிவாக்குவதற்கு ஒப்புதல் அளிக்குமாறு பியர் பொலிவியா 2022 மத்திய அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்தார். 2015 தமது பெரும்பான்மை அரசாங்கத்தை அமைத்து ஒரு மாதம் கூட ஆகாத நிலையில் மத்திய லிபரல் கட்சியினர் பெலிபிஷ விமான நிலையத்தை விரிவுபடுத்தும் திட்டங்களை முடக்கினார்கள். இது நடைபெற்ற ஒரு தசாப்தத்திற்கு பின்னர் டக்ஃபோர்டு அரசாங்கம் ஒரு சட்ட முன்மொழிவை கொண்டு வந்தது. பெலிபிஷப் மையத்திலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள நிலங்களை கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொள்ளவும் இந்த முத்தரப்பு ஒப்பந்தத்தில் டொரண்டோ நகருக்கு பதிலாக மாகாணத்திற்கு அதிகாரம் வழங்கவும் வழிவகுக்கிறது. ஆனாலும் இந்த விடயத்தில் ஒருமித்த கருத்தின் அவசியத்தை மத்திய போக்குவரத்து அமைச்சர் ஸ்டீவன் மெக்கினன் வலியுறுத்தியுள்ளார். இந்த விடயத்தில் ஒன்றிய மாகாண அரசின் நடவடிக்கைகளை டொரண்டோ நகர சபையும் மாகாண எதிர்க்கட்சி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கவில்லை. மாகாணம் நகர நிலத்தை ஒரு தலைப்பட்சமாக எடுத்துக் கொள்வது ஏற்றுக்கொள்ளத்தக்கது இல்லை என டொரண்டோ நகர முதல்வர் ஒலிவியா சவ் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கையினை எதிர்த்து கடந்த மாதம் ஒலிவியா சவ் தீர்மானத்தையும் நிறைவேற்றினார். இதனால் பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்களின் சொத்துக்களை மாகாணம் கொள்வனவு செய்து அவர்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் அவர் பரிந்துரைத்தார். இதேவேளை டொரண்டோ மத்திய பகுதியைச் சேர்ந்த பல NDP மாகாண சபை உறுப்பினர்களும் இந்த விடயத்தில் தமது கவலைகளையும் எதிர்ப்பையும் வெளிப்படுத்தினார்கள். இந்த விரிவாக்கத்தைக் கொண்டு மாகாண அரசாங்கமும் பெலி பிஷப் விமான நிலையமும் என்ன செய்ய திட்டமிட்டுள்ளார்கள் என்பது இதுவரை தெளிவாக தெரியவில்லை. ஜெட் விமானங்களை நிறுத்துவதற்கு புதிய ஓடுபாதை எவ்வளவு நீளமாக இருக்க வேண்டும் என்று செய்தியாளர்கள் கேள்விக்கு மாகாண போக்குவரத்து அமைச்சர் பிரம்பீத் ஷக்கேரியா பதிலளிக்கவில்லை. இந்த பணி எப்போது முடிவடையும் என்பதற்கும் அந்த காலக்கெடுவும் நிர்ணயிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ட்ரோனோ நகர பாடசாலை வாரியத்தின் 12 புதிய அரங்காவலர்கள் தொகுதிகள் வெளியாகியுள்ளன. ஆன்டாரியோ மாகாணத்தின் பல்வேறு நகரசபை பதவிகளுக்கான வேட்புமனு தாக்கல் வெள்ளிக்கிழமை ஆரம்பித்துள்ளது. பல்வேறு நகரசபை பதவிகளுக்கான தேர்தல் அக்டோபர் 26 ஆன்டாரியோவில் நடைபெறவுள்ளது. இதில் ட்ரோனோ பாடசாலை வாரியத்தின் 12 புதிய தொகுதிகளுக்கும் அரங்காவலர்கள் தெரிவாக உள்ளார்கள். தற்போது உள்ள 22 அரங்காவலர் தொகுதிகளுக்கு பதிலாக 12 தொகுதிகள் இம்முறை அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆன்டாரியோ மாகாணத்தின் பாடசாலை நிர்வாகத்தை சீர்திருத்தும் நோக்கில் இந்த மாத ஆரம்பத்தில் மாகாண அரசாங்கத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட சட்டமூலத்தின் ஒரு பகுதியாக இந்த எண்ணிக்கை குறைப்பு அமைந்துள்ளது. ஒருவரை தவிர ஒவ்வொரு புதிய அரங்காவலரும் டொரண்டோவின் 2 தொகுதிகளாக பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். 7வது தொகுதிக்கான அரங்காவலர் டொரண்டோ செயின்ட் பால்ஸ் மற்றும் யூனிவர்சிட்டி ரோஸ்டேல் டொரண்டோ சென்டர் ஆகிய நகர தொகுதிகளை பிரதிநிதித்துவப்படுத்துவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கனேடிய செய்திகள் கேட்டீர்கள். 7:23 நிமிடம்.

0: ஸ்பீச்சஸ் ஏஸ்டெஃப்எம் தமிழோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 7:27 நிமிடம்.
1: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்டெஃப்எம் 102.7.
2: ஸ்காப்ரோவில் மாடர்ன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
3: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
2: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
3: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். மெடிக்கல் சர்வீசஸ் நவ் ஓபன், டென்டல் சர்வீசஸ் ஓபனிங் இன் March 2026.
2: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
5: மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க் உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
6: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
7: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
6: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
4: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
8: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS காகோ.
9: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்டெஃப்எம் 102.7.
0: தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. தற்போதைய நிலவரப்படி 38 இடங்களை தமிழக வெற்றிக் கழகம் வெற்றிக் கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி 22 ஆசனங்களையும், அதிமுக கூட்டணி 14 ஆசனங்களையும் வெற்றிக் கொண்டிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. முன்னணி நிலவரங்களின் அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 106 ஆசனங்கள் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. திமுகவை பொறுத்தவரையில் 73 ஆசனங்களும், அதிமுகவை பொறுத்தவரையில் 55 ஆசனங்களும் கிடைத்திருக்கும் நிலை காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே வேளையில் தமிழக வெற்றிக் கழகம் இதில் வெற்றி பெற்றாலும் கூட போதுமான அளவிற்கு அதற்கு ஆசனங்கள் ஒரு பெரும்பான்மையினை ஏற்படுத்துவதற்கு போதுமானதாக இல்லை என்பதால் ஒரு தொங்கு நாடாளுமன்ற தொங்கு நிலை ஏற்படுகிறது. சட்டமன்றம் உருவாகக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. இதை எப்படியாக அவர்கள் எதிர்கொள்ளப் போகிறார்கள்? அதிமுகவின் ஆதரவை தமிழக வெற்றிக் கழகம் பெற்றுக்கொள்ளுமா? அதிமுக வாரான ஒரு ஆதரவை வழங்கி தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு உதவுமா? இப்படியான பல கேள்விகள் இருக்கின்றன. தமிழக அரசியலில் இதுவரையில் ஏற்படாத ஒரு மிகப்பெரிய திருப்பம் தற்போது ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. பொதுவாகவே திமுக அல்லது அதிமுக மாறி மாறி ஆட்சி அமைத்துக் கொண்டிருந்த நிலையிலே தமிழக வெற்றிக் கழகம் இப்போது வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தாலும் ஒரு தொங்கு சட்டசபை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைதான் இப்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பட ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்காத நிலை இருக்கிறது. இந்த நிலையிலே அடுத்தது யார் முதலமைச்சர், யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள், இப்படியான பல கேள்விகள் இருக்கிறது. இதை தீர்மானிக்கப் போவது தமிழக ஆளுநர் தான். ஆகவே ஆளுநர் மீது இப்போது முழுமையான கவனம் திரும்பியிருக்கிறது. முழுமையாக வெற்றி வாய்ப்புகள் தென்பட்டாலும் கூட வாக்குகள் எண்ணப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் தான் முழுமையான விவரங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். 234 தொகுதிகளில் பெரும்பான்மை பெற வேண்டுமாக இருந்தால் 118 இடங்கள் தேவை என்கின்ற நிலை இருக்கிறது. இந்த நிலையிலே தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 107 இடங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு 63 இடங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு 63 இடங்களும் கிடைக்கின்ற நிலை தோன்றியிருப்பதாக பிந்திய செய்திகள் தெரிவித்திருக்கின்றன. தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்தாலும் கூட ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 118 இடங்களை எட்டுவதில் அது பின்னடைவை சந்தித்து வருகிறது. திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரண்டு திராவிட கட்சிகளும் சம அளவில் 63 இடங்களை பிடித்து பல பரீட்சை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு நிலையில் தமிழக ஆளுநரின் முடிவுதான் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு கட்சிக்கு தெளிவான பெரும்பான்மை இல்லாத போது யாரை முதலில் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்பது ஆளுநரின் விருப்பத்திற்குரியது என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. 2026 மார்ச் 12 முதல் தமிழகத்தின் புதிய ஆளுநராக பதவி வகித்து வரக்கூடியவர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர். அவர்தான் இப்போது தமிழகத்தை பொறுத்தவரையிலே மிகப்பெரிய கவனிப்பை பெற்றிருக்கிறார். யாரை அழைக்கப் போகிறார் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. கேரளா ஆளுநராக இருக்கக்கூடிய இவருக்கு தமிழக ஆளுநர் பொறுப்பையும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கடந்த மார்ச் 5 வழங்கியிருந்தார். அந்த வகையில்தான் இந்த ஆளுநருடைய பெயர் இப்போது மிகப்பெரிய அளவிலே பேசுபொருளாக இருக்கிறது. தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும். அதே நேரம் அவர்கள் ஆட்சி அமைப்பதாக இருந்தால் யாருடைய ஆதரவை அவர்கள் பெறப்போகிறார்கள் என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. பொறுத்திருக்கலாம். இந்த 118 என்கின்ற ஒரு மேஜிக்கல் நம்பரை நோக்கி தமிழக வெற்றிக் கழகத்தால் இனி வரும் நேரத்தில் நகர முடியுமா, அல்லது 107 அல்லது 106 என்கின்ற ஆசனங்களோடு அது மட்டுப்படுத்தப்பட போகிறதா என்ற கேள்வி இருக்கிறது. ஆனால் தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் தான் போட்டியிட்ட தோல்வி தேர்தல் தொகுதியில் தோல்வியடைந்திருக்கிறார்.
10: யார் பார்த்தது நெஞ்சோ

0: 7:38 இலங்கை செய்திகள். சமணி மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணியின் ஆறாம் நாளான இன்று 2 மனித எண்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தொகுதியில் 3 எண்புட்டு தொகுதிகள் ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 மனித எண்புக்கூடு தொகுதியுடன் இதுவரையான காலப்பகுதியில் சமணி மனித புதைகுழியில் 246 மனித எண்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதாகவும் 243 மனித எண்புக்கூடு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த புதைகுழிக்குள் காணப்பட்ட சந்தேகத்திற்கிடமான கருப்பு நிற மண் அரித்து எடுக்கப்பட்ட நிலையில் அவை உலர விடப்பட்டுள்ளதாகவும் அவற்றிலிருந்து மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்ப நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளையில் புதைகுழிக்குள் மரத்திலான பெட்டி போன்ற உருவம் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அதனை சுத்தம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அவற்றின் பணிகள் முடிவடைந்த பின்னர் அது தொடர்பில் உறுதியாக கூற முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேவேளையில் இந்த அகழ்வு பணிகள் தொடர்ந்தும் இந்த வாரத்திலும் முன்னெடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்களின் முக்கியமான கலாச்சார மற்றும் இலக்கிய விழாவாக கருதப்படும் கம்பன் விழாவில் நேற்று ஜனாதிபதி அனுரகுமார தேசநாயக்க கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கம்பரின் பேரில் அகில இலங்கை கம்பன் கழகம் 1980 யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. இலக்கியம், நடனம் மற்றும் இசை என்பவற்றை அடிப்படையாக கொண்டு இளைய தலைமுறையினரை கலாச்சார விழுமியங்கள் மற்றும் தேசப்பற்றுடன் கூடிய தர்மத்தின் வழியில் நடத்துவதற்கு கம்பன் கழகம் ஆற்றி வரும் சேவையினை ஜனாதிபதி நேற்றைய தினம் பாராட்டியிருக்கிறார். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதையிட்டு மகிழ்ச்சி அடைவதாகவும் ஜனாதிபதி தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். அதேவேளை ஜனாதிபதிக்கு கம்பன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விருது வழங்கப்பட்டமை தொடர்பில் கடும் விமர்சனங்களும் தமிழ் முற்போக்கு சக்திகளிடமிருந்து வெளிப்பட்டிருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தமிழர்களின் நலன் சார்ந்து வழங்கப்படக்கூடிய அல்லது தமிழுக்கு பங்களித்தவர்களுக்கு வழங்க வேண்டிய ஒரு விருது எவ்வாறு ஒரு பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஜனாதிபதிக்கு வழங்கப்படுகிறது, அதன் பின்னணி என்ன என்பது குறித்து கேள்விகளும் எழுப்பப்பட்டு வருகின்றன. கம்பன் கழகம் அரசியல்மயப்படுத்தப்பட்டு தமிழ் மக்களுக்கு இன்னமும் உரிய தேவைகளை பூர்த்தி செய்யவோ அல்லது உரிமைகளை வழங்கவோ மறுத்து வரக்கூடிய அரசாங்கம், தொடர்ந்து ஆக்கிரமிப்பை மேற்கொண்டு வரக்கூடிய அரசாங்கத்தின் தலைவராக இருக்கக்கூடியவர், இன்னமும் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான தீர்வுகள் வழங்கப்படாத நிலையில் பௌத்த விகாரைகள் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டு வரும் சூழலில் வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் பிரச்சினைகளுக்கும் யுத்தத்தின் போது ஏற்பட்ட மனித உரிமை மீறல்கள் போர்க்குற்றங்களுக்கு பொறுப்பு கூறலை தொடர்ந்து நிராகரித்து வரக்கூடிய அரசாங்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ஒருவருக்கு தமிழின் மிகச்சிறந்த விருதை வழங்கி கம்பன் கழகம் தமிழ் மக்களை ஏமாற்றியிருப்பதான ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. வடக்கில் உள்ள ஊழல்வாதிகள், மோசடியாளர்கள், ஆக்கிரமிப்பாளர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் எதிராகவும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், எதிர்வரும் மாதங்களில் அவர்கள் கணிசமான வழக்குகளையும் விசாரணைகளையும் எதிர்கொள்ள நேரிடும் எனவும் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்திருக்கிறார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மேதின பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். மாலத்தீவு ஜனாதிபதி முகமது முயிஸை வரவேற்கும் உத்தியோகபூர்வ அரச விழாவினை தொடர்ந்து சுற்றுலா, கல்வி, உயர்கல்வி, சுகாதாரம், விளையாட்டு, இளைஞர் மேம்பாட்டு, ஆவண காப்பகம் மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கிய துறைகளை உள்ளடக்கிய 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இலங்கைக்கும் மாலத்தீவிற்கும் இடையில் இன்று கையெழுத்திடப்பட்டுள்ளன. ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தைகளைத் தொடர்ந்து இரு நாடுகளின் தலைவர்களும் தமது கலந்துரையாடல்களின் முடிவுகளை எடுத்துரைக்கும் ஒரு கூட்டு ஊடக அறிக்கையையும் வெளியிட்டார்கள். இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளுமாறு விடுக்கப்பட்ட அழைப்பை ஏற்றுக்கொண்டதற்கும் அண்மைக்கால பேரிடர் காலங்களில் வழங்கப்பட்ட மனிதாபிமான உதவிகளுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் தேசநாயக்க இதன்போது மாலத்தீவு ஜனாதிபதி முகமது முயிஸுக்கு நன்றி தெரிவித்தார். உலகளாவிய பருவநிலை மாற்றத்தை ஒரு பொதுவான சவாலாக எடுத்துரைத்த ஜனாதிபதி அனுரகுமார உயர்ந்து வரும் கடல் மட்டமும் அதிகரித்து வரும் உலகளாவிய வெப்பநிலையும் இரு நாடுகளுக்கும் அவசரமான மற்றும் பிரதானமான கவலைகள் எனவும் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் நடைமுறைப்படுத்தவுள்ள புதிய பெறுமதி சேர் வரி மாற்றங்கள் மற்றும் அதன் கொள்கைகள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். ஜூலை 1 முதல் வரிவிலையை விரிவுபடுத்துதல், வரி விகிதங்களை உயர்த்துதல் மற்றும் கடுமையான அமலாக்க நடவடிக்கைகள் போன்றவற்றை அரசாங்கம் ஒரே நேரத்தில் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். புதிய வரி மாற்றங்கள் காரணமாக சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகள் வரி சட்டகத்திற்குள் கொண்டுவரப்படும் எனவும், நிதிச்சேவைகள் அதிக வரி விதிப்பிற்கு உட்படுத்தப்படும் எனவும், டிஜிட்டல் பொருளாதாரமும் பெறுமதி சேர் வரிமுறையின் கீழ் உள்ளடக்கப்படும் எனவும் குறிப்பிட்டார். ஒட்டுமொத்த இணக்கப்பாட்டு கடமைகளும் அதிகரிக்கும் எனவும் அவர் இதன்போது விமர்சித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள் கேட்டீர்கள்.
0: 7:42

0: எஸ்டிஎஃப்எம் 102.7 காற்சலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒரு தொங்கு சட்டமன்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தொடர்ந்தும் உறுதிப்படுத்தப்பட்டு வருகின்றன. 118 ஆசனங்களை பெற்றுக் கொள்வது என்பது தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையில் இப்போதைய நிலையில் வாய்ப்பற்ற ஒரு நிலையை தோற்றுவித்திருக்கிறது. ஆனாலும் கூட யாரோடு அவர்கள் கூட்டணி அமைக்கப் போகிறார்கள் என்ற கேள்வி இருக்கிறது. அல்லது திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுக கூட்டணியும் சேர்ந்து ஆட்சி அமைக்கப் போகிறார்களா, அல்லது திமுக கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தேவையான இந்த 12 அல்லது 11 ஆசனங்களுக்கு ஏற்ற வகையிலே அவர்களோடு இணைந்து பயணப்படப் போகிறார்களா, இப்படி பல கேள்விகள் இருக்கிறது. அதேவேளையில் மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பாஜகவின் ஆளுநர் தான் இந்த ஆட்சி பொறுப்பை தீர்மானிக்கப் போகிறார், அல்லது யாரை ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை அழைக்கின்ற ஒரு நிலையை கொண்டிருக்கிறார். அவர் இந்த நிலையிலே ஏதாவது ஒரு அரசியல் அழுத்தங்கள் காரணமாக வேறு விதமான தீர்மானங்களை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறாரா, இப்படியான பல கேள்விகள் தமிழக தேர்தலை பொறுத்தவரையில் இருக்கின்றன. தொடர்ந்தும் இந்த வெற்றி என்று சொல்லக்கூடிய 110 ஆசனங்களை தமிழக வெற்றிக் கழகம் பெற்றுக் கொண்டால் அவர்களுக்கு 8 ஆசனங்கள் தேவைப்படும். திமுக கூட்டணி அல்லது அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அல்லது அந்த கட்சிகள் தமிழக வெற்றிக் கழகத்தோடு இணைந்து ஒரு பெரும்பான்மையினை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அல்லது அதிமுக கூட்டணியாகவே வெளியிலிருந்தான ஆதரவை வழங்கலாம் என்ற ஒரு நிலையும் இருக்கிறது. மறுபுறம் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க வேண்டுமாக இருந்தால் மிகப்பெரிய நிபந்தனைகளோடு இவ்வாறான கூட்டணிகள், குறிப்பாக அதிமுக கூட்டணி தான் அவர்களோடு இணையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக பேசப்படுகிறது. அது அந்த பெரிய நிபந்தனையோடு தமிழக வெற்றிக் கழகத்திற்கான ஆதரவை வழங்குமா, இப்படியான பல சிக்கல் நிறைந்த கேள்விகளோடு தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகிக் தொடர்ந்து இணைந்திருப்போம். இஸ்டிஎஃப்எம் காற்றலைகளில் முடிவுகளையும் அது தொடர்பில் எழக்கூடிய நிலைமைகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம்.
1: என்றும் இசையுடன் இஸ்டிஎஃப்எம் உங்களுடன்.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
1: Ganga Textiles and Fashion Valangum. Closing sale. Sarees for $400, shalwars $500, saree blouse $5, short top from $5, nighties from $10, men's shirts from $10, kaapukal, thodikal, chains from $5. Innum aangal pengal siruvar sirumiyarukkana eeralam aadi therivugal. Aabaranangal, parasu porutkal, poojai porutkal anaithum maaperum malivu vilaiyil. Ganga Textiles and Fashion Valangum. Closing sale. 2950 Birchmount Road, Unit 5A, Birchmount and Finch, 416-474-1016.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
3: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாட்டர் ஹீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
1: In room isayudan, East FM ungaludan, 102.7.

அனைத்துலக செய்திகள். எஸ்டிஎஃப்எம் 102.7 காற்சலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 7:56. தமிழக வெற்றிக்கழகம் 110 இடங்களில் ஆட்சியை ஆசனங்களை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் 118 இடங்கள் தேவை என்கின்ற நிலை இருக்கிறது. கூட்டணிகளை பொறுத்தவரையிலே திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியானது 71 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. அதில் திமுக தனித்து 59 இடங்களையும், காங்கிரஸ் 5 இடங்களையும், விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி ஒரு இடத்திலும் வெற்றி பெறும் என்ற நிலை காணப்படுகிறது. அதிமுகவை பொறுத்தவரையில் அதிமுக தனித்து 45 இடங்களிலும், பாஜக 3 இடங்களிலும் ஆட்சியை பெறுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி 5 இடங்களை கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக்கழகம் பெரும்பான்மையினை உறுதிப்படுத்துவதற்கு குறைந்தபட்சம் 8 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தேவையாக இருக்கிறது. மிக முக்கியமான வேட்பாளர்கள் என்று பார்க்கின்ற போது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர் போட்டியிட்ட குளத்தூர் தொகுதியிலே தோல்வியடைந்திருக்கிறார். தமிழக வெற்றிக்கழக வேட்பாளரிடமிருந்து சீமான் அவர்கள் காரைக்குடியிலே தோல்வியடைந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவைச் சேர்ந்த முதன்மை வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடியில் வெற்றி பெற்றிருக்கிறார். விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர் போட்டியிட்ட திருவல்லிக்கணி சேப்பாக்கம் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். அதேபோன்று துரைமுருகன் பின்னடைவு கண்டிருக்கிறார். செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் முன்னிலை பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சௌமியா அன்புமணி முன்னிலை பெற்றிருக்கிறார். தமிழிசை சவுந்தரராஜன் தோல்வியடைந்திருக்கிறார். செங்கோட்டையன் வெற்றி பெற்றிருக்கிறார். தமிழக வெற்றிக்கழகம் சுந்தர் சி இயக்குநர் பின்னடைவு கண்டிருக்கிறார். அவர் அதிமுக சார்பில் போட்டியிட்டிருந்தார். சேகர் பாபு உதயசூரியன் சின்னத்தில் திமுக கூட்டணியில் போட்டியில் பெற்றவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அன்பில் மகேஷ் பின்னடைவு கண்டிருக்கிறார். செல்லூர் ராஜு பின்னடைவு கண்டிருக்கிறார். பாஜகவின் மிக முக்கியமான வேட்பாளராக இருந்த வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் பின்னடைவு கண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளையில் விஜயின் தமிழக வெற்றிக்கழகத்தின் மிகப்பெரிய தூணாக தேர்தல் வியூகங்களை வகுத்துக் கொண்டிருந்தவர் ஆதவ் அர்ஜுனா அவர் வில்லிவாக்கம் தொகுதியிலே முன்னிலை பெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் தேர்தல் நிலவரமாக இருக்கிறது. முக்கியமாக இந்த தேர்தலிலே யாரை ஆட்சி அமைக்க அழைக்கப் போகிறார்கள் என்பதுதான் பெரிய கேள்வியாக எழுந்திருக்கிறது.

தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெறுமா என்ற கேள்வி பலர் மத்தியில் இருந்தது. அல்லது தமிழக வெற்றிக் கழகம் தொடர்பில் பல்வேறு விமர்சனங்களையும் சிலர் வைத்திருந்தார்கள். அந்த வெற்றிகள் இப்போது அந்த விமர்சனங்கள் மீது ஒரு மிகப்பெரிய ராஜ்யத்தை கட்டி எழுப்பியிருக்கிறது. அந்த விமர்சனங்களில் நடிகர் சரத்குமார் சொல்லியிருந்தார்

விட கூட கிடைத்தால் தான் அரசியல் பேசுவதை விட்டுவிடுவதாக சொன்னார். இப்போது என்ன செய்ய போகிறார் என்ற கேள்வி இருக்கிறது. தமிழகத்தின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வரும் அட்டைதான் விஜய் என்று சொன்னவர், அவருடைய தந்தை தமிழக முதல்வரே இந்த தேர்தலில் தோல்வியடைந்திருக்கிறார். நயன்தாராவிற்கு வருகின்ற கூட்டத்தை விட குறைந்த அளவு கூட்டம் தான் விஜய்க்கு வரும் என்று சொன்னவர் செல்லூர் ராஜா, அவரும் தோல்வியடைந்திருக்கிறார். வீட்டை விட்டு வெளியேறவே மாட்டார் விஜய் என்று சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதேபோன்று விஜய்க்கு வருவது விசிலடிக்கும் கூட்டம்தான் என்று திருமாவளவன் சொல்லியிருந்தார். களத்தில் இல்லாதவர் விஜய் என கனிமொழி முன்மொழிந்தார். டிவி கே ஒரு தற்கொறி அணில் கூட்டம் என்று சொன்னவர் சீமான், அவர் போட்டியிட்ட காரைக்குடி தொகுதியில் தோல்வியடைந்திருக்கிறார். இதுதான் விஜய் மீதான மிகப்பெரிய பிரபலங்களுடைய விமர்சனங்களாக இருந்தது. அந்த விமர்சனங்களையும் தாண்டி ஒரு சத்தமில்லாத புரட்சியை தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு நேரடியாக அரசியலுக்கு வந்து உடனடியாகவே ஒரு மிகப்பெரிய அலையினை ஏற்படுத்தி இருக்கின்றார் விஜய் என்று சொல்லப்படுகிறது. 1977 திமுக கூட்டணியில் இருந்து பிரிந்து ஒரு அரசாங்கத்தை ஒரு கட்சியினை ஆரம்பித்த எம்ஜிஆர் அவர்கள் அந்த தேர்தலிலேயே வெற்றி பெற்றார். அதிலும் மிக பெரும்பான்மையினை பெற்றுக்கொண்டார். அந்த பெரும்பான்மை பலத்தோடு கூட்டணியையும் அமைத்து 144 ஆசனங்கள் என்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி ஆட்சியினை அமைத்தவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள். ஆனால் இப்போது விஜய்க்கு அந்த வாய்ப்பு இல்லை, அல்லது பெரும்பான்மை பலம் கிடைக்கவில்லை. ஆனாலும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பை அவர் உருவாக்கியிருக்கிறார். இந்த காலத்தில் 110 ஆசனங்கள் அவர்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1977 எவ்வாறான ஒரு அரசியல் புரட்சி இடம்பெற்றதோ அதே போன்ற ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் எம்ஜிஆரை பொறுத்தவரையில் அவர் ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒரு முகமாக பல தேர்தல்களில் இருந்திருக்கிறார். அதே வழியில் அந்த கட்சியோடு நீண்ட பயணத்தை மேற்கொண்டவர். ஆனால் விஜயை பொறுத்தவரையில் எந்த ஒரு அரசியல் கட்சியோடும் இணைந்து பயணிக்காமல் நேரடியாகவே அரசியலுக்கு வந்து நேரடியாகவே ஒரு புதிய கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியில் 110 ஆசனங்களை வெற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய வெற்றி குறித்து பரவலான கவனிப்புகள் அல்லது கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வருகிறது. அந்த வெற்றி என்பது அவருடைய தனிப்பட்ட வெற்றி இல்லை, அவர் ஒரு தொகுதியிலும் தேர்ந்தெடுத்த வேட்பாளர்களுடைய வெற்றி என்பது மிக முக்கியமானது. அந்தந்த தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடிய மக்கள் மனங்களில் நிறைந்திருக்கக்கூடியவர்களை தெரிவு செய்திருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். அதுதான் அந்த வெற்றி என்றும் பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து பேசுவோம் 8 மணிகளின் நிமிடம்.

0: இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். மிகப்பெரும் எதிர்பார்ப்பை கொண்டிருந்த தமிழக தேர்தல் முடிவுகள் தான் இந்த நாளின் முதன்மை செய்திகளில் இடம்பெறப்போகிறது. விஜய் அவர்களுடைய தந்தை
1: ஆல்வேஸ் மோட்டிவேட்டட் பிகாஸ் அஸ் எ ஹியூமன் யூ ஷுட் நாட் பி அஸ் எ ஒன்லி ஆர்டிஸ்ட் யூ மஸ்ட் ஹேவ் சம் சோஷியல் திங்கிங். ஸோ லாஸ்ட் 30 இயர்ஸ் was having in his mind, we have to do something for the society, for the Tamil people. It was there in his mind last. Slowly he has developed that these things. Today he is going to be the Chief Minister of Tamil Nadu.
0: தமிழக வெற்றிக் கழகம் ஓரளவிற்கு வெற்றியை உறுதிப்படுத்தியிருந்தாலும் கூட இன்னமும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்பதால் அது அதனுடைய வெற்றி எவ்வளவு தூரம் கொண்டாட்டத்திற்குரிய வெற்றியாக இருக்கிறது அல்லது எவ்வாறு ஆட்சேபிக்கப் போகிறார்கள், இவ்வாறான பல கேள்விகள் இருக்கிறது. 1984 ஒரு குழந்தை நட்சத்திரமாக திரையுலகிற்கு வந்தவர் விஜய் அவர்கள். அதை போன்று 1992 நாளைய தீர்ப்பு என்கின்ற திரைப்படத்தின் மூலமாக முதலாவது கதாநாயகனாக அல்லது கதாநாயகனாக முதல் திரைப்படத்திலே அவர் தோன்றுகிறார். 1992 2026 வரையில் தொடர்ந்து நடித்துக் கொண்டிருந்தவர். இன்னும் அவருடைய இறுதிப்படம் வெளியிடப்படவில்லை என்பது ஒரு செய்தியாக இருக்கிறது. 2026 வெளிவந்திருக்க வேண்டிய ஜனநாயகன் பல்வேறு காரணங்களால் முடக்கப்பட்டிருக்கிறது. அதுவரையான திரைப்படத்தில் வெவ்வேறு கதாபாத்திரங்களில் நடித்தவர் அவரை ஒரு திரை நட்சத்திரமாக பலரும் கொண்டாடி கொண்டிருக்கும் நிலையில் திடீரென அவருடைய அரசியல் பிரவேசம் நிகழ்கிறது. தனித்து போட்டியிடப் போவதான ஒரு முடிவு அறிவிக்கப்பட்ட போது பலரும் அவரை விமர்சித்தார்கள். ஏனென்றால் ஏற்கனவே அப்படியாக திரையில் இருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் தோற்றுப்போன வரலாற்றை கடந்த காலங்களில் எம்ஜிஆருக்கு பிறகு கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கூடியிருந்த விஜயகாந்த் அவர்களால் கூட மிகப்பெரிய வெற்றிகள் எதனையும் பதிவு செய்ய முடியவில்லை. அதே போன்று உலக நாயகனாக கொண்டாடப்படும் கமல்ஹாசன் அவர்கள் கூட தேர்தலில் தான் போட்டியிட்ட தொகுதியில் தோல்வியடையக்கூடிய ஒரு நிலைதான் தமிழகத்தில் இருந்தது. இவ்வாறான பின்னணிகளில் ரஜினி சூப்பர் ஸ்டாராக இருந்தும் கூட அரசியலில் ஈடுபட்டால் தோற்றுவிடுவோமோ என்ற பயம் காரணமாக பல தடவைகளில் அரசியலுக்கு வருவது அறிவித்து அந்த முடிவில் இருந்து பின்வாங்கி இறுதியில் அரசியலில் இருந்தே ஓய்வு பெறுவதாக அல்லது அரசியலுக்கு தான் எப்போதும் பெறப்போவதில் என்கின்ற ஒரு முடிவினை அறிவித்திருந்தார். இந்த பின்னணிகளோடு பார்க்கின்ற போது தமிழக வெற்றிக் கழகத்தின் இந்த வெற்றி என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அல்லது மிகப்பெரிய அளவிலான ஒரு மாற்றத்திற்கான தேவையினை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. வெளியாக இருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் பார்க்கின்ற போது தமிழக வெற்றிக் கழகம் 67 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. 41 இடங்களில் வெற்றி கொண்டிருக்கிறது. மொத்தமாக 108 இடங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. பெரும்பான்மை பெற வேண்டுமாக இருந்தால் 118 இடங்கள் தேவையாக இருக்கிறது. ஆனால் இந்த எண்ணிக்கையில் மாற்றங்கள் வரும். 112 வரையில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி கொள்ளும் என்று பிந்திய செய்திகள் தெரிவித்திருக்கின்றன. திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியை பொறுத்தவரையிலே 48 இடங்கள் முன்னிலை, 26 இடங்களில் வெற்றி, 74 இடங்கள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோன்று அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில் 38 இடங்களில் முன்னிலை, 14 இடங்களில் வெற்றி, 52 இடங்கள் கிடைக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் தற்போது இருக்கக்கூடிய நிலவரமாக இருக்கிறது. ஆனால் இந்த கூட்டணிகள் என்று வருகின்ற போது கூட்டணிகள் தொடர்ந்து நீடிக்குமா அல்லது அவற்றுள் மாற்றம் வருமா, இப்படியான பல விடயங்கள் இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையில் அது ஒரு தனித்த கட்சி. 110 ஆசனங்களோ 109 ஆசனங்களோ அது அந்த கட்சிக்காக கிடைக்கக்கூடிய ஆசனங்களாக இருக்கிறது. அப்படி பார்க்கின்ற போது மிகப்பெரிய அளவிலான பாய்ச்சலாக இருக்கிறது. ஏனைய கட்சிகளை விட அது 2 மடங்கு வெற்றியினை பதிவு செய்திருக்கிறது. ஏனென்றால் திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் 71 இடங்களில் வெற்றி பெறும் அல்லது ஆசனங்கள் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டாலும் அதில் திமுகவிற்கு 59 ஆசனங்கள் கிடைக்கப் போகிறது. காங்கிரஸை பொறுத்தவரையில் 5 ஆசனங்கள் கிடைக்கும். விஜயகாந்த் அவர்களுடைய கட்சிக்கு 1 ஆசனம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இடதுசாரிகளுக்கு 3 இடம் கிடைக்கப் போகிறது. அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில் 54 இடங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் அதிமுக 45 இடங்களையும் பாஜக 3 இடங்களையும் பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று பாட்டாளி மக்கள் கட்சி 5 இடங்களை வெற்றி கொள்ளும் என சொல்லப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கொண்டிருந்த நாம் தமிழர் கட்சிக்கு இந்த ஆசனங்களும் இதுவரை முன்னிலை பெறவும் இல்லை, உறுதிப்படுத்தவும் இல்லை. காரைக்குடி தொகுதியில் சீமான் அவர்கள் தோல்வியடைந்திருக்கிறார் என்ற செய்திதான் கிடைத்திருக்கிறது. அதேபோன்று மு க ஸ்டாலின் அவர்கள் தோல்வியடைந்திருக்கிறார். விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். பெரம்பூரிலும் அதேபோன்று திருச்சி கிழக்கிலும் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அதேபோல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்றிருக்கிறார். நயினார் நாகேந்திரன் பாஜக சார்பில் போட்டியிட்டவர் முன்னிலை பெற்றிருக்கிறார். துரைமுருகன் திமுகவின் முக்கியமான வேட்பாளர் பின்னடைவு கண்டிருக்கிறார். அதேபோன்று செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவின் முக்கியமான ஒருவர். அவரும் வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழிசை சவுந்தரராஜன் தோல்வியடைந்திருக்கிறார். சௌமியா அன்புமணி அவர்கள் முன்னிலை பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பன்னீர்செல்வமும் முன்னிலையில் இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. சுந்தர் சி பின்னடைவு கண்டிருக்கிறார். ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் ஆலோசகர் அல்லது அரசியல் கொள்கை வகுப்பாளர், அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் வெளிவாக்கம் தொகுதியில் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் இருக்கக்கூடிய நிலவரமாக இருக்கிறது. இந்த வெற்றிகளை தொடர்ந்து ஆளுநரிடம் இது தொடர்பான மிக முக்கியமான முடிவு எடுக்கின்ற அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் தான் இப்போது இருக்கக்கூடிய முழுமை பெறாத அல்லது பெரும்பான்மையினை கொண்டிருக்காத நிலையிலே அரசியல் கட்சிகளில் எதை அழைப்பது என்கின்ற அதிகாரத்தை கொண்டவராக இருக்கிறார். ஆகவே ஒரு தொங்கு சட்டமன்றம் உருவாகின்ற போது ஆளுநருக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த அதிகாரங்களை பயன்படுத்தி அவர்தான் ஒரு கட்சியினை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும். 2026 மார்ச் 12 தேதி முதல் தமிழகத்தின் புதிய ஆளுநர் அல்லது கூடுதல் பொறுப்பு வகித்து வரக்கூடியவர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர். ஆளுநர் என்பவர் மத்திய அரசாங்கத்தின் பிரதிநிதியாக இருக்கின்றவர். அவர்தான் கூடுதல் அதிகாரங்களை கொண்டும் இருக்கின்றார். அந்த வகையில் தான் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆளுநர் யாரை அழைக்கப் போகிறார் என்ற கேள்வி இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையிலே ஆட்சி அழைப்பதுதான் சிறப்பாக இருக்கும். ஆனால் அவர்கள் ஆட்சி அமைக்க அழைக்கின்ற போது பெரும்பான்மையினை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான ஆதரவையும் அவர்கள் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம். ஏனென்றால் அப்போதுதான் அவர்களால் ஒரு காத்திரமான அரசை கொண்டு செல்ல முடியும். அதற்கு என்ன செய்ய போகிறார்கள் என்கின்ற கேள்வி இருக்கிறது. அதேவேளை தமிழகத்தை பொறுத்தவரையிலே மத்திய ஆளும் கட்சியான பாஜக அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுநர் மூலமாக தமது அரசியல் நகர்வுகளை மேற்கொள்ளலாம் என்கின்ற சந்தேகங்களும் கவலைகளும் எழுப்பப்பட்டு வருகின்றன. அதேபோன்ற நிலைமை கோவாவில், மணிப்பூரில், கர்நாடகாவில் மத்திய அரசாங்கம் செய்திருக்கிறது. ஆளுநர் மூலமாக அங்கு தங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அல்லது தங்களுடைய அரசியல் பிடியை வைத்திருப்பதற்கு அவர்கள் சில நகர்வுகள் எடுத்திருக்கிறார்கள். அதே போன்று தமிழகத்திலும் அவர்கள் செய்யலாமோ என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் சம பலத்துடன் இருப்பதால் அவர்கள் சிறு கட்சிகளின் ஆதரவை திரட்டலாம் என்ற ஒரு கேள்வி இருந்தாலும் அவர்களால் தமிழக வெற்றிக் கழகத்தை நெருங்க முடியாத நிலை இருக்கிறது. அந்த இரண்டு கட்சிகளும் அல்லது அந்த இரண்டு கூட்டணிகளும் சேர்ந்தால் மட்டுமே அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அப்படியான ஒரு கூட்டணி உருவாவதற்கான சாத்தியங்கள் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பது குறித்து இன்னும் யாரும் பேசவில்லை. ஏனென்றால் மிகப்பெரிய அரசியல் எதிரியாக கடந்த பல தசாப்தங்களாக செயல்பட்ட கட்சிகள் இந்த கட்சிகள். 1977 MGR திமுகவில் இருந்து பிரிந்ததிலிருந்து இந்த இருமுனை அரசியல் போட்டி தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது புதிய ஒரு வருகை அல்லது தமிழக வெற்றிக் கழகத்தின் வருகை 1977 பிரிந்த கட்சிகளை மீண்டும் சேர்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அமைந்துவிடுமா என்ற கேள்வியும் கூட இருக்கிறது. ஆனால் அந்த இரண்டு கட்சிகளுமாக சேர்ந்தாலும் கூட அவர்களால் எவ்வளவு தூரம் இந்த ஆட்சியை தக்க வைக்க முடியும் அல்லது அதற்கான வாய்ப்புகள், அவர்களுடைய கூட்டணிகள் எவ்வாறு இருக்கப் போகிறது, இப்படியான பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் இரண்டு கட்சிகளும் தனித்தனியாக பார்த்தாலும் 59 ஆசனங்களை திமுகவும் அதிமுக 45 ஆசனங்களையும் கொண்டதாக இருக்கிறது. 105 ஆசனங்கள் தான் கிடைக்கும். அவர்களோடு சேர்ந்து கூட்டணி கட்சிகளும் சேர வேண்டும். அந்த இந்த இணைப்பு என்பது கூட்டணி கட்சிகளுக்கு பிடிக்காமல் போகின்ற போது அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் பக்கம் சாய்ந்து அவர்களுக்கான பெரும்பான்மையை உறுதிப்படுத்தலாம். ஆகவே ஒரு நெருக்கடி மிக்க அரசியல் சூழல் தான் இருக்கிறது. முழுமையான தேர்தல் முடிவுகள் வருகின்ற போதுதான் நாங்கள் மிகுதி விவரங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய நிலவரங்களின் அடிப்படையில் 109 இடங்கள் அல்லது 110 இடங்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு உறுதியாக கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. திமுக கூட்டணிக்கு 71 இடங்களும் அதிமுக கூட்டணிக்கு 54 இடங்களும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்திருக்கலாம், பார்க்கலாம். தேர்தல் முடிவுகளோடு ஈஸ்ட் எஃப்எம்மின் சிறப்பு தேர்தல் ஒலிபரப்பு. எட்டு மணி 21 நிமிடம்.

0: 8:25 நிமிடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை லஞ்ச் புஃபேயில் 20 மேற்பட்ட வகைகள், 16.99 புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பொராட்டா. ஒரு முறை வந்து சாப்பிட்டால் மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 12:10 Road, Scarborough, 416-288-0994, kindlyteast.com.
3: செய்யலாம்.
4: ரோஜ் ரிவர் சோக்கர் கிளப்பின் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பமாகின்றன. 4 முதல் 15 வரையான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான வகுப்புகள். பெயர்களை பதிவு செய்ய இன்றே அழையுங்கள். 6479851132. ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், பிரிந்தன் பார்க், கேன்மோ பார்க் மற்றும் மெடோவில் பப்ளிக் ஸ்கூல் ஆகிய இடங்களிலும், ஏஜாக்ஸில் ஃபிஷ்லாக் பார்க்கிலும் இடம்பெறுகிறது. ப்ரொஃபஷனல் கோச்சஸ், பிரைவேட் லெசன்ஸ் மற்றும் பல வசதிகள். விளையாட்டு வீரர்களுக்கான சீருடைகளும் வழங்கப்படுகின்றன. பெற்றோர் கலந்து கொள்ளும் விளையாட்டுகளும் இடம்பெறுகின்றன. அழையுங்கள். 6479851132.
5: வினோத இல்லம் ஸ்காபரோ பகுதியில் முதியோர்கள் தங்கி வாழ சகல வசதிகளோடும் இயங்குகின்றது. 24 மணி நேர கண்காணிப்பு, அனுபவம் வாய்ந்த PSW பணியாளர்களின் கனிவான பராமரிப்பு, மருத்துவர் வருகை, மருத்துவ ஆலோசனை, இரத்த பரிசோதனை, உடல் பயிற்சி, அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப உணவு மற்றும் அனைத்து வசதிகளும் அமைந்துள்ளன. முன்கூட்டியே பெயர்களை பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு நந்தன் 416-560-4351, கவிதா 647-638-4427.
6: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
0: ஈஸ்ட் எஃப்எம் தமிழோடு இணைந்திருக்கிறோம். குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 8:28 நிமிடம்.

0: எஸ்எஃப்எம்மோடு இணைந்திருக்கிறோம். 8:32 நிமிடம். அதே மாதிரியான நிலவரங்கள் தான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. தமிழக வெற்றிக் கழகம் 109 இடங்கள், திமுக கூட்டணி 71, அதிமுக 54. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. யார் அதற்கான கூட்டணி சேரப்போகிறார்கள், எவ்வாறு அரசியல் வியூகம் இருக்கப் போகிறது என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. அந்த 118 என்கின்ற மந்திர எண்ணை நோக்கி நகர்வதற்கு அல்லது அந்த நிலையை உறுதிப்படுத்துவதற்கு அல்லது ஒரு தொங்கு சட்டமன்றமாக இந்த சட்டமன்றம் இருக்கப் போகிறது. பொறுத்திருக்கலாம். உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பிஸ்டாக் நிகழ்ச்சியிலும் எங்களோடு குணா துரைசிங்கம் இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ள முடியும். குணா, இந்த கிரிட்டிக்கல் இல்னஸை பெற்றுக் கொள்வது என்பது எல்லோருக்கும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. ஆனாலும் அதற்காக அதிகளவு பணம் செலவிட வேண்டி இருக்கிறது. சில வேளைகளில் அவர்களுக்கு ஏற்கனவே ஏதாவது நோய் தாக்கம் இருந்தால், குறிப்பாக டயபெட்டிக் போன்ற வருத்தங்கள் இருந்தால், அவர்களால் இந்த கிரிட்டிக்கல் இல்னஸை பெற முடியாது என்கின்ற ஒரு கவலையும் இருக்கிறது. இதற்கு ஏதாவது தீர்வு இருக்கிறதா?
1: கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ் என்று வரும்பொழுது அது பொதுவாக ஸ்டாண்டர்ட் கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து 25 மெடிக்கல் கண்டிஷனை கவர் பண்ணும். ஆனால் மெஜாரிட்டியான கிளைம், அதாவது வந்து கனடாவில் வந்து பொதுவாக ஹார்ட் சம்பந்தமான, கேன்சர் சம்பந்தமான வருத்தங்களுக்கே பே பண்ணப்படுகின்றது. அப்போ ஒரு 25 மெடிக்கல் கண்டிஷனை கவர் பண்ற ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸை பெறுவதற்கு எந்தவித அண்டர்லைன் மெடிக்கல் கண்டிஷன் இல்லாமல் இருந்தால் தான் அவர்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான பிரைஸில் பெற முடியும். இன் அதர் வேர்ட், அண்டர்லைங் மெடிக்கல் கண்டிஷன் இருப்பவர்கள், அதாவது வந்து ஒரு டயபெட்டிக் கண்டிஷன், ஓ ஹை கொலஸ்ட்ரால், ஓ ஹை பிளட் ப்ரெஷர், அப்படியான அண்டர்லைங் மெடிக்கல் கண்டிஷன் உள்ளவர்கள் கிரிட்டிக்கல் இல்னஸ், ஸ்டாண்டர்ட் கிரிட்டிக்கல் இல்னஸை வாங்குவது ஒரு சவாலாக இருக்கின்றது. ஆனால் இந்த 5 மெடிக்கல் கண்டிஷனை கவர் பண்ணக்கூடிய, அதாவது வந்து ஹார்ட் சம்பந்தமான 5 மெடிக்கல் கண்டிஷனை கவர் பண்ணக்கூடிய, ஹார்ட் அட்டாக், ஆர்டிக் சர்ஜரி, பைபாஸ் சர்ஜரி, ஹார்ட் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் ஓ ரிப்பேர், அதை விட கேன்சர் சம்பந்தமான, அதாவது அது கேன்சர், அப்ளாஸ்டிக் அனிமியா, பெனைன் பிரைன் டியூமர், இப்படியான பேசிக்காக குறிப்பிட்ட வருத்தங்களை மட்டும் கவர் பண்ணும் கிரிட்டிக்கல் இல்னஸை அண்டர்லைங் மெடிக்கல் கண்டிஷன் உள்ளவர்கள் கூட பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது வந்து நான் மெடிக்கல், மிகவும் குறைந்த கேள்விகளை இருக்கின்றன. அவர்களுக்கு அப்படியான ஒரு சிச்சுவேஷன் வரும் பொழுது அவர்கள் அந்த கிரிட்டிக்கல் இல்னஸுக்கான லிவிங் பெனிஃபிட்டை பெற முடியும். உதாரணத்துடன் பார்ப்போம். ஒரு 40 வயதான மேல் நான் ஸ்மோக்கர், ஒரு 50,000 கவரேஜ் அமௌண்ட் உள்ள ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸை, 75 வயது மட்டும் அவருக்கு கவர் பண்ணக்கூடிய ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸை வாங்குவதற்கு, அதாவது வந்து இந்த நான் மெடிக்கல், ஒரு குறிப்பிட்ட முக்கியமான வருத்தங்களை கவர் பண்ணக்கூடிய கிரிட்டிக்கல் இல்னஸை வாங்குவதற்கு வெறும் $27 மட்டுமே கோஸ்ட் பண்ணும். 50,000 ரூபா கவரேஜ், 75 வயது மட்டும் கவரேஜ் இருக்கும். இது ஒரு நான் மெடிக்கல், அண்டர்லைங் மெடிக்கல் கண்டிஷன், அதாவது வந்து டயபெட்டிக்கோ அப்படியான அண்டர்லைங் மெடிக்கல் கண்டிஷன் இருந்தால் கூட அவர் அது குவாலிஃபை பண்ணி எடுப்பார். எனவே இது வந்து மிகவும் ஒரு அருமையான சந்தர்ப்பம். இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் என்பது வந்து அது ஹார்ட் சம்பந்தமான, கேன்சர் சம்பந்தமான வருத்தங்கள் இலகுவாக கணவீருக்கு வந்து போகின்றது. எனவே அவர்கள் இந்த இப்படியான ஒரு லிவிங் பெனிஃபிட் கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜை பெறுவதன் மூலம் அவர்களுக்கு தேவையான அந்த லம்சம் டாக்ஸ் ஃப்ரீ மணியை பெற முடியும்.
0: ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம், 416-528-1407.

0: 8:41 இசிஎஃப்எம் காற்றலைகளில் தமிழக தேர்தல் சிறப்பு ஒலிபரப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட திமுக ஏன் தோல்வியடைந்தது, குறிப்பாக தமிழக முதல்வரின் தோல்வி எப்படி சாத்தியமானது, அல்லது அவர்கள் ஏன் இந்த தோல்வியினை கணிக்க தவறினார்கள், இப்படியான பல கேள்விகள் இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் ஒருவரை தோற்கடித்திருக்கிறார் வி எஸ் பாபு என்ற தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர். அவர் ஏற்கனவே திமுகவில் இருந்தவர், ஆனால் பின்பு தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்து குளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு முக ஸ்டாலினை தோற்கடித்திருக்கிறார். மிக முக்கியமாக 2011 முதல் அந்த தொகுதியிலே தொடர்ந்து வெற்றி பெற்று வந்தவர் ஸ்டாலின், முதல்வராகவும் இருந்தவர். அப்படி இருக்கக்கூடிய ஒருவர் தோல்வியடைந்திருப்பார் என்றால் அதற்கு காரணம் அந்த ஆட்சி மீது, அந்த தலைமை மீது மக்களுக்கு இருந்த மிகப்பெரிய ஏமாற்றம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஏமாற்றம் எப்படியாக தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு புதிய கட்சியை மாற்றாக தெரிவு செய்திருக்கிறது. பொதுவாகவே இந்த மாற்று என்பது இரண்டு கட்சிகளுக்கு இடையிலான மாற்றாகத்தான் இருந்தது. ஒன்றில் திமுக கூட்டணி அல்லது அதிமுக கூட்டணி, இப்படியாகத்தான் தொடர்ந்து தமிழகத்தின் ஆட்சி மாற்றங்கள் இருந்து வந்தன. இப்படி இலங்கையிலே சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் மாறி மாறி ஆட்சி அமைத்து வந்தனவோ, அதை இப்போது தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லக்கூடிய ஜேவிபி மாற்றியிருக்கிறதோ, அதே போன்ற ஒரு நிலைமை தமிழகத்திலும் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இப்படியான நிலைமை எப்போது எங்களுடைய தாயகத்தில் ஏற்படும் என்ற கேள்வி இருக்கிறது. பொதுவாகவே தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அல்லது தமிழ் மக்களின் உண்மையான உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியதான ஒரு அரசியல் மாற்றம் தாயகத்திலும் ஏற்படுமா என்ற எதிர்பார்ப்பும் பலரிடமும் இருக்கிறது. இலங்கை அரசியலில் ஏற்பட்டிருக்கிறது, தமிழக அரசியலில் ஏற்பட்டிருக்கிறது. ஏன் இப்படியான ஒரு மாற்றம் எங்களுடைய நாட்டில் ஏற்படாமல் மக்கள் ஆளும் அரசுக்கு வாக்களித்தார்கள் என்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. அப்படியான ஒரு மாற்று சக்தி தாயகத்தில் ஏன் உருவாக்கப்படவில்லை? அது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கலாம் அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கலாம். இரண்டிற்கு மாற்றாக மக்கள் தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லக்கூடிய மத்தியில் ஆட்சி அமைக்கக்கூடிய அரசை அதிகம் நம்பினார்கள் என்றால், இன்னும் அந்த மாற்றுக்கான வெற்றிடம் எங்களுடைய தாயத்தில் இருக்கிறது. அதை யார் நிறைவேற்றப் போகிறார்கள், அல்லது அதன் மூலமாக எப்படி எங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை நோக்கி நாங்கள் நகரலாம் என்ற கேள்வி இருக்கிறது. அந்த கேள்விகளோடு தமிழகத்தில் ஏற்பட்ட இந்த மாற்றங்களின் பின்னால் என்ன இருக்கிறது, திமுகவின் எதிர்பார்ப்பு ஏன் பொய்யாகி போனது, திமுக எங்கே தவறு இழைத்திருக்கிறது, அல்லது திமுக மீது மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிருப்திகளை அது ஏன் கண்டுகொள்ளாமல் போனது, இப்படியான பல விடயங்கள் இருக்கிறது. விஜயை பொறுத்தவரையிலே அவர்கள் திமுக எதிர்ப்பைத்தான் விஜய் மிக பிரதானமாக முன்னிறுத்தினார். ஆனால் விஜய் என்பது தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் தாக்கம் செலுத்தக்கூடிய சக்தி அல்ல என்று திமுக உறுதியாக நம்பியது. அது வெறும் திரை கவர்ச்சி என்று அது கருதியது. அந்த திரை கவர்ச்சியின் முன்னால் தங்களுடைய அரசியல் வெற்றி பெற்றுவிடும் என்று அவர்கள் நம்பினார்கள். ஆனால் அந்த திரை கவர்ச்சி என்பதை தாண்டி திமுக மீது இருந்த மிகப்பெரிய அதிருப்தியை அந்த திரை கவர்ச்சி என்று அவர்கள் நம்பிய விஜய் தரப்பு கையில் எடுத்து அதை வெற்றி கொண்டிருக்கிறது. அதே வேளையில் ஆட்சிக்கு எதிரான மனநிலையை மக்கள் கொண்டிருந்தார்கள். அந்த மனநிலை என்பது கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக இருந்து வந்த இரண்டு கட்சிகளின் மூலமாகவும் மக்கள் அனுபவித்து வந்த துயரங்களுக்கான ஒரு மாற்று தேவையாக இருந்தது. அந்த மாற்றை வழங்கக்கூடிய ஒரு சக்தியாக விஜய் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். அது தனித்து போட்டியிடுவதில் தொடங்கியது அந்த மாற்றம். மிக முக்கியமாக இந்த தனித்து போட்டியிடுதல் என்கின்ற ஒரு விடயம் விஜயின் வெற்றிக்கு மிகப்பெரிய அளவில் காத்திரமான பங்கை வழங்கியிருக்கிறது. அவர் வேறு ஏதாவது ஒரு கூட்டணியில் இணைந்திருந்தால் அல்லது வேறு யாரையாவது கூட்டணி சேர்த்திருந்தால் நிச்சயமாக இவ்வளவு பெரிய வெற்றியினை பெற்றிருக்க முடியாது என்பதுதான் அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக இருக்கிறது. தனித்து போட்டியிடுவதன் மூலம் தான் தனித்துவமானவன் என்பதை மக்களுக்கு நிரூபித்திருக்கிறார். அல்லது இந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது கடந்த காலத்தில் ஆட்சி அமைத்தவர்கள் மீது மக்களுக்கு இருந்த அதிருப்தியினை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார். அதுதான் வாக்குகளின் எண்ணிக்கை அதிகரிப்பிற்கும் காரணமாக அமைந்திருந்தது. தமிழக வெற்றிக் கழகம் அதிக அளவு ஆசனங்களை வெற்றிக் கொள்வது சாதகமாக அமைந்திருந்தது. அதே நேரம் இந்த கூட்டணியின் மூலமாக தாங்கள் வெற்றி பெற்று விடலாம், அது திமுக கூட்டணியாக இருந்தாலும் சரி அதிமுக கூட்டணியாக இருந்தாலும் சரி, எப்போதும் கூட்டணிக்கு பலம் அதிகம் என்ற நம்பிக்கை அவர்களிடம் இருந்தது. அதுதான் திமுகவை பொறுத்தவரையிலே அவர்கள் காங்கிரஸ் கட்சியோடு விஜயகாந்தின் கட்சியோடு எல்லாம் கூட்டணி வைத்துக் கொண்டார்கள், இடதுசாரிகளோடு கூட்டணி வைத்துக் கொண்டார்கள், விடுதலை சிறுத்தைகளோடு கூட்டணி வைத்துக் கொண்டார்கள். இப்படியான கூட்டணிக்குத்தான் 71 ஆசனங்கள் என்கின்ற நிலை காணப்படுகிறது. அதிமுகவும் அதுவும் ஒரு கூட்டணியை ஏற்படுத்தியிருக்கிறது. அது பாஜக ஆளும் பாஜகவை கொண்டிருக்கிறது. அவர்கள் மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருந்தார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்ப்பு அலை என்பது தமக்கு சாதகமாக மாறி தாங்கள் ஆட்சியை பெற்றுக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையிலே பாஜகவை சேர்ந்த மிக முக்கியமான அமைச்சர்கள் கூட தமிழக தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படுகின்ற தினத்தில் தமிழகத்திலே இருந்து ஆட்சியினை ஏற்படுத்துவதற்கான வேலைகளை செய்யப்போவதாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களும் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்களோடு பாட்டாளி மக்கள் கட்சியும் இணைந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் இப்போது 109, 71, 54 என்கின்ற ஆசன வீதங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையிலே 45 ஆசனங்களில் வெற்றி கொண்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி 26 ஆசனங்களையும், ஆளும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 18 ஆசனங்களை வெற்றி கொண்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இதுதான் இப்போது இருக்கின்ற தேர்தல் நிலவரமாக இருக்கிறது. 8:46 நிமிடம்.
1: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அர்ச்சனை.

0: எஸ்டிஎஃப்எம் காட்சலர்களோடு இணைந்திருக்கிறோம். 8:49 நிமிடம். தமிழக தேர்தல் முடிவுகள் குறித்து அறிந்து கொள்வதற்காக ஒரு ஊடக செயற்பாட்டாளரை இணைத்திருக்கிறோம். நீண்ட காலமாக தமிழகத்தின் ஊடக பரப்பில் நன்கு அறியப்பட்ட ஒரு பெயராக இருந்து வரக்கூடியவர் ருள்செல்வன் அவர்கள், அவர்களை இணைத்துக் கொள்கிறோம். வணக்கம் ஐயா. எப்படி இருக்கிறீர்கள்? இந்த தேர்தல் முடிவுகள் எதிர்பாராத முடிவுகள் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்த்தீர்களா இப்படியான ஒரு முடிவுதான் வரும் என்று?
1: இல்ல, இந்த திமுக இந்த அளவுக்கு பின்னாடி போகும்னு எதிர்பார்க்கல. குளத்தோட்டத்துல ஸ்டாலினே தோல்வியடைற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கு.
0: என்ன காரணம்?
1: எதிர்பாராததுதான்.
0: என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்?
1: இல்ல, என்ன காரணம்னா, திமுக வந்து ஒரு ஸ்டாலின் கவர்மெண்ட் என்னை பொறுத்த ரொம்ப நல்ல ஒரு கவர்மெண்ட். ஆனா வந்து திமுக கட்சி மேல ஒரு பொதுவான ஒரு அதிருப்தி மக்கள்கிட்ட நிலவிச்சு. நம்ம வந்து பல பேர்கிட்ட பேசும்போது, வந்து கழிஞ்ச 2-3 மாசமா பேசும்போதே, பொதுவா அந்த திமுக மறுபடியும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மக்கள்கிட்ட இருக்கிறத பார்த்தேன். ஆனா அது என்ன ரீசன்னா, அவங்க சொல்ற காரணங்கள், அதிகமா கடன் வாங்கிட்டாரு, ஊழல், சட்ட ஒழுங்கு ஏதாவது ஒண்ணு சொன்னாங்க. ஆனா இதெல்லாம் உண்மையான காரணம் கிடையாது. திமுக கட்சி வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப பலவீனமா இருந்தது. அதாவது திமுகவுடைய அந்த நிர்வாகிகள், இவங்களுக்கு மக்கள் மத்தியில பெரிய செல்வாக்கு இல்லை. ஸ்டாலின் அப்படின்ற தனிப்பட்ட ஒரு ஆள் ஈர்த்த அளவுக்கு அந்த கட்சியுடைய மற்ற ஆட்கள் மக்கள்கிட்ட நன்மதிப்பு பரல. இதுதான் முக்கியமான காரணம் நான் நினைக்கிறேன். திமுகவுடைய அந்த பிரபலங்கள் எல்லாமே அதிருப்தியை சம்பாதிச்சு வச்சிருந்தாங்க மக்கள்கிட்ட. அது திமுகவுக்கு எதிரான ஒரு அண்டர் கிரவுண்ட் ஒரு அலைய உண்டு பண்ணி வெளிப்படையா தெரியல, மக்கள் வாக்கு செலுத்தும் போது திமுகவுக்கு எதிராக செலுத்திட்டாங்க.
0: அப்படியாக இருந்தால் பொதுவாகவே தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒரு மாற்றாக திமுக அல்லது அதிமுக என்கின்ற இரண்டு தெரிவுகள் தானே மக்களிடம் இருந்தன. ஒரு புதிய கட்சியாக வந்த தமிழக வெற்றி கழகம் இவ்வாறான ஒரு வெற்றியை நோக்கி நகர்ந்திருப்பதற்கு காரணமாக அதிமுக மீது என்ன மாதிரியான அதிருப்தி, அல்லது அது ஏன் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது?
1: இல்ல, அது வந்து ஒரு பலவீனமான கட்சியா இருக்கு. அதுக்கு ஒரு சரியான தலைமை கிடையாது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு வந்து இந்த சசிகலாவுடைய தலைமையை ஏத்து, அது அன்னைக்கு இருந்த கவர்னர் அந்த பாஜக வந்து இப்ப அதிமுக சசிகலா தலைமையில இயங்க அனுமதிச்சிருந்தா அந்த கட்சி வலுவா அப்படியே தொடர்ந்துருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு அடிமை கூட்டம் அப்படியே கண்டினியூ ஆயிருக்கும். பட் அது இல்லாம அது முடக்கப்பட்டதுனால அது ஒரு ஒரு சரியான ஒரு நிர்வாகம் இல்லாத, ஒரு தலைமைத்துவம் இல்லாத ஒரு அமைப்பா மாறி போச்சு. அதனால அந்த அமைப்பு மேல மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க.
0: இப்போது
1: விஜய் வந்து புதுசா வந்த போது,
0: இப்போது இருக்கின்ற நிலையிலே விஜயினால் பெரும்பான்மையான 118 ஆசனங்களை வெற்றி கொள்ள முடியாத ஒரு நிலை இருப்பதாக பேசப்படுகிறது. அவ்வாறாக இருந்தால் எப்படியாக தமிழகத்தின் ஆட்சி உருவாகும்? அது
1: அமையும். காங்கிரஸ் மாதிரியான கட்சிகள், இந்த கம்யூனிஸ்டுகள்லாம் வந்து அவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு மந்திரி பதவி கிடைக்கும்னா அவங்க கூட போய் சேர்ந்துக்குவாங்க. அதுல விஜய் வந்து ஒரு ஆட்சியை நடத்த முடியும்.
0: ஆனால் விஜயை பொறுத்தவரையில் அவருடைய வெற்றிக்கு அந்த தனித்து போட்டியிட்டதுதான் காரணம். அவருடன் கூட்டணி சேராத ஒரு நிலை என்று சொல்லப்படுகிறது. அப்படி இருந்து அவர் வெற்றியினை பெற்றவர், தன்னுடைய ஆட்சி அமைப்பதற்காக ஏனைய கட்சிகளை கூட்டணியில் இணைத்துக் கொள்வது அவருக்கு எதிர்காலத்திலே ஏதாவது அரசியல் ரீதியான பின்னடைவுகள் ஏற்படுத்துமா, அல்லது அவருடைய கட்சிக்குள் ஏதாவது குழப்பங்களை கொண்டு வருமா?
1: இல்ல இல்ல, கட்சின்றது தனிநபர் கட்சி தானே. விஜய்ன்ற தனிநபர் குடும்பத்துல உருவாக்கப்பட்ட கட்சி தான். இன்னொன்னு வந்து, விஜய் வந்து கூட்டணிக்கு தான் பல பேர் அழைச்சாரு, யாரும் வரல அவரு கூட. அவர் தேர்தலில் கூட்டணிக்கு தயாராக இருந்தாரு, அமைச்சரவையில பங்குனாரு. அதனால அப்படியும் அவங்க யாரும் போகாததுனாலதான் அவர் தனிச்சு நிக்க வேண்டியதாயிட்டு. மற்றபடி அவர் தனிச்சு நிக்கின்ற கொள்கையெல்லாம் அவரு கிடையாது.
0: அப்படியாக இருந்தால்
1: காங்கிரஸ்ல பல பேர் அதுல
0: கூறுங்கள், எந்தெந்த கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்தோடு இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது? அல்லது
1: காங்கிரஸ் இணையலாம், காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் இணையலாம்.
0: அப்படி இணைந்தால்
1: கூட்டணி இல்லை, ஏதாவது அமைச்சரவை, அமைச்சரவை பங்கீடு அப்படின்ற ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கிட்டு போகலாம், போல வாய்ப்பு இருக்கு.
0: பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி பார்க்கிறீர்கள்? அது இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா?
1: இல்ல, பதவி கிடைச்சா போகக்கூடிய கட்சிகள் தான் அது. ஆனா வந்து அவங்கள விட வந்து இந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் இன்னும் இணக்கமா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஒரு பாஜக அணியில எதிர்க்கல இருக்கிறத விட இவங்க எதிர் சைட்ல இருந்தாலும் ஏற்கனவே அவங்க இவங்களோட பேசிட்டு இருந்த ஆட்கள் தான். இந்த கட்சிகள்லாம் வந்து அடுத்த அதர் ஆப்ஷனா வந்து திமுக கூட்டணியில ஏதாவது தொகுதி பங்குடியில சரியில்லைப்பா. இவங்க எல்லாம் நினைச்சது திமுக பெரிய அளவுல வெற்றி பெறும்னு நினைச்சிட்டு தான் அங்க இருந்தாங்க. இப்படி ஒரு நிலைமை வரும்னா இவங்க எல்லாம் ஏற்கனவே விஜய் கூட போய் சேர்ந்திருப்பாங்க.
0: ஆனால் ஏதாவது ஒரு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுமா இந்த திமுக அதிமுக இணைவதற்கான, அல்லது அந்த கூட்டணி இரண்டு?
1: வாய்ப்பு கிடையாது.
0: தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சிதான் தமிழகத்தில் மாறப்போகிறது. இதை குழப்புவதற்கு ஆளும் பாஜக ஏதாவது சூழ்ச்சிகளை செய்யுமா, அல்லது அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஏதாவது நகர்வுகளை மேற்கொள்ளுமா? ஏனென்றால் அவர்களிடம்தான் அதிகாரம்.
1: அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒன்னும் ஒரு 15-25 சீட் அவங்க வின் பண்ணியிருந்தா கூட அதுக்கு வந்து முயற்சிகள் பண்ணுவாங்க, பட் அதுக்கு வாய்ப்பு இல்லையா?
0: ஆளுநரின் அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழகத்தில் ஏதாவது
1: இல்ல, அது வந்து இப்போ ஸ்டாலின் வந்து என்ன பண்ணுவாருன்னா அவங்கள விட்டுருவாரு. திமுகவே அதுல வந்து பெரிய தடையா நிக்காது, போய் விஜய் வந்தா வரட்டும்னு தான் விடுவாங்க.
0: மிக நன்றி.
1: அதனால அந்த மாதிரியான
0: மிக நன்றி. இந்த நேரத்தில் ஒரு குறுகிய அழைப்பில் இணைந்து கொண்டு தமிழகத்தின் தேர்தல் நிலவரங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக மீண்டும் தொடர்ந்து பேசுவோம். நன்றி இணைந்து கொண்டமைக்கார் அருள் செல்வன்.
1: நன்றி
0: வணக்கம். இணைந்திருந்தவர் தமிழகத்தின் மூத்த ஊடக செயற்பாட்டாளர் தோமஸ் அருள் செழியன் அவர்கள். ஈஸ்ட் எஃப்எம் காசலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். இன்று தமிழக தேர்தல் சிறப்பு ஒலிபரப்பாக இந்த நிகழ்ச்சியை எடுத்து வந்திருந்தோம். தொடர்ந்தும் தேர்தல் முடிவுகளை ஈஸ்ட் எஃப்எம் காசலைகளின் ஊடாக நீங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நிகழ்ச்சிகளோடு கிரகத்தில் மதுமிதா ஒலிக்கின்ற விளம்பரங்கள் மற்றும் பாடல்களை தொடர்ந்து நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடுபெறுகின்றேன். மீண்டும் ஒரு பொருளில் சந்திக்கலாம். அன்பு வணக்கங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. வணக்கம் நேர்களே.
2: கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: வருமான வரி தாக்கல் பருவம் வந்துவிட்டது. உங்கள் மன நிம்மதி சரியான கணக்காளருடன் தான் தொடங்குகின்றது. தனிநபர் குடும்பங்கள் மற்றும் வணிகங்களுக்கான துல்லியமான வரி தாக்கல், அதிகபட்ச
2: கழிவுகள்,
3: இப்போது வசதியான புதிய அலுவலகத்தில் சேவை. 200 Trifield Road, Unit 101, Middlefield and Mechanical. தனியாக சமாளிக்காதீர்கள். அர்ப்பணிப்பு மிக்க தொழில் முறையாளரை நம்புங்கள். ஹரி.CPA.CA.
4: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காம்ப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பேடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
6: சிவகுமரன் ராசையா, வீடு விற்பனை முகவர். வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை மோர்கேஜ் பேமெண்டை நினைக்கும் போது ஓடி போகின்றதா? தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ள சட்ட மாற்றத்தால் உங்கள் கனவு சாத்தியப்படலாம். வீடு அமைந்துள்ள இடத்தில் மேலதிகமாக 2 அறைகள் கொண்ட கார்டன் சுயிட்டை அமைத்து மேலதிகமாக வருமானம் பெறலாம். மொத்தம்

0: நாடுகளுக்கும் சேம் டே சர்வீஸ் இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சான் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் அண்ட் நாஷ்டின், 416-724-6666, 416-724-6666. சான் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
1: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: என் நெஞ்சில் குடி

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தமுதிய காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் அங்கிருந்தாலும் அந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழலாம். சூரிய வளர்ச்சிமிக்க அழகான புத்தம் புதியதொரு திங்கட்கிழமை காலை இப்பொழுதை நாங்களும் வரவேற்றிருக்கின்றோம். காலை 9:12 வரைக்கும் இன்று இப்பொழுதிலும் நேற்று இன்று நாளையோடு நீங்கள் இணைந்திருக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 மே மாதத்தின் 5ஆம் திகதி திங்கட்கிழமை காலை வேளை. இன்றைய நாள் நான்காம் திகதியில் பிறந்த நாள், திருமண நாள், விசேட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தம் புதிய அழகான இந்த நாளும் உங்களுக்கு சந்தோஷமானதாக தொடரட்டும். நீங்கள் செய்கின்ற செயல்கள் மிகவும் சிறப்பாக நிறைவேறட்டும். புதிய வாய்ப்புகளையும் இந்த வாரத்தின் எல்லா நாட்களுமே உங்களுக்கு கொண்டு வரட்டும் என்று சொல்லியும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு.

வசந்த காலத்தின் அழகான சூரிய வெளிச்சம், கொஞ்சம் உயர்ந்திருக்கின்ற வெப்பநிலையோடு நாங்கள் இன்றைய காலை இப்பொழுதே இப்போது அனுபவிக்க தொடங்கி இருக்கின்றோம். 9:06 இருக்கின்றது. இந்த வேளையில் அழகான ஒரு சிந்தனை ஒன்றை நாங்கள் பார்க்கலாம். டேக் டைம் டு இம்ப்ரூவ் பட் டோன்ட் வேஸ்ட் டைம் டு ப்ரூவ் என்பதை இந்த சிந்தனை சுருக்கமாகவே சொல்லுகின்றது. உங்களது நேரத்தை உங்களை முன்னேற்றுவதற்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே நேரம் இன்னும் ஒருவருக்கு உங்களை நிரூபித்து காட்டிக் கொண்டிருப்பதற்காக உங்களது நேரத்தை வீணடித்து விடாது என்பதை சொல்லுகின்றது இந்த அழகான சிந்தனை. ஒவ்வொருவருக்கும் நாங்கள் செய்கின்ற செயல்களுக்கும் அல்லது நாங்கள் இருக்கக்கூடிய நிலைக்கும் அல்லது ஏதாவது ஒரு விடயத்துக்குமான விளக்கத்தை நாங்கள் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டுமாக இருந்தால் அதில் பெரும்பாலான நேரம் வீணடிக்கப்படுகின்றது. எனவே எங்களை முன்னேற்றுவதற்கான நேரத்தை நாங்கள் இழந்து விடுகின்றோம். நாங்கள் எல்லாவற்றுக்குமான விளக்கங்களை எல்லோருக்கும் கொடுத்து கொண்டிருப்பதில் அர்த்தமே இல்லை. ஒரு சில விடயங்களை நாங்கள் சரியாக செய்து கொண்டு நகர்ந்தே கொண்டே இருந்தால் அதற்கான விளக்கங்களை பெற வேண்டியவர்கள் தாங்களாகவே பெற்றுக்கொள்வார்கள். இல்லை என்று சொன்னால் அது தொடர்பாக நாங்கள் கவலைப்படவும் தேவையில்லை. உங்களை எது எதையெல்லாம் முன்னேற்றமோ என்ன செயல்களில் நாங்கள் அதிகம் எங்களை ஈடுபடுத்திக் கொள்கின்ற போது அது எங்களுக்கான ஒரு வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்பை வழங்குமோ அதில் முழுமையாகவே உங்களை ஈடுபடுத்திக் கொண்டே இருங்கள். அதற்கான நேரம் ஒதுக்கப்படுதல் தான் மிக மிக அவசியமாகின்றது. அதை விடுத்து எங்களை நாங்கள் நிரூபித்துக் கொண்டிருப்பதற்கும் நாங்கள் செய்கின்றவற்றுக்கான விளக்கங்களை மற்றவர்களுக்கு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கும் நாங்கள் கண்டிப்பாக எங்களது நேரத்தை செலவிட வேண்டாம், செலவிட தேவையும் இல்லை. அது வீணான நேரமாகத்தான் பெரும்பாலும் அமைந்து விடுகின்றது. எனவே சரியாக எங்களது செயல்களை நாங்கள் செய்து கொண்டே இருப்பதன் மூலமாக நாங்கள் முன்னேற்றத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதை விடுத்து விளக்கங்களை கொடுத்துக் கொண்டிருப்பதில் எந்த பயனும் இல்லை என்பதைத்தான் இந்த சிந்தனையின் மூலமாக நிச்சயம் சொல்லலாம். எனவே முன்னேற்றத்திற்காக நேரம் செலவிடுங்கள். உங்களை எந்த பொழுதிலும் எல்லா இடங்களிலும் நிரூபித்துக் கொண்டிருப்பதற்காக உங்களது நேரத்தை நீங்கள் செலவிட தேவையில்லை என்பதை இந்த சிந்தனையை சொல்லி நிற்கின்றது. இரட்டை இலக்கத்தில் காலை பொழுதில் சூரிய வெளிச்சத்துடன் கூடிய வெப்பநிலையும் கூட நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். 12 இப்போதைய வெப்பநிலை 10°C உணரப்படுகின்றது. வெளிச்சம் முகில் இணைந்திருக்கின்றது இந்த காலை பொழுதில். ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் மழைக்கான வாய்ப்புகளையும் நாங்கள் இனி எதிர்கொள்ளப் போகின்றோம் என்பது தொடர்பான ஒரு சில தகவல்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே மழையும் இடையிடையில் நாங்கள் பெற வேண்டியதாக இருக்கும். ஆனால் ஸ்காப்ரோவை பொறுத்தளவில் பெரும்பாலும் சூரிய வெளிச்சத்துக்கான சாத்தியங்கள் தான் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே சிறந்தொரு வெப்பநிலை உயர்வை என்று நாங்கள் பெறக்கூடிய ஒரு நாளாகத்தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு சம்மர் மாதிரியான ஒரு உணர்வை எங்களுக்கு மீண்டும் இந்த திங்கட்கிழமை இன்றைய நாள் எங்களுக்கு தரப்போவது மிக மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். ஒரு சில நாட்கள் அதுவும் வாரிறுதி கடந்த வாரத்தின் இறுதி பகுதியில் எல்லாம் சற்று குளிரான நிலைமையைத்தான் நாங்கள் எதிர்கொண்டிருந்தோம். அதை தாண்டி இன்றைக்கு வந்து மிகச்சிறந்த சூரிய வெளிச்சத்துடன் கூடிய ஒரு பகல் பொழுதை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளை திங்கட்கிழமை எங்களுக்கு தரப்போகின்றது. தொடர்ச்சியாகவே 19 வரை வெப்பநிலை உயர்ந்து 19 நாங்கள் உணரக்கூடியதாக இருக்குமாம். இன்றைக்கு பகல் வேளையில் முகில் கொஞ்சம்தான் இருக்கும். சூரிய வெளிச்சம் அதிகம் இருக்கக்கூடிய சாத்தியங்களையும் நாங்கள் சந்திக்கின்றோம். இரவு வேளை 8:22 தான் சூரியன் மாறி இருக்கின்றார். எனவே அது வரைக்கும் வெளிச்சத்தை நாங்கள் காணலாம் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு சில இடங்களில் தான் இடையிடையே துணைப்படுத்தளவில் கொஞ்சம் மழை வந்து போகலாம். ஆனால் அதை விடுத்து பார்த்தால் வெளிச்சமாகத்தான் பெரும்பாலும் இருக்கும் என்பதையும் மகிழ்ச்சியோடு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தினம் திங்கட்கிழமை தொடர்பாக செவ்வாயை பார்த்தோம்னு சொன்னால் நாளைய நாள் மழையை கொஞ்சம் அதிகம் தரலாம். எங்களுக்கு மழைக்கான வாய்ப்புகள் காலை பொழுதிலிருந்தே தொடர்கின்றன. காலையில் மெல்லிய தூரலாக ஆரம்பிக்கும். மதிய பொழுதிலும் மாலை பொழுதிலும் கூட மெல்லிய தூரல் இருக்கும். இரவு வேளை 5 mm அளவிலான மழையை நாளைக்கு நாங்கள் பெறப்போகின்றோம். இன்றிலும் பார்க்க வெப்பநிலை சரிந்திருக்கும். ஆனால் 13 வரை நாளைக்கும் வெப்பநிலை உயர்ந்து 11 உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சத்தை காண்பது சற்று அரிதானதாகத்தான் இருக்கும். புதன் காலையிலும் கூட மெல்லிய மழை இருக்கலாம். அதுக்கு பிறகு வெளிச்சம் தென்படத் தொடங்கும். முகில் அதிகம் இருக்கக்கூடிய பகல் பொழுதையும் புதன்கிழமை நாங்கள் எதிர்பார்க்கலாம். அதே நேரம் வெப்பநிலை மீண்டும் சரிகின்றது. ஒற்றை இலக்கத்தில் வருகின்ற வாரத்தின் நடுப்பகுதியில் அதாவது புதன்கிழமை வந்து 9 இருக்கும். 7 தான் உணரப்படும். புதன் இரவு வேளை மீண்டும் -1 தான் நாங்கள் உணரப்போகின்றோம். எனவே மீண்டும் பூஜ்ஜியத்திற்கு கீழே உணர்நிலை சரிகின்றது புதன்கிழமை இரவு வேளை. வியாழக்கிழமை 9 அது 7 தான் உணர

படம் வெளிச்ச முகில் அணிந்திருக்கும். வெள்ளிக்கிழமை 10.8°C உணரப்படும். சூரிய வெளிச்ச முகில் அணிந்திருக்கலாம். ஃபியூ ஷவர்ஸுக்கான வாய்ப்புகளும் வெள்ளிக்கிழமை பகல் பொழுதில் சொல்லப்படுகின்றது. எனவே இன்னும் நிரந்தரமான அந்த வெப்பநிலை உயர்வு வரவில்லை. இடையில் இன்றைக்கு உயர்கின்றது, அதுக்கு பிறகு நாளைக்கும் பரவாயில்லை. அதன் பின்பு மீண்டும் சிங்கிள் டிஜிட்டில் சரியக்கூடிய வெப்பநிலை உடனிலேயே தான் நாங்கள் இந்த வாரத்தின் இறுதி பகுதியில் சந்திக்கப் போகின்றோம் என்பது தொடர்பான காலநிலை தகவல்களையும் இந்த வேளையில் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. 9:11 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM. East FM.
1: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ் போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550. 416-293-0550. Good Life Flooring.ca.
2: ஸ்காப்ரோ ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வருடாந்த மகா உற்சவம் 2026 மே 8 திகதி வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து மே 16 திகதி வெள்ளிக்கிழமை வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. மே 8 திகதி வெள்ளிக்கிழமை காலை கொடியேற்றம், மே 15 திகதி வெள்ளிக்கிழமை காலை புதிய சித்திர தேர்வள்ளோட்டம், மாலை சப்பரம், 16 திகதி சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, 17 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்தம், 18 திகதி திங்கள் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன் சிட்டி பிளாசா, 416-613-1883.
3: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998. 6478334998.
4: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி.
7: 416-900-4599.
8: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காப்ரோ ஷீரடி பாபா ஆலயத்துக்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில் April 29 தேதி முதல் கோலாகல ஆரம்பம். May 2 தேதி கிராண்ட் ஓபனிங். திறப்பு விழாவை முன்னிட்டு 5 வெஜி சமோசா $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் ரொட்டி $1, 3 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினால் $25, 3 கொத்து ரொட்டி வாங்கினால் $25, சுவையகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழையிறையில் பொதிசோறு $20. சைவம் அசைவம் 2 வகை உணவுகளும் கிடைக்கும். சுவையகம், 2721 மார்க்கம் ரோட், யூனிட் 47, ஸ்காப்ரோ.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

9:23 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திங்கட்கிழமை காலை பொழுதில் இன்றைய செய்திகள் என்று சொல்லி பார்த்தால், பரபரப்பான செய்திகளாக தமிழக தேர்தல் முடிவுகள் தொடர்பான செய்திகள் வந்து தொடர்ந்து வெளியிடப்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. மிகப்பெரிய அளவிலே தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு எதிர்பாராத வெற்றியை இப்போது பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 110 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் இப்போது இதுவரைக்கும் வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது இடத்தில் திமுக 75 தொகுதிகளிலும் அதிமுக 49 தொகுதிகளிலும் இதுவரைக்கும் பெற்ற வெற்றிகளின் அடிப்படையில் வெற்றியை தக்க வைத்திருப்பதாக இப்போதைய செய்திகள் வெளியிடப்பட்டிருப்பதையும் பகிர்ந்து கொள்ளலாம். தொடர்ந்து நாங்கள் இந்த தமிழக தேர்தல் முடிவுகள் தொடர்பான விவரங்களோடும் கூட உங்களோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். இன்றைய தினம் மே மாதம் 5 தேதி நாங்கள் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டிய ஒரு வலியுறுத்தலும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றது. மன்னிக்கும், மே மாதம் 4 தேதி இன்றைய நாள் வந்து மெலனோமா டேயாக இன்றைக்கு இருக்கின்றது. இந்த மே மாதமே என்று சொல்லி பார்த்தால் மெலனோமா அவேர்னஸ் மந்தாக சொல்லப்பட்டிருக்கின்றது. கண்டிப்பாக இந்த ஸ்கின் கேன்சர் தொடர்பாக நாங்கள் கவனம் எடுத்தல் அவசியம் என்பது தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்கள் இன்றைக்கு பேசப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் சொல்லலாம். இது தொடர்பான பல தகவல்களையும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியதாகவும் கூட இருக்கின்றது. 2026 ஆண்டு இந்த ஆண்டு என்று சொல்லி பார்த்தால் கனடாவிலே ஒரு 11,300 கனேடியர்கள் வரைக்கும் கூட இந்த மெலனோமா இருக்கக்கூடியவர்களாக அடையாளப்படுத்தப்படலாம் என்பது தொடர்பான ஒரு சில ப்ரொஜெக்ஷன்ஸும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். இந்த மெலனோமா வராமல் நாங்கள் தவிர்ப்பதற்கான ஒரு சில டிப்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தால், முக்கியமாக என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது, அதிக அளவிலே நாங்கள் வெளியிலே வெயிலிலே நேரம் செலவிடுகின்ற போது சன்ஸ்கிரீன், அதுவும் சரியாக எங்களது தோலை பாதுகாக்கக்கூடிய வகையில் இந்த சன்ஸ்கிரீனை பயன்படுத்திக் கொள்ளுதல் அவசியமாகின்றது. அதே நேரம் எங்களது உடல் தொடர்பான பரிசோதனைகள் அதிகம் நாங்கள் செய்து கொள்ளுதலும் கூட அவசியம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். முடிந்த அளவுக்கு நிறைய நேரம் நாங்கள் இந்த வெயிலில் செலவழிக்காமல் நிழலை தேடுதலும் கூட பாதுகாப்பை வழங்கும். அதே நேரம் இந்த டேனிங் பெட்ஸ் போன்றவற்றை நாங்கள் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுதலும் பாதுகாப்பான ஒரு விடயமாக அமையும் என்று சொல்லித்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த மே மாதம் முழுவதுமே ஸ்கின் கேன்சர் தொடர்பான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இருந்தாலும் இன்றைய தினம் மே மாதம் 4 தேதி தான் முக்கியமாக இந்த மெலனோமா டேயாக இங்கு கடைபிடிக்கப்படுகின்றது. மெலனோமா இந்த ஸ்கின் கேன்சர் வந்து அதிகம் பாதிப்பை ஏற்படுத்தினாலும் அது சரியான நேரத்திலே கண்டுபிடிக்கப்பட்டு அதுக்கான சரியான சிகிச்சைகள் வழங்கப்பட முடியும். 99% சிகிச்சைகள் வந்து வெற்றியளிக்கக்கூடியதாக இருக்கின்றதாம். எனவே அந்த ஒரு ஸ்கின் கேன்சர் ஏற்பட்டாலும் மனிதர்களை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் சரியாக நாங்கள் அதனை அடையாளப்படுத்தி சரியான நேரத்திலே அதற்கான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வதன் மூலமாக என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அது தொடர்பான அவேர்னஸ் வந்து மக்களிடையே ஏற்படுத்தப்படுதல் மிக அவசியம் என்பது தொடர்பாகவும் இன்றைய தினம் மே 4 தேதியின் முக்கியத்துவம் தொடர்பாக பேசப்படுகின்றது என்பதையும் இந்த பொழுதில் சொல்லிக்கொள்ளலாம். போக்குவரத்து நிலைமைகளை பார்க்கலாம். திங்கட்கிழமை காலை வேளையில் இந்த பொழுதில் கெனடி வீதி தாண்டிய இடத்தில் 401 வெஸ்ட் பவுண்டில் தாமத நிலைமைகள் ஆரம்பிக்கின்றன. பர்ஜ்மவுண்ட் ரோடிலிருந்து டிவிபி தாண்டிய பகுதிகள் பேவியூ வரைக்கும் கூட தொடர்ச்சியாகவே அதிக தாமதங்கள், அதுவும் கலெக்டர்ஸில் தொடர்ந்து நீடிப்பதையும் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எக்ஸ்பிரஸ் பேவியூ தாண்டிய இடங்கள் வரைக்கும் அதிகமான வாகன நெரிசல்களையும் அதுக்கு பிறகு குறைந்த வாகன நெரிசல்களையும் யங் ஸ்ட்ரீட் வரைக்குமே கொண்டிருக்கின்ற நிலைமை இப்போது காணப்படுகின்றது. கீழ் ஸ்ட்ரீட் பகுதியிலிருந்தும் கூட மீண்டும் வாகன நெரிசல்கள் ஆரம்பிக்கின்றன. மார்டின் கோ ரோட் வரைக்கும் தொடர்கின்றது தாமதங்கள். 401 ஈஸ்ட் பவுண்டிலும் கூட ஹைவே 47 தாண்டிய இடங்களிலிருந்து தாமத நிலைமைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த தாமதங்கள் தான் தொடர்ந்து கீழ் ஸ்ட்ரீட் வரைக்கும் நிலவுகின்றது. மீண்டும் பாதஸ்ட் பகுதியிலிருந்தும் கூட வாகன நெரிசல்கள் நிலவுகின்றது. பேவியூ பகுதியில் கலெக்டர்ஸ் அதிகமான வாகன நெரிசல்களையும் கொண்டிருப்பதை சொல்லலாம். மீண்டும் டிவிபி வரைக்குமே இந்த தாமத நிலைமைகள் தொடர்ந்து காணப்படுகின்றன. ஈஸ்ட் பவுண்டிலும் டிவிபியை பார்த்தால் சவுத் பவுண்ட் 401 தாமதங்கள் ஆரம்பிக்கின்றது. எக்லிங்டன் பகுதியிலிருந்து அதிகமான வாகன நெரிசல்கள் தொடர்ந்து இடையிடையே தணிந்தாலும் கார்னர் செல்லக்கூடிய பகுதி வரைக்கும் தொடர்ந்து காணப்படுகின்றன. டிவிபி நோத் பவுண்டிலும் எக்லிங்டனுக்கு முன்னர் தாமதங்கள் ஆரம்பித்து லோரன்ஸ் வரைக்கும் அதிகம் இருக்கின்றது. அதுக்கு பிறகு 401 வரைக்கும் குறைந்த தாமதங்களும் எதிர்கொள்ளப்படுகின்றன. 404 சவுத் பவுண்டிலும் கூட ஃபிஞ்சுக்கு முன்னரே வாகன நெரிசல்கள் அதிகரித்திருக்கக்கூடிய நிலைமை இப்போது காணப்படுகின்றது. அதிலும் ஷெப்பர்டிலிருந்து 401 வரைக்கும் கடும் தாமதங்களும் நிலவுகின்றது திங்கட்கிழமை காலை பொழுது இந்த வேளையில் என்பதையும் சொல்லிக்கொள்ளலாம். 9:27 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: என்றும் இசையுடன் உங்களுடன் 102.7
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் தமிழ் சமூகத்திற்கான எக்ஸ்க்ளூசிவ் விஐபி டீல்களை பெற அகமத் தம்சின் 437-860-7002 கையிருப்பில் உள்ள 2025 PHEV-களை இந்த மாதம் மாத்திரம் 84 மாத 0% ரேட்டில் வழங்குவதோடு 2026 அவுட்லாண்டர் மைல்ட் ஹைபிரிட் மற்றும் PHEV பர்ச்சேஸ்களுக்கும் $1,000 கேஸ் கார்டு பரிசு. அத்துடன் அனைத்து மிட்சுபிஷி பர்ச்சேஸ்களுக்கும் 75 inches ஸ்மார்ட் டிவி, லேப்டாப், பிரீதி கிரைண்டர், சில்வர்வேர் குக்கிங் செட் ஆகியவற்றில் ஒன்றையும் பெறுங்கள். தமிழில் பேச அழையுங்கள் அகமத் தம்சின் 437-860-7002.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்
4: Mortgage Solutions. கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. mortgagesolutions.ca.
2: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட், ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
5: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே, நம்பிக்கையின் அளவு அதிவட உயர்கிறது. May 2 முதல் தமிழர் மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல்செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம். Elico,
6: the station with the best music.
7: It's East FM.
8: It's East FM.
9: Feel the power. Feel the bass. 102.7 FM.

9:40 மிஸ்டர் ஃபெமின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தமிழக தேர்தல் இன்றைக்கு முன்னிலை வகிக்கின்றது. தேர்தல் முடிவுகள் தொடர்ந்து வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன. இப்போதைய நிலவரப்படி தமிழக வெற்றிக் கழகம் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை வகித்து இப்போது ஆட்சி அமைப்பதற்கு பெரிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கின்ற நிலையில் பெரும்பான்மை வந்து 118 தொகுதிகள் வெற்றி பெற்றாக வேண்டும். இந்த நிலையில் ஏனைய ஒரு சில கட்சிகளோடு இணைந்து தமிழக வெற்றிக் கழகம் அந்த ஆட்சியை உறுதிப்படுத்துவதற்கான அந்த நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளித்த தமிழக வாக்காளர்களுக்கு நன்றி என்று சொல்லி இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தெரிவித்திருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் மக்களின் பிரச்சினைகள் மீது கவனம் செலுத்துவதிலும் அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதிலும் நாங்கள் எப்போதும் முன்னணியில் இருப்போம், சிறப்பான செயல்பாட்டை நிகழ்த்திய தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் கூட வாழ்த்துக்கள் என்பதையும் இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கின்றார். தமிழகத்தின் முன்னேற்றத்தையும் அதன் மக்களின் நல்வாழ்வையும் முன்னெடுத்து செல்வதில் மத்திய அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் என்று சொல்லி ஒரு போஸ்ட் ஒன்றையும் கூட சோசியல் மீடியாவில் அவர் வெளியிட்டிருப்பதாகவும் இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் தமிழ்நாட்டின் இதுவரைக்கும் முதலமைச்சராக இருந்திருக்கின்ற மு க ஸ்டாலின் அவர் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளரிடம் தோல்வியை சந்தித்திருக்கின்றார். தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்திருக்கின்ற வி எஸ் பாபு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரை பின்னுக்கு தள்ளி இந்த வெற்றியை தனதாக்கிக் கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போது வெற்றிச் சான்றிதழை பெற்ற பிறகு வி எஸ் பாபு ஒரு சில முக்கியமான தகவல்களை பகிர்ந்திருக்கின்றார். விஜய் எந்த வழியில் செல்கின்றாரோ அந்த வழியில் நாங்கள் தொண்டனாக இருந்து செயல்படுவோம் என்றும் அவர் கூறியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிக இடங்களில் தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலை பெற்றிருக்கின்றது. அது தொடர்பான ஒரு கேள்விக்கும் அவர் பதிலளித்திருக்கின்றார். எல்லா புகழுக்கும் தளபதிக்கே வெற்றி பெற்றது நான் அல்ல, தளபதி தான் முழு வெற்றிக்கும் அவர்தான் காரணம் என்பது தொடர்பாகவும் தெரிவித்திருப்பதோடு எனது தொகுதியில் மக்களிடமிருந்து லஞ்சம் பெறாமல் திட்டங்களை நாங்கள் செயல்படுத்துவோம் என்பது தொடர்பான ஒரு கருத்தையும் கூட ஸ்டாலின் அவர்களை தோற்கடித்திருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் வி எஸ் பாபு தெரிவித்திருப்பதாகவும் இந்த செய்திகள் இப்போது வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் அனைத்து தொகுதிகளிலும் விஜய்தான் வேட்பாளர் என்று சொல்லி நினைத்துதான் மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் என்று சொல்லி தமிழக வெற்றிக் கழகத்தின் செங்கோட்டையன் தெரிவித்திருப்பதாகவும் இப்போது ஒரு செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. பல்வேறுபட்ட சோதனைகளை கடந்து மக்களுக்கு சேவை செய்ய ஒரு தலைவர் இருக்கின்றார் என்று சொல்லி விரும்புகின்ற ஒரு தலைவராக, மக்கள் விரும்புகின்ற ஒரு தலைவராக விஜய் இருக்கின்றார். தமிழகம் முழுவதும் விதிகளுக்கு உட்பட்டு பல பகுதிகளுக்கு விஜய் சென்றிருக்கின்றார். யார் வேட்பாளர் என்பது முக்கியமல்ல, அவர்தான் வேட்பாளர் என்று சொல்லி நினைத்துத்தான் எல்லா தொகுதிகளிலும் மக்கள் வாக்களித்து தமிழக வெற்றிக் கழகத்தை வெற்றி பெற செய்திருக்கின்றார்கள். நாளை தமிழகம் இந்தியாவுக்கு ஒரு வழிகாட்டியாக உருவாகுவதற்கு இயற்கையால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வரமாக நான் கருதுகின்றேன். உயிர் மூச்சு உள்ளவரை அவரோடு இணைந்து பணிபுரிவேன் என்று சொல்லியும் தமிழக வெற்றிக் கழகத்தின் செங்கோட்டையன் விஜய் தொடர்பாக தெரிவித்திருப்பதாகவும் இந்த செய்திகள் இப்போது வெளியிடப்பட்டிருப்பதையும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. 9:43 மிஸ்டர் ஃபெமின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோட்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்க இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோட்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி, 6476694663 6 4 7 Oh My Home.
3: பசுமை மார்க்கெட், பசுமை நிறைந்த மரக்கறிகள் பழங்களுடன் எல்லா வகையான மளிகைப் பொருட்களுக்கும் மிகச்சிறந்த தெரிவாக விளங்குகின்றது பசுமை மார்க்கெட். 2002 மிடில் ஃபீல்ட் ரோட், யூனிட் 5 மிடில் ஃபீல்ட் அண்ட் சீல்ஸ் அருகில் பசுமை மார்க்கெட்.
4: Ajax Nissan N Infiniti 2025 Nissan Kicks Play S $19,998 மட்டுமே.
5: மாதந்தம் வெறும் $298 களுக்கு 96 மாதங்களுக்கு ஃபைனான்ஸ் செய்ய மொஹமட் லெபி 4374777960. 2 ஆண்டுகளுக்கான ஆயில் சேஞ்ச் இலவசமாக பெறுங்கள்.
4: 2025 Nissan Kicks Play S
5: மாதந்தம் வெறும் $298 களுக்கு 96 மாதங்களுக்கு $1,000 டவுன் பேமெண்டுடன் ஃபைனான்ஸ் செய்ய மொஹமட் லெபி 4374777960
4: 4374777960.
6: MJS Gold House.
7: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
6: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
7: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square Mall, MJS. 416-299-1630.
6: MJS Gold House.
7: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
8: பிரிஷா லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன்.
9: வாகன விபத்துக்கோ, வழக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
8: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
9: தமிழ் பேசும் சட்டத்திறனியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
8: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
9: 2225 மார்க்கம் Road, Suite 307, 647-478-0144.

திங்கட்கிழமை காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com நமது இமெயில் முகவரி. யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ். எரிபொருள் விலை இன்றைய தினம் போலதான் நாளைக்கும் இருக்கும். மாற்றம் இல்லாமல் அதே விலையில்தான் நீங்கள் நாளைய நாளிலும் கூட எரிபொருளை பெறக்கூடியதாகவும் இருக்கும் என்பது தொடர்பாகவும் இப்போதும் சொல்லப்பட்டிருக்கின்றது. 13 டிகிரி செல்சியஸ் இப்போதைய வெப்பநிலை. 12 டிகிரி செல்சியஸை நாங்கள் உடனடியாக பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். மிகச்சிறந்த வெப்பநிலை உயர்வுடன் கூடிய ஒரு சூரிய வெளிச்சம் மிக்க அழகான ஒரு பகல் பொழுது இன்றைக்கு திங்கட்கிழமை எங்களுக்கு தொடர்ந்து தரப்போகின்றது. வெப்பநிலை உயர்ந்து சொல்லி பார்த்தால் இப்போது ஒரு 3 மணி அளவில் 20 டிகிரி செல்சியஸை நாங்கள் தொடர்கின்றோமாம். அதே 20 டிகிரி செல்சியஸ் உணர்நிலையும் கூட இன்றைய தினம் இருக்கும் என்பது மிக சிறப்பான ஒரு விடயம். அதுவும் ஒரு சில நாட்கள் வந்து கொஞ்சம் அதிகமான குளிரை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். அதுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு சிறந்த வெப்பநிலை உயர்வை இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து அனுபவிக்கலாம். சூரிய வெளிச்சமும் இருப்பது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயமாகவும் இருக்கும். எனவே உற்சாகமாக இன்றைய நாளை நாங்கள் பகல் பொழுதை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். 8:22 தான் இரவு சூரியாஸ்தமனம் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. கொஞ்சம் காற்று வந்து அதிகம் இருக்கக்கூடிய சாத்தியங்கள் தொடர்பான தகவல்களும் கூட இன்று பகிரப்பட்டிருக்கின்றன. எனவே அதையும் சேர்த்து கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும் இன்றைய தினம். குறைந்த அளவில் தான் முகில் இருக்கும். தொடர்ந்து அதிக வெளிச்சத்துடன் இன்றைய பகல் பொழுதை நாங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த வாரத்தில் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை மழை தூரலை தரப்போகின்றது. காலையிலிருந்தே தூரல்கள் இருக்கலாம். மதியம் தாண்டி இரவு வேளைதான் 5 மில்லிமீட்டர் அளவிலான மழைக்கான சாத்தியங்களை எதிர்கொள்கின்றோம். ஆனால் காலை பொழுதிலும் மாலை பொழுதிலும் 1-3 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை இருக்கலாம். மதிய வேளை மெல்லிய தூரலாக 1 மில்லிமீட்டர் அளவிலான மழைக்கான சாத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. 13 வெப்பநிலை, 11 டிகிரி செல்சியஸை நாளைக்கு நிரப்போன்றோம். ஒன்றிலும் பார்க்க வெப்பநிலை சற்று சரிந்துதான் இருக்கும் நாளைக்கு. அதிலும் பார்க்க தொடர்ந்து புதன்கிழமை வந்து இன்னும் மேலதிகமாகவே வெப்பநிலை குறைவை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். மீண்டும் ஒற்றை இலக்கத்தில் வெப்பநிலை சரிந்து 9 இருக்கும் புதன்கிழமை. 7 டிகிரி செல்சியஸை உணரப்போகின்றோம். காலையில் மெல்லிய மழைத்தூரல் இருக்கலாம். மதிய பொழுதில் சூரிய வெளிச்சம் கொஞ்சம் தென்பட முகில் அதிகம் இருக்கக்கூடிய சாத்தியங்களும் சொல்லப்படுகின்றன. மீண்டும் புதன் இரவு வேளை 0 கீழ் உணர்நிலை வீழ்ச்சியை சந்திக்கிறது. மாறை 1 நாங்கள் உணரப்போகின்றோம். வியாழக்கிழமை 9 வெப்பநிலை, 7 உணரப்படும். வெளிச்சம் முகில் இணைந்திருக்கும். வெள்ளிக்கிழமை பார்த்தால் சூரிய வெளிச்சம் முகில் இணைந்திருக்கும். அதே நேரம் மழைக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்கின்றன. 10 வெப்பநிலையாகவும் 8 உணர்நிலையாகவும் இருக்கும் வருகின்ற வெள்ளிக்கிழமை. எனவே இந்த வாரம் ஆரம்பம் வந்து அதுவும் திங்கட்கிழமை இன்றைக்கு சிறந்த ஒரு வெப்பநிலை உயர்வு. அதுக்கு பிறகு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியக்கூடிய வெப்பநிலையைத்தான் எதிர்பார்க்கலாம். புதன் வியாழன் வெள்ளிக்கிழமைகள் ஒற்றை இலக்கத்தில் தான் உணர்நிலை உயர்வானதாக இருக்கும் என்பது தொடர்பாகவும் இப்போதைய தகவல்கள் பகிரப்படுகின்றன. வாரர்தி எப்படி என்று சொன்னால் சூரிய வெளிச்சத்தை காணக்கூடிய சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. ஒரு 10 ஆன்மீகத்தாகவே வெப்பநிலையும் சரி உணர்நிலையும் சரி இருக்கும் என்பது தொடர்பான தகவல்களும் இந்த பொழுதில் பகிரப்பட்டிருப்பதைத்தான் சொல்லிக்கொள்ளலாம். நேரம் காலை 10 ஆகியிருக்கின்றது. தமிழ்நாட்டின் தேர்தல் முடிவுகள் இன்றைக்கு மிக பரபரப்பாக பேசப்படுகின்றன. ஏப்ரல் மாதம் 23 தான் தமிழ்நாட்டின் 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தல் நடைபெற்றிருக்கின்றது. இன்றைய தினம் மே மாதம் 4 வாக்குகள் எண்ணப்பட்டு இப்போது பெரும்பாலான இடங்களில் வாக்கு முடிவுகளும் கூட இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் முதல் தடவையாக தேர்தலில் களமிறங்கியிருக்கக்கூடிய நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் முதல்நிலை வகிக்கின்றது. இதுவரைக்கும் 110 தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது இடத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் 74 தொகுதிகளில் வெற்றியை பெற்றிருக்கின்றது. அதிமுக 50 தொகுதிகளில் வெற்றியை தக்கவைத்திருப்பதாகவும் கூட இப்போதைய தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் வெற்றி உறுதியாக இருக்கின்ற நிலையில் நடிகர் விஜய் தனது பெற்றோரை சந்தித்து ஆசி பெறுவதற்காக சென்றிருப்பதாகவும் கூட இப்போதைய செய்திகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. 10:01 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

10:07 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கின்றீர்கள். திங்கட்கிழமை காலை பொழுதில் தமிழ்நாடு சட்டசபை பேரவை தேர்தலில் திமுக அதிமுக என்ற இரண்டு பிரதான திராவிட கட்சிகளையும் பின்னுக்கு தள்ளி விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலை வகிக்கின்றது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போட்டியிட்ட குளத்தூர் தொகுதியில் அவரை பின்னுக்கு தள்ளி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் வி எஸ் பாபு முன்னிலை வகித்து வருகின்றார். அவரது அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த பலரும் தத்தமது தொகுதிகளில் இப்போது பின்தங்கியிருப்பதை சொல்லக்கூடிய தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இப்போதே இந்த நிலவரம் தமிழ்நாட்டில் மக்கள் மாற்றத்தை விரும்பியிருக்கின்றார்கள் என்பதை காட்டுவதாகத்தான் அரசியல் நிபுணர்கள் கூறியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 76 ஆண்டுகள் வரலாறு கொண்ட திமுகவையும் 54 ஆண்டுகள் பழமையான அதிமுகவையும் பெண்ணுக்கு தள்ளி 3 ஆண்டுகளுக்கும் குறைவாக வயதாக இருக்கின்ற ஒரு கட்சி, அதாவது புத்தம்பதிய ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்கக்கூடிய சூழல் பெரிய ஒரு மாற்றத்தை அங்கு ஏற்படுத்தியிருப்பதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. சமீபத்திய நிலவரங்களை பார்க்கின்ற போது தமிழக மக்கள் ஒரு மாற்றத்திற்காக வாக்களித்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் பார்க்க முடிவதாக அரசியல் விமர்சகர் பேராசிரியர் ராமு மணிவண்ணன் தெரிவித்திருப்பதாகவும் கூட ஒரு தகவல் ஒன்று பகிரப்பட்டிருக்கின்றது. இந்த தேர்தலில் மக்கள் சித்தாந்த அடிப்படையிலேயோ பிரச்சனைகளை மையமாக கொண்டோ வாக்களித்ததாக கூறிவிட முடியாது. திராவிட ஆதிக்கத்தில் இருந்த தமிழக அரசியலில் புதுமை தேவை என்பதை அடிப்படை நோக்கமாக கொண்டுதான் அவர்கள் வாக்களித்திருப்பதாக தோன்றுகின்றது. குறிப்பாக வெளியில் பெரிதாக தென்படாத ஆட்சி எதிர்ப்பு மனநிலை இருந்திருப்பதைத்தான் இந்த முடிவுகள் காட்டுகின்றன. வெறுமனே திராவிட அரசியலுக்கு எதிரான மனநிலை என்று கூறிவிட முடியாது. ஏனென்றால் அதிமுக கணிசமான தொகுதிகளில் இப்போது முன்னிலை வகித்து வருகின்றது. இதன் மூலம் திமுக மீது குறிப்பாக இருந்த எதிர்ப்புணர்வை மக்கள் இந்த தேர்தலில் வெளிப்படுத்தியிருப்பதாகவும் கூட தமிழ்நாட்டின் அரசியல் விமர்சகர் பேராசிரியர் ராமு மணிவண்ணன் தெரிவித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் சமீப கால சட்டசபை தேர்தல் முடிவுகளில் எதிர்பார்க்கப்படாத முடிவுகள் இந்த தேர்தலில் வித்தியாசமான ஒன்றாகத்தான் பார்க்கப்படுகின்றது. விஜய் மற்றும் அவரது கட்சி இந்த முறை முடிவுகளை தீர்மானிப்பதில் ஒரு முக்கிய கட்சியாக இருக்கும் அல்லது முக்கிய காரணமாக இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்தாலும் இந்த அளவுக்கு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பது பெரும் ஆச்சரியம் அளிப்பதாகத்தான் பலர் தெரிவித்திருக்கின்றார்கள். இளைஞர்கள் மற்றும் பெண்களின் ஆதரவு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கணிசமாக இருப்பதும் திமுக அதிமுகவின் வாக்குகளில் ஒரு பகுதி அவர் பக்கமாக திரும்பும் என்று சொல்லியும் அரசியல் நிபுணர்கள் பலர் ஏற்கனவே கணித்திருந்தார்கள். ஆனால் இவ்வளவு பெரிய வெற்றியை தரும் அளவிலான ஒரு ஆதரவு அவருக்கு கிடைக்கும் என்று சொல்லி யாருமே எதிர்பார்க்கவில்லை என்பதும் இங்கு கூறப்படுகின்றது. அதே நேரம் திமுக அதிமுக ஆகிய கட்சிகளுக்கு கிடைக்கும் வாக்குகளை பார்த்தோம் என்று சொன்னால் ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி ஆகியோரை ஆதரிக்கக்கூடிய மக்கள் இரு திராவிட கட்சிகளையும் காலங்காலமாக ஆதரித்து வருவோரின் வாக்குகள், ஆட்சி நிர்வாகத்தில் ஒரு சீரான தொடர்ச்சி வேண்டும் என்று சொல்லி கருதுவோரின் வாக்குகள் என்று சொல்லித்தான் அவர்களுக்கான அந்த வாக்குகள் கிடைக்கக்கூடியதாக இருந்திருக்கும். ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை பெரும்பாலும் விஜயின் ஆளுமையை மட்டுமே வைத்து இவ்வளவு பெரிய ஆதரவை அந்த கட்சி பெற்றிருக்கின்றது. மக்களிடையே இருந்த திமுக எதிர்ப்பு மனநிலையின் விளைவுகளை விஜய் அறுவடை செய்திருக்கின்றார் என்று சொன்னாலும் அதை தாண்டி எந்தவித அரசியல் பின்னணியும் இல்லாத முற்றிலும் புதிய கட்சியை கொண்டு வந்து தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்கின்ற இந்த வெற்றி முற்றிலும் ஒரு நட்சத்திர ஆளுமைக்கு கிடைத்திருப்பதாகத்தான் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது என்பதையும் ஒரு சிலர் சுட்டிக்காட்டியிருப்பதையும் பகிர்ந்து கொள்ளலாம். திமுக பல தொகுதிகளில் வந்து, அதாவது 60க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் புதுமுகங்களைத்தான வேட்பாளர்களாக இந்த முறை நிறுத்தியிருக்கின்றது. அதே நேரம் செந்தில் பாலாஜி போன்ற பலர் வந்து 24 இடங்களில் அரசியல் தலைவர்கள் தங்களது தொகுதிகளை மாற்றியும் கூட போட்டியிருக்கின்றார்கள். இது தனது ஆட்சிக்கு எதிரான மனநிலை மக்களிடையே நிலவுகின்றது என்பதைத்தான் திமுக ஏற்கனவே அறிந்திருப்பதை காட்டுவதாகவும் ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஏற்கனவே இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய செயல்பாடுகள் மீது அதிருப்தி நிலவியதை அவர்கள் உணர்ந்து இருந்ததையும் அதன் காரணமாகத்தான் இந்த

நடவடிக்கையை மேற்கொண்டதையும் புரிந்து கொள்ள முடிகின்றது என்று சொல்லியும் ஒரு மூத்த பத்திரிகையாளர் தெரிவித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. விஜய் தனது கட்சி பரப்புரையில் பேசுகின்ற போது சொல்லியிருந்தாராம், உங்களிடம் கைகூப்பி கேட்டுக் கொள்கின்றேன், வாக்கு சாவடிகளுக்கு சென்று வாக்களித்து ஸ்டாலினிடம் இருந்து தமிழகத்தையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றுங்கள் என்று சொல்லியும் உணர்ச்சி மயமாக அவர் பேசியிருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன் தாக்கம் அந்த வாக்குப்பதிவில் இப்போது எதிரொலித்து இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. 1967 ஆம் ஆண்டு 91 ஆம் ஆண்டு தேர்தல்களில் மக்கள் வாக்களித்ததைப் போலத்தான் இந்த முறையும் புதிய தலைமையை எதிர்பார்த்து புத்துணர்ச்சியோடு மக்கள் வாக்களித்திருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தளவில் பெண்கள் மற்றும் இளைஞர்களது ஆதரவு அந்த கட்சிக்கு மிக அதிகமாகவே இருந்திருப்பதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. விஜய் வந்து குறைந்த இடங்களில் மட்டும்தான் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கின்றார். அதிலும் காரைக்குடி போன்ற பகுதிகளில் கொஞ்ச நேரம் மட்டும்தானாம் அவர்கள் மக்கள் முன்பு வந்துவிட்டு எதுவும் பேசாமல் தானாம் சென்றிருந்தார். அப்படி இருந்தும் கூட அவருக்கு இவ்வளவு பெரிய ஆதரவு கிடைத்திருக்கின்றது என்பதை கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இப்போது ஏற்பட்டிருக்கின்றது. இது மக்கள் மாற்றத்தை விரும்பியிருக்கின்றார்கள் என்பதைத்தான் வெளிப்படையாக காட்டுவதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக விஜய் தனது பிரச்சாரங்களின் தொடக்கத்திலிருந்தே ஒரு விடயத்தை தெளிவாக குறிப்பிட்டு வந்திருக்கின்றார். தனது கொள்கை எதிரி பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லியும் அரசியல் எதிரி திமுக என்று சொல்லியும் விஜய் கூறியிருக்கின்றாராம். இந்த தேர்தலில் திமுகவுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் இடையேதான் போட்டி இருக்கப் போகின்றது என்று சொல்லி அவர் அழுத்தமாகவும் குறிப்பிட்டு வந்திருக்கின்றார். களத்தில் செயலாற்றியதை விடவும் துடிப்புடன் இளைய தலைமுறையை பிரதிநிதித்துவப்படுத்தும் சமூக ஊடகங்களில் தமிழக வெற்றிக் கழகம் முழுவீச்சில் இயங்கி வந்ததாகவும் அதில் இளைஞர்களின் ஆதரவை பெருமளவில் பெற முடிந்ததாகவும் கூட ஒரு சில பத்திரிகையாளர்கள் குறிப்பிட்டிருப்பதையும் குறிக்கொள்ளலாம். அவரது கருத்தை ஆமோதிக்கும் வகையில்தான் பலரும் அதே மாதிரியான கருத்தை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். இந்த தேர்தலில் இளம் தலைமுறையினர் மற்றும் பெண்களின் வாக்கு வங்கி முடிவுகளை நிர்ணயிப்பதில் முக்கிய பங்கு வகித்திருக்கின்றது. விஜய் நேரடியான பிரச்சாரத்தில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தினார் என்று கூறுவதை விட அவரது தாக்கம் சமூக ஊடகங்களின் வாயிலாக இளைஞர்கள் மற்றும் பெண்களிடையே மிகப்பெரிதாக இருந்தது என்பதையும் கூட பலர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். மகளிர் உரிமை திட்டம், புதுமை பெண் திட்டம் என்று சொல்லி பல்வேறுபட்ட வகையில் திமுக பெண்களின் ஆதரவை பெறுவதற்கு முயன்றிருக்கின்றது. ஆனால் விஜய் அதையெல்லாம் முறியடித்து மகளிர் ஆதரவை தன் பக்கமாக ஈர்த்திருக்கின்றாராம். முதல் தலைமுறை வாக்காளர்கள் பெண் வாக்காளர்கள் இந்த தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தவல்ல பிரிவுகளாக பார்க்கப்பட்டிருந்தார்கள். அந்த வாக்குகள் வந்து விஜய் முழுமையாக தன் பக்கம் அவற்றை ஈர்த்திருப்பதைத்தான் காட்டுவதாகவும் கூட இந்த தேர்தல் முடிவுகள் தொடர்பான விமர்சனங்கள் இப்போது முன்வைக்கப்பட்டிருப்பதையும் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. 10:14 நிமிடமாக இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
2: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
6: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 ஈஸ்ட் FM.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் காலை 10:29 இருக்கின்றது. தமிழ்நாடு சட்டசபை பேரவை தேர்தலில் பெரும்பாலான கருத்துக்கணிப்புகளுக்கு முரணாக தேர்தல் முடிவுகள் அமைந்திருப்பது ஒரு வித்தியாசமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லி ஒரே ஒரு கருத்துக்கணிப்பு மட்டும்தானாம் கூறியிருப்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. ஏனைய எல்லா கருத்துக்கணிப்புகளிலும் கூட பெரும்பாலானவை திமுகவுக்கு சாதகமாகவே களமிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றன. வழக்கம்போல திமுக அதிமுக கூட்டணிகளுக்கு இடையிலேதான் போட்டி இருக்கும் என்று சொல்லித்தான் அந்த கணிப்புகளும் கூட ஏற்கனவே கூறியிருந்தன. ஆனால் ஒரே ஒரு கருத்துக்கணிப்பு மட்டும்தானாம் இந்த ஆக்சிஸ் மாய் என்று சொல்லப்படுகின்ற இந்தியாவின் அந்த கருத்துக்கணிப்பு மட்டும்தானாம் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும் என்பது தொடர்பாக ஒரு முடிவை வெளியிட்டிருந்தது. ஆனால் இந்த தேர்தல் முடிவுகள் முற்றிலும் எதிர்பார்ப்புக்கு முரணானதாக காணப்படுகின்றது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தொடர்ந்து வெற்றி பெற்ற கொளத்தூர் பகுதியிலேயே தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளரால் தோற்கடிக்கப்பட்டிருப்பது இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியாக பார்க்கப்படுகின்றது திமுகவுக்கு. திமுக செல்வாக்கு மிக்கதாக கருதப்பட்ட சென்னையிலேயே அந்த கட்சி பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கின்றது. 30க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். 70க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் அரசியல் செயல்பாட்டை கொண்டிருக்கின்ற திமுக சட்டசபை பேரவை தேர்தலில் இந்தளவு பெரிய பின்னடைவை சந்திக்க காரணமான 5 விடயங்கள் இங்கு முன்வைக்கப்படுகின்றன. முதலாவது, பொய்த்து போன திமுக எதிர்பார்ப்பு என்பதுதான் சொல்லப்பட்டிருக்கின்றது. 2026 சட்டசபை தேர்தலுக்கு முன்னதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அளித்த பெரும்பாலான பேட்டிகள் மற்றும் பிரச்சாரங்களில் மகளிரை முன்னிறுத்தி தங்கள் அரசாங்கம் அறிவித்த பல்வேறுபட்ட திட்டங்களைத்தானாம் அவர் கூறியிருந்தார். குடும்பத் தலைவிகளுக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டம், விடியல் பேருந்து பயணம், அதாவது பெண்களுக்கு அரசு பேருந்துகளில் இலவச பயணம் வழங்கப்பட்டது, பாடசாலைகளில் காலை உணவு திட்டம், 6 முதல் 12 வகுப்பு வரை பயின்று உயர்கல்விக்கு சேரும் மாணவிகளுக்கு அவர்கள் பட்டப்படிப்பு அல்லது ஒரு மேற்படிப்பை படித்து முடிக்கின்ற வரை மாதந்தோறும் 1000 ரூபாய் நிதியுதவி வழங்கும் திட்டமான புதுமை பெண் திட்டம் உட்பட பல திட்டங்களை அவர் பட்டியலிட்டு முதன்மையான திட்டங்களாக அறிவித்திருந்தார். இது தவிர உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு உதவும் வகையிலான தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம் மற்றும் வெகுஜன மக்களுக்கு பலன் தரும் மக்களை தேடி மருத்துவம் போன்ற திட்டங்களையும் திமுக தனது சாதனையாக முன்னிறுத்தி இருக்கின்றது. ஆனால் இந்த திட்டங்கள் வாக்குகளை தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கவில்லை என்று சொல்லித்தான் பலர் இப்போது கூறியிருக்கின்றார்கள். திமுக மட்டுமல்லாமல் அதிமுகவும் கூட தொடக்கம் முதலே மக்கள் நலத்திட்டங்களை அதிகம் செயல்படுத்தியிருக்கின்றது என்பதும் கூட இங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. ஜெயலலிதாவின் அரசியல் வருகைக்கு பிறகான காலகட்டத்தில் 2016 முன்பு வரை திமுக மற்றும் அதிமுக இடையே மாற்றி மாற்றி ஆட்சி இருந்திருக்கின்றது. இந்த 2 கட்சிகளுக்கும் தான் மக்கள் வந்து ஆட்சி செய்யக்கூடிய வாய்ப்பையும் கூட கொடுத்திருந்தார்கள். நலத்திட்ட அடிப்படையிலான வாக்கு வங்கி தமிழ்நாட்டு அரசியலில் எப்போதுமே இல்லை என்று சொல்லியும் ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனாலும் கூட எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நிறைய நலத்திட்டங்களை தொடர்ந்து வந்திருக்கின்றன என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் பெண்கள் வாக்கு வங்கி எப்போதுமே கடந்த காலங்களில் திமுகவுக்கு ஆதரவாக இருந்ததில்லை என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இதனை குறிவைத்துத்தான் 2021 ஆட்சிக்கு வந்த பின்னர் மகளிர் நலத்திட்டங்களில் திமுக வந்து அதிகம் கவனம் செலுத்தியதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. விஜய் கவர்ந்திருக்கக்கூடிய வாக்குகளில் பெண்கள் மற்றும் இளைஞர்களின் வாக்குகள் தான் இந்த முறை பெரும்பான்மையானதாக இருந்திருக்கலாம் என்பது தொடர்பாகவும் கூட ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கின்றது. திமுக பெண்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய இலவச பேருந்து பயணம் போன்ற திட்டங்கள் வந்து அந்த கட்சி எதிர்பார்த்ததுக்கு மாறாக ஒரு சில பிரிவினரிடையே எதிர்மறை விளைவுகளையும் கூட ஏற்படுத்தியிருந்ததாம். அதில் குறிப்பாக இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டிருந்தார்களாம். இலவச பேருந்து பயண திட்டங்களின் காரணமாக தங்களுக்கான அந்த வருமானம் குறைந்திருக்கின்றது என்று சொல்லி அவர்கள் தங்களது அதிருப்தியையும் கூட தொடர்ந்து அந்த திமுகவின் திட்டத்திற்கு எதிராக வெளிப்படுத்தி வந்திருக்கின்றார்கள். 2வது முக்கியமான காரணமாக திமுக எதிர்ப்பை கையிலெடுத்த விஜய் என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கிறது. அதனை திமுக வந்து அதிகம் கண்டுகொள்ளவில்லை என்பதும் இந்த தோல்விக்கான காரணத்தை உருவாக்கியிருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலில் தனது பிரச்சாரத்தை தொடங்கியது முதலே திமுகவை தனது பிரதான எதிரியாக விஜய் முன்னிறுத்தி இருக்கின்றார். இந்த தேர்தலில் 2 கட்சிகளுக்கு இடையில்தான் போட்டி என்று சொல்லியும் அவர் முக்கியமாக திமுகவை ஒரு அரசியல் எதிரியாக குறிப்பிட்டுதான் தனது பிரச்சாரங்களை
மேற்கொண்டிருந்தார். அதிலும் குறிப்பாக இந்த சோசியல் மீடியாஸில் மிக மிக அதிகமாகவே அந்த பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதனை ஒரு முழக்கமாகவே அவர் மாற்றியிருந்தாராம். தனது பிரச்சார மேடைகளில் திமுகவை அவர் கடுமையாக சாடியிருக்கின்றார். அதிலும் குறிப்பாக இந்த கரூரிலே நடந்திருக்கக்கூடிய அந்த ஒரு நெரிசல் விபத்து, அந்த கூட்ட நெரிசல் மரணம் போன்ற சம்பவங்களுக்கு திமுக தான் காரணம் என்று சொல்லி அவர் நேரடி குற்றச்சாட்டையும் கூட சுமத்தி இருந்தார். அந்த வழக்கு இப்போதும் கூட விசாரணையில் தான் இருக்கின்றது. திமுகவின் பிரதான தலைவர்கள் விஜயை எதிர்த்து நேரடியாக கருத்து கூறவே இல்லை. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டிகளில் விஜய் பற்றிய கேள்விகளுக்கு நேரடியாக பதிலளிப்பதையும் கூட அவர் தவிர்த்திருக்கின்றார் இதுவரைக்கும் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே விஜய்க்கு எதிராக திடமான அரசியலை திமுக முன்னெடுக்காததும் இந்த தேர்தல் முடிவுகள் இப்படி கிடைத்திருப்பதற்கு காரணமாக இருக்கலாம் என்று சொல்லியும் கூட ஒரு சிலர் தங்களது கருத்துக்களை முன்வைத்திருப்பதையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் விஜய் ஆதரவாளர்களை சற்று மரியாதை குறைவான வார்த்தைகளால் சமூக வலைதளங்களில் விமர்சித்தமையும் கூட திமுகவுக்கு எதிரான வாக்குகளை உருவாக்கியிருக்கலாம் என்று சொல்லியும் கூட ஒரு சிலர் தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரம் மற்ற கட்சியினர் இந்த மாதிரியான விமர்சனங்களை செய்திருந்தாலும் திமுகவுக்கு தான் இது பாதகமாக அமைந்திருக்கின்றது என்று சொல்லியும் கூட அந்த தோல்விக்கான காரணங்கள் இப்போது முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் மூன்றாவது முக்கியமான காரணமாக இன்னும் ஒன்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போதைய ஆட்சிக்கு எதிரான மனநிலையை சாதகமாக விஜய் அறுவடை செய்திருக்கின்றார் என்பதுதான். தேர்தல் களத்தில் பரிசோதிக்கப்படாத ஒரு புதிய கட்சியாகத்தான் தாவே களம் இறங்கியிருந்தது. இந்த முறை ஆட்சிக்கு எதிரான மனநிலையை வாக்குகளாக அது அறுவடை செய்யும் என்று சொல்லித்தான் எதிர்பார்த்திருந்தது. ஆனாலும் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு அந்த வாக்குகள் கிடைக்குமா என்பது தொடர்பான ஒரு நம்பிக்கை பெருமளவிலே இருக்கவில்லை என்பது தொடர்பாகத்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் ஆட்சிக்கு எதிரான மனநிலை மிகப்பெரிய அளவிலே இருந்திருக்கின்றது என்பதின் வெளிப்பாடுதான் இந்த தேர்தல் முடிவுகளாக இருக்கலாம். அதிலும் தொடர்ச்சியாக நடிக்கக்கூடிய அந்த குடும்ப ஆட்சி, தொடர்ந்து விலைவாசி உயர்வு போன்ற குற்றச்சாட்டுகளின் விளைவாக இப்போதைய ஆட்சிக்கு எதிரான அந்த மனநிலை விஜய்க்கான வாக்குகளாக சென்று சேர்ந்திருக்கின்றன என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. விஜய்க்கு வந்து தமிழ்நாடு முழுவதுமே பெரியொரு அரசியல் பட்டாளம் இருப்பது எல்லோருக்கும் தெரியும். எனவே அந்த திமுக அரசு மீதான எதிர்ப்பு மனநிலையே அந்த அரசியல் ரசிகர் பட்டாளம் வந்து விஜய்க்கான அந்த வாக்குகளாக செலுத்தியிருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் ஒரு சில வாக்குகள், அதாவது அந்த தலித் போன்ற இளைஞர்களின் வாக்குகள் வந்து பெரும்பாலும் விஜய்க்கு தான் இந்த முறை செலுத்தப்பட்டிருப்பதாகவும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. எனவே ஒரு பெரிய அளவிலான ஒரு மாற்றத்தை அதுவும் கூட உருவாக்கியிருக்கலாம். திமுகவுக்கான தோல்வியை அது கொண்டு வந்து இருக்கலாம் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ஒரு கூட்டணி விடயத்தில் செய்யப்பட்டிருக்கின்ற தப்பு கணக்கும் கூட இந்த வெற்றிக்கான வாய்ப்பை இப்போது கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது என்பது தொடர்பான பல விடயங்கள் இப்போது திமுக தோல்வியடைந்தமை தொடர்பாக பேசப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் 10:37 நிமிடம்.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 EastFM.ca. உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
1: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
3: சென்டஸ்ட் ஃபேமிலி டென்டல் கிளினிக், 1001 சென்டர் சர்க்கிள், யூனிட் 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idea. Ilavasa Aalosnegalukku 416-299-1020.
4: Supra Mortgage Financial Solutions, Residential Commercial Kana, First Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei Petrukolvadil Siramangalai Sandhikkirgala? No problem. Pradhana Vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad Credit Consult Proposal. Bankruptcy ullavargalum petrukolla mudiyum. Ungal loan processing nei udanukudan email udaga update seiyapadum. Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
5: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி Unit 67 Markham,
5: 416-461-6401.
2: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வார்ஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷோர்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-10.
6: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸ்.
2: என்ன யோசின?
3: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
2: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
4: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
5: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
6: விவாகா டொராண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்க வரும் தெரிவுகளில் வாங்க. விவாகா டொராண்டோ எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன், பியோர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல. கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ, மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது. விவாகா டொராண்டோ, அழகோ அழகு. 6477873784.
7: Commercial and construction financing specialist Anthony T. Ponraja.
8: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
7: Business vaithirpor mattum business aarambipporukana business loan and business line of credit.
9: 10% downuden commercial mortgage.
7: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
10: Commerce Ventures, 416-457-0651.
9: 4567-0651. Some conditions may apply.
11: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட், மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389. மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903. ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.

நேரம் காலை 11 மணி. ஈஸ்ட் எஃப்எம் நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திங்கட்கிழமையின் காலை வேளை ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பில் மேலதிக விவரங்களை நீங்கள் பெறுவதற்கு 416-842-4212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைக்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com உமது மின்னஞ்சல் முகவரி. யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ். எரிபொருள் விலை இன்று போலதான் நாளைக்கும் இருக்கும், எந்தவித மாற்றமும் இல்லாமல் என்பது தொடர்பாக கூறப்பட்டிருக்கின்றது. மிக சிறப்பான ஒரு வெப்பநிலை உயர்வுடன் இன்றைய தினம் திங்கட்கிழமையை நாங்கள் அனுபவிக்கப் போகின்றோம். இப்போது 14 வெப்பநிலை, 12 டிகிரி செல்சியஸை உணர்கின்றோம். சூரிய வெளிச்சமும் கூட நிறைந்திருக்கின்றது. இது நிலைமைகள் தான் இன்றைக்கு தொடரும். முகில் கொஞ்சம் இருந்தாலும் தொடர்ச்சியாகவே வெளிச்சமான பகல் பொழுதை எதிர்பார்க்கலாம். 8:22 சூரிய அஸ்தமனம் இன்றைக்கு எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. இரவு பொழுதில் 12 வெப்பநிலை நீடிக்கும். 9 இரவின் உணர்லியாகவும் கூட இருக்கும். அதே நேரம் பகல் வேளை இன்றைக்கு பல நாட்களுக்கு பிறகு என்பதைத்தான் சொல்லலாம். 20 டிகிரி செல்சியஸை நாங்கள் வெப்பநிலையாகவும் உணர்லியாகவும் கூட பெறப்போகின்றோம். ஒரு 3-4 மணியளவில் இருக்கக்கூடிய அதி உயர் வெப்பநிலை உணர்லையாக இந்த 20 டிகிரி செல்சியஸ் இன்றைக்கு இருக்கும் என்பது மிக மகிழ்ச்சியான ஒரு விடயம். செவ்வாய்க்கிழமை பெரும்பாலும் மழையுடன் தான் இருக்க போன்றது. காலையிலிருந்தே மழை தூர தொடங்கலாம். காலையில் ஒரு 3 மில்லிமீட்டர், மதிய பொழுதில் 1 மில்லிமீட்டர், மாலையிலும் கூட ஒரு 3 மில்லிமீட்டர், இரவு வேளை 5 மில்லிமீட்டர் அளவிலான மழைக்கான சாத்தியங்களை நாளைக்கு நாங்கள் எதிர்கொள்ளுகின்றோம். சூரிய வெளிச்சத்துக்கான வாய்ப்புகள் சொல்லப்படவில்லை. 13 தான் நாளைய நாளின் வெப்பநிலை. 11 உணரப்போகின்றோம். அதற்கு பிறகு வரப்போகின்ற இந்த வாரத்தின் நாட்கள் ஒற்றை இலக்கத்தில் தான் பெரும்பாலும் உணர்நிலை உயர்வு எங்களுக்கு தரப்போகின்றன. புதன்கிழமை 9 வெப்பநிலை இருக்கும், 7 உணரப்படும். காலையில் மெல்லிய மழை இருக்கலாம். அதுக்கு பிறகு குறைந்த அளவில் சூரிய வெளிச்சம் மட்டிப்பா இருக்கும். வியாழக்கிழமை வெளிச்சம் முகிலணிந்திருக்கும். 9 தான் வெப்பநிலை, 7 தான் உடனடியாக இருக்கப் போகிறது. வெள்ளிக்கிழமை சூரிய வெளிச்சம் முகிலணிந்திருக்கலாம், மெல்லிய மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. 10 வெப்பநிலையாகவும் 9 உணர்நிலையாகவும் இருக்கும் என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. வருகின்ற வார இறுதியிலும் கூட வெளிச்சம் இருக்கும் என்று சொன்னாலும் ஒரு 11 வரை தான் வெப்பநிலை உயரப்போகின்றது. 2 நாட்களிலுமே ஒரு 10 டிகிரி செல்சியஸை தான் நாங்கள் கூடிய உணர்நிலையாக உணர்ந்து கொள்ள இருப்பதாக இப்போதைய காலநிலை தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இப்போதைய ஒரு சில முக்கிய தகவல்களையும் நாங்கள் பார்க்கலாம். அமெரிக்கா வந்து ஒரு செய்தி ஒன்றை பகிர்ந்திருந்தது. ஹோமஸ் நீரிணையின் வழியாக யுஎஸ் நேவி டிஸ்ட்ராயர்ஸ் அந்த கப்பல் ஒன்றும், கடற்படை அழிப்பு கப்பல் ஒன்றும், அமெரிக்காவின் கொடி பறக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வர்த்தக கப்பல் ஒன்றும் கடந்து சென்றிருக்கின்றது என்றே முக்கிய செய்தியாக இந்த செய்தியை அமெரிக்கா பகிர்ந்திருந்தது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸின் ஊடாக இந்த கப்பல்கள் சென்றிருந்தன என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதற்கு முன்பு நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லி பார்த்தால் இந்த ஹோர்முஸ் நீரிணையின் ஊடான கப்பல் பயணங்கள் பாதிக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த கப்பல் போக்குவரத்து பாதையின் ஊடாக செல்ல முடியாமல் சிக்கியிருக்கக்கூடிய கப்பல்களை மீட்பதற்கு அமெரிக்கா உதவ தொடங்கும் என்று சொல்லி நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்க ஈரான் போர் ஆரம்பித்ததிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 கப்பல்களில் இருக்கக்கூடிய 20,000 மாலுமிகள் அங்கு சிக்கியிருப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிலையில் இந்த ஹோமஸ் நீரிணையின் ஊடாக ஒரு நேவி டிஸ்ட்ராயர்ஸும் யுஎஸ் கொடி பறக்கவிடப்படுகின்ற ஒரு வர்த்தக கப்பலும் கடந்து சென்றிருக்கின்றமை தொடர்பாக அமெரிக்கா செய்தி வெளியிட்டதை ஈரான் மறுத்திருப்பதாகவும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. அது ஒரு பொய்யான ஒரு தகவல் என்பது தொடர்பாகத்தான் ஈரானின் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் கோர்ப்ஸ் முக்கியமான ஒரு அறிக்கையும் கூட இது தொடர்பாக வெளியிட்டிருப்பதையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. எந்த விதமான ஒரு வர்த்தக கப்பலோ அல்லது எண்ணெய் கப்பலோ இந்த ஹோமோஸ் நீரிணையின் ஊடாக கடந்து செல்லவில்லை என்று சொல்லித்தான் அது அந்த ஒரு அறிக்கையில் தெரிவித்திருப்பதாகவும் இப்போதைய தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் ஒரு சவுத் கொரியன் வெசல் ஒன்று தாக்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பான ஒரு செய்தியும் கூட இப்போது வெளியிடப்பட்டிருப்பதையும் பகிர்ந்து கொள்ளலாம். அதே நேரம் இன்றைக்கு வந்து பரபரப்பாக பார்க்கப்படக்கூடிய தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள், அதன் அடிப்படையில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் இதுவரைக்கும் ஒரு 108 ஆசனங்களை பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. திமுக 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கின்றது. அதற்கு அடுத்த நிலையில் 3வது இடத்தில் 52 தொகுதிகளில் வெற்றி பெற்று அதிமுக இருப்பதாகவும் கூட இப்போதைய இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மக்கள் தீர்ப்பை நாங்கள் தலை வணங்கி ஏற்கின்றோம் என்று சொல்லி தமிழகத்தின் இப்போதைய முதல்வர் மு க ஸ்டாலின் ஒரு அறிக்கை ஒன்றையும் கூட வெளியிட்டிருப்பதை காணலாம். இலட்சியமும் கொள்கையும் தான் அவசியமே தவிர வெற்றி தோல்விகள் அல்ல என்பதையும் அவர்
தெரிவித்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. எனது சக்தியை மீறி நான் மக்களுக்காக உழைத்தேன் என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரம் இந்த தோல்விக்கு பிறகு இனி சிறப்பான ஒரு எதிர்கட்சியாக நாங்கள் செயல்படுவோம் என்று சொல்லியும் அதிமுக தலைவர் மு க ஸ்டாலின் இப்போதே இந்த அறிக்கையில் தெரிவித்திருப்பதாகவும் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் இந்த முறை இந்த சட்டசபை தேர்தலிலே வெற்றி பெற்று 21 பெண் எம்எல்ஏக்கள் வந்து இந்த சட்டசபையில் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் பெரும்பாலானவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்களாக இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. 13 எம்எல்ஏக்களாக பெண் எம்எல்ஏக்கள் இந்த முறை வெற்றி பெற்று பதவியேற்க இருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் இந்த தமிழ்நாட்டின் இந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் தொடர்பான மேலதிகமான தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் காண முடிகின்றது. அதே நேரம் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய்க்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்திருப்பதாகவும் கூட இப்போதைய தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ளலாம். ஈஸ்ட் எஃப்எம் காலை

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: Ajax Nissan and Infiniti 2025 Nissan Kicks Play S $19,998 மட்டுமே.
2: மாதந்தம் வெறும் $298 களுக்கு, 96 மாதங்களுக்கு $1,000 டவுன் பேமெண்டுடன் ஃபைனான்ஸ் செய்ய மொஹமட் லெபி 437-477-7960.
1: 2026 ரீடிசைன் நிசான் லீஃப் எலக்ட்ரிக் கார்களையும் 2025 இன்ஃபினிட்டி QX50 களையும் 0% ஃபைனான்ஸில் வழங்குவதோடு 2026 ரோக் கிக்ஸ் சென்ட்ராக்கான ரேட்ஸும் குறைக்கப்பட்டுள்ளன.
2: 2 ஆண்டுகளுக்கு ஆயில் சேஞ்ச் இலவசமாக பெறுங்கள்.
1: தமிழில் பேச முகமத் லேபி 437-477-7960.
3: இந்த கோடியை ஒரு மரம்

0: முடியாத இசை திருவிழாவாக மாற்ற தயாராகுங்கள். ஸ்வர சங்கமம் 2026. பிரபல பின்னணி பாடகி கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்யபிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ் இவர்களோடு இணைந்து கனடிய கலைஞர்களின் திறமையும் சங்கமிக்கும் ஒரு பிரமாண்ட மாலை பொழுது. ஸ்வர சங்கமம் 2026 ஜூன் 6 மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரிசோர்ட்டில் காண தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை ticketmaster.ca மூலம் பெற்றுக் கொள்ளலாம். VIP டிக்கெட்டுகள் பற்றி அறிந்து கொள்ள 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7 அண்ட் ஈவென்ட் பை ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இன்க்.
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி கார்
2: என்னது?
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: 2 நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
4: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
3: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
4: 416-900-4599.
5: பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு நிறைவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சுவைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் பவுண்ட் 149, ஊராட்டிரிச்சி பவுண்ட் 999, 400 gram மேகி கோகனட் மில் பவுடர் $3-$4. அனிவர்சரியை முன்னிட்டு May 15 வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கோரிங்கில் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் 2200 ப்ரோக் ரோட் ப்ரோக்கண்டேல் ப்ரோ 905-512-4261.
6: Ocean Accounting Tax Consultants, E-File Income Tax, Corporate Tax Filing, Personal மற்றும் Small Business Accounting சேவைகளை பெற்றுக் கொள்ளலாம். துரிதமாக டாக்ஸ் ரிஃபண்டினையும் பெற்றுத் தருகிறார்கள்.
7: இப்போது விக்டோரியா பார்க் அண்ட் லோரன்ஸ் சந்திப்பில் 1646 விக்டோரியா பார்க் அவென்யூ ஸ்வீட் 1 இலும், 416-285-6900 கெனடியன் ஸ்டீல்ஸ் சந்திப்பில் 4631 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்டில் ஸ்டீல்ஸ் அண்ட் கெனடி மெடிக்கல் சென்டர் பில்டிங்கின் ரூம் நம்பர் 203 இலும் அமைந்துள்ளது. எலிவேட்டர் வசதியுடன் வீல் சேர் அக்சஸும் உண்டு.
6: 6 4 2 6 7 3 3 4 info@oceantax.ca.
8: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் FM, log on to eastfm.ca.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 11:20. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் எதிர்பாராத ஒரு பெரு வெற்றியை பெற்றிருக்கின்றது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் இப்போது தமிழ்நாட்டினை சேர்ந்திருக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக இந்த சினிமா துறையினை சேர்ந்திருக்கின்ற பலர் விஜய்க்கான வாழ்த்துக்களையும் தொடர்ந்து வெளியிட்டு வருவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. நடிகர் ரஜினிகாந்தும் கூட வெற்றி பெற்றிருக்கக்கூடிய விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். இன்னும் பல நடிகர்களும் கூட அவருக்கான வாழ்த்துக்களை சொல்லியிருப்பதை காண முடிகின்றது. இது சரித்திரம், மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. விஜய்க்கும் தமிழக மக்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஆர்ஜே பாலாஜி தெரிவித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. நமது மாநிலத்தின் வரலாறு படைக்கப்பட்டு வருகின்றது. நான் பிறந்ததிலிருந்தே திராவிட கட்சிகள் தங்களுக்குள்ளே வாக்குகளை பிரித்துக் கொள்வதை தான் பார்த்து வளர்ந்திருக்கின்றேன். இது மிகப்பெரிய வரவேற்கத்தக்க ஒரு மாற்றம் என்று சொல்லி இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணனும் தெரிவித்திருப்பதாகவும் அது தொடர்பான செய்திகளை பார்க்க முடிகின்றது. போட்டியிட்ட முதல் தேர்தலில் இவ்வளவு பெரிய தாக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இந்த வெற்றியை பெற்றிருக்கும் விஜய் சாருக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் திரைத்துறையை சார்ந்தவர் என்பதில் கூடுதல் மகிழ்ச்சி. மக்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள் என்று சொல்லி நடிகர் சிவகார்த்திகேயனும் தனது வாழ்த்துக்களை இப்போது வெளியிட்டிருக்கின்றார் என்பதையும் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரம் இந்த முக்கியமான தொகுதிகள் இரண்டில் விஜய் வெற்றி பெற்றதை தொடர்ந்து அந்த வெற்றி சான்றிதழையும் கூட அவர் பெற்றிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்றதுக்கான அந்த வெற்றி சான்றிதழை அவர் நுங்கம்பாக்கம் வாக்கு எண்ணும் மையத்திற்கு சென்று அங்கு பெற்றிருக்கின்றார் சற்று முன்னர் என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. அந்த இடத்திற்கு அவர் சென்றபோது மிக அதிகமான மக்கள் வீதிகளில் கூடியிருந்து விஜய்க்கான வாழ்த்துக்களை தெரிவித்திருப்பதையும் பார்க்க முடிகின்றது. அதே நேரம் இந்த தமிழக வெற்றிக் கழகம் பெற்றிருக்கக்கூடிய வெற்றியை அந்த கட்சி தொண்டர்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகின்ற அந்த வேளையில் விஜய் தனது பனையூரில் இருக்கின்ற வீட்டிலிருந்து அடையாறில் இருக்கின்ற தனது தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் வீட்டிற்கு காலையில் சென்றிருக்கின்றார். குடும்பத்தினரை சந்தித்ததுக்கு பிறகுதான் அந்த வீட்டின் பால்கனி வழியே அங்கு வெளியில் நின்று கூடியிருக்கக்கூடிய அந்த மக்களை பார்த்து அவர் கையசத்தியதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்துதான் நுங்கம்பாக்கம் வாக்கு எண்ணும் மையத்திற்கு சென்று பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்றதுக்கான அந்த வெற்றி சான்றிதழையும் கூட அவர் பெற்றிருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். இதே நேரம் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட உதயநிதி ஸ்டாலின் வெற்றியை பெற்றிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவரும் கூட அந்த தொகுதியில் வெற்றி பெற்றதுக்கான வெற்றி சான்றிதழை பெற்றிருக்கின்றார். அதற்கு பிறகு செய்தியாளர்களிடமும் கூட அவர் பேசியிருக்கின்றார். இரண்டாவது முறையாக என்னை வெற்றி பெறச் செய்த இந்த தொகுதி மக்களுக்கு நன்றி. நல்ல சட்டமன்ற உறுப்பினராக மக்களுக்கு முழு உழைப்பையும் அர்ப்பணிப்பேன். எனது வெற்றிக்காக உழைத்த தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு நன்றி. தமிழ்நாடு மக்கள் ஒரு முடிவை தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அந்த தீர்ப்பை தலைவணங்கி நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். வெற்றி பெற்ற அனைவருக்கும் புதிய அரசாங்கத்திற்கும் வாழ்த்துக்கள் என்பது தொடர்பாக அவர் தெரிவித்திருப்பதையும் இந்த பொழுதில் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் செய்தியாளர்கள் வந்து அவர்களிடம் ஒரு கேள்வியும் கூட கேட்டிருக்கின்றார்களாம். தமிழக வெற்றிக் கழகம் அதிக இடங்களில் முன்னிலை பெறுவது குறித்த ஒரு கேள்வியும் அவரிடம் கேட்கப்பட்டிருக்கின்றது. நாளை அநேகமாக திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் ஒரு கூட்டம் நடக்கும். இது தொடர்பாக திமுக தலைவர் அறிவுறுத்தல்களை வழங்க இருக்கின்றார் என்பது தொடர்பாகவும் திமுக சார்பில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் தனது கருத்துக்களையும் பகிர்ந்திருப்பதையும் இப்போதைய செய்திகள் சொல்லுகின்றன. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 11:24.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் தமிழ் சமூகத்திற்கான எக்ஸ்க்ளூசிவ் விஐபி டீல்களை பெற அகமத் தம்சின் 4378607002 கைரிப்பில் உள்ள 2025 PHEV களை இந்த மாதம் மாத்திரம் 84 மாத 0% ரேட்டில் வழங்குவதோடு 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் மற்றும் PHEV பர்ச்சேஸ்களுக்கும் $1000 கேஸ் கார்டு பரிசு. அத்துடன் அனைத்து மிட்சுபிஷி பர்ச்சேஸ்களுக்கும் 75 இன்ச் ஸ்மார்ட் டிவி, லேப்டாப், பிரீதி கிரைண்டர், சில்வர்வேர் குக்கிங் செட் ஆகியவற்றில் ஒன்றையும் பெறுங்கள். தமிழில் பேச அழையுங்கள் அகமத் தம்சின் 4378607002.
1: நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591.
2: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
3: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
2: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
4: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham & Steels Red Building in உள்ளே 416-291-3232.
5: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
6: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே, நம்பிக்கையின் அளவு அதிவிட உயர்கிறது. May 2nd முதல் தமிழர் மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்கம் அண்ட் ஸ்டீல் செல், எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம்.
7: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421, 416-626-8421.
8: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்க நிகழ் நேரம் இப்பொழுது 11:38 இருக்கின்றது. இன்றைய பேச்சு விஜயின் விஸ்வரூப வெற்றி தொடர்பானதாகத்தான் இருக்கின்றது. தமிழகத்தில் எதிர்பாராமல் நடந்திருக்கின்ற அந்த விசில் புரட்சி இப்போது பலராலும் கவனிக்கப்படுகின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது. தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை முதல் தடவையாகவே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தனது முதல் தேர்தலிலேயே பெற்று ஒரு புதிய வரலாற்றையும் கூட அவர் படைத்திருக்கின்றார். 1967 முதல் மாநில அரசியலில் ஆதிக்கம் செலுத்தியிருக்கின்ற திமுக அதிமுக ஆகிய இரண்டு திராவிட கட்சிகளை அவரது கட்சி பின்னுக்கு தள்ளியிருக்கின்றமை இப்போது பெரியோர் மாற்றமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே ஆட்சியில் இருந்த மற்ற பெரிய கட்சிகளையெல்லாம் பின்னுக்கு தள்ளி மக்களிடையே தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை விஜய் இப்போது நிரூபித்து காட்டியிருக்கிறார். தயக்கம் மிகுந்த ஒரு நாயகனாகத்தான் 33 முன்பு தமிழ் திரையுலகில் விஜய் அறிமுகமாக இருந்தார். இப்போது அரசியலில் தனது முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்று பெரும் சாதனை அவரால் படைக்கப்பட்டிருக்கின்றது. அவரது தனிப்பட்ட அந்த வாழ்வும் அல்லது திரையுலக வாழ்வும் கிட்டத்தட்ட ஒன்றாகத்தான் இருந்திருக்கின்றது. விஜய் அரசியலில் ஒரு புதிய பாணியை கையாண்டுதான் இந்த வெற்றியை தனதாக்கிக் கொண்டிருக்கின்றார் என்பதுதான் இங்கு பலரும் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கின்றது. விஜயை வந்து நேரில் சந்திக்கக்கூடிய எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு அம்சம் இருக்கின்றது. திரையில் துடிதுடிப்பாக ஒரு முக்கியமான கதாநாயகனாக தென்படக்கூடிய விஜய் நேரில் பார்க்கின்ற போது முற்றிலும் மாறுபட்டவராகத்தான் நடந்து கொள்வாராம். திரையில் பார்த்து ஒரு கலகலப்பான மனிதரை எதிர்பார்த்து சென்றால் பேசவே தயங்கக்கூடிய, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லக்கூடிய ஒரு மனிதராகத்தான் விஜய் பலருக்கும் தென்பட்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு நபர் தனது புதிய கட்சியின் அரசியல் மேடைகளில் மிகுந்த தன்னம்பிக்கையோடும் முழங்கியிருக்கின்றார். புதியவர்களிடம் பேச தயங்கும் இளைஞராக தொடங்கி ஒரு கட்சியின் தலைவராக பரிணாமம் எடுத்த விஜயின் இந்த திரைப்பயணமும் சரி, அல்லது அதனை தொடர்ந்து வெற்றியிட்டிருக்கக்கூடிய அரசியல் பயணமும் சரி, ஒரு சாதாரணமான ஒரு பயணம் அல்ல என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. அவர் வந்து தனது தந்தையாரால் தான் திரைப்படத்துறைக்கு அறிமுகம் செய்யப்பட்டார். அவர் இயக்கியிருக்கக்கூடிய அல்லது தயாரித்திருக்கக்கூடிய ஒரு சில படங்களில் தான் ஒரு கதாநாயகனாக முதலில் அறிமுகமாக இருந்தாலும் சரி, அந்த முதல் படம் வந்து சரியாக போகவில்லை, தோழியில் தான் முடிந்திருந்தது. அப்போது விஜய்க்கு உண்மையிலேயே நடிக்கவே தெரியாதுன்னு சொல்லித்தான் பலர் அவர் தொடர்பான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள். அதுக்கு பிறகும் கூட அவர் தளராமல் தொடர்ச்சியாக இந்த திரைத்துறையிலே தனது ஆர்வத்தை வெளிப்படுத்தித்தான் அடுத்தடுத்த வெற்றிகளையும் கூட குவிக்க தொடங்கியிருந்தார். 1994 வெளிவந்திருந்த ரசிகன் திரைப்படத்தில் தான் இளைய தளபதி என்ற ஒரு பட்டத்தை தனது மகனுக்கு வந்து சே சந்திரசேகர் சூட்டியிருந்தார். அன்று முதல் 2017 வெளிவந்த பைரவா திரைப்படம் வரை இந்த பட்டம் தானா அவரது அந்த டைட்டிலாகவும் கூட போடப்பட்டிருந்தது திரைப்படங்களில். ஆனால் 2017 பிறகுதான் விஜய் வந்து தனது திரைப்படங்களில் அந்த இளைய தளபதி என்றொரு பட்டத்தை மாற்றி தளபதி என்று சொல்லி தன்னை முன்னிறுத்த தொடங்கியதாகவும் கூட அந்த மாற்றம் தொடர்பான அவதானிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 2017 பிறகான விஜயின் திரைப்படங்களில் பெரும்பாலானவை அவரை புதிய எம்ஜிஆராகத்தான் முன்னிறுத்தி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுக்கு பிறகு வந்து பொதுவழியிலே தன்னை வெளிக்காட்டுவதே அவர் குறைத்து கொண்டிருந்தாரா? டிஜிட்டல் உலகத்தின் புதிய சூழலில் மக்கள் தனது முகத்தை பிரபலமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வேளையில் தன்னுடைய முகத்தை இந்த டிஜிட்டல் வழியிலிருந்து அவர் விலக்கிக் கொள்ள தொடங்கினார். அவரை பார்க்க வேண்டும் என்றால் அவரது திரைப்படங்கள் மூலமாகத்தான் பார்க்க வேண்டும் என்ற ஒரு நிலையும் கூட அவரால் திட்டமிட்டே உருவாக்கப்பட்டது என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. விஜய்க்கு வந்த அரசியல் ஆர்வம் எப்போது தொடங்கியது என்பது குறித்த பல தகவல்கள் இன்னமும் இல்லையாம். ஆனால் அவர் புதிதாக கட்சி தொடங்குவதற்கு சில மாதங்களுக்கு முன்போ அல்லது சில வருடங்களுக்கு முன்போ ஏற்பட்ட ஆர்வம் இல்லையா அது என்பதுதான் கூறப்பட்டிருக்கின்றது. காரணம், 16 முன்பு அவர் அளித்திருக்கக்கூடிய ஒரு பேட்டி ஒன்றில் சொல்லியிருந்தாராம், ஒரு கட்டத்தை தாண்டி மக்களுக்கு உதவி செய்கின்ற போது கையில் அதிகாரம் இருக்க வேண்டும். ஒரு கட்டம் வரைதான் ரசிகர் மன்றமாக ஒரு இயக்கமாக நாங்கள் இருக்க முடியும். அதை தாண்டி வந்துவிட்டால் அதிகாரம் தேவைப்படுகின்றது எதற்கும் என்று சொல்லியும் அவர் 16 முன்பே
சொல்லியிருந்ததும் கூட இங்கு நினைவு படுத்தப்படுகின்றது. 2009 ஜூலையில் விஜய் மக்கள் இயக்கம் என்ற ஒரு அமைப்பு தொடங்கப்பட்டது. அதுக்கு பிறகு 2012 இந்த மாணவர்களுக்கான விருதுகளும் கூட விஜயினால் வழங்கப்பட்டிருந்ததாக இங்கு நினைவு படுத்தப்படுகின்றது. அதே நேரம் தொடர்ச்சியாகவே இந்த மக்களுக்கு மத்தியில் பணியாற்றக்கூடிய எண்ணம் தனக்கு இருப்பதை உணர்த்துவது போலத்தான் அவரது செயல்பாடுகள் மாறத் தொடங்கியிருந்தன என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. பல முக்கியமான சம்பவங்கள், அதாவது துயர சம்பவங்களில் அவர் தன்னை வழிகாட்ட தொடங்கியிருந்தார். அந்த துயரங்களை சந்தித்தவர்களது வீடுகளுக்கு சென்று ஆறுதல் சொல்லக்கூடிய அந்த நடவடிக்கைகளும் கூட அவரால் தொடங்கப்பட்டிருந்தது என்பது தொடர்பாகவும் அந்த விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன. இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தையும் கூட அவர் தொடர்ந்து காட்டத் தொடங்கியிருந்தார். அதுக்கு பிறகுதான் தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லி ஒரு புதிய கட்சி வந்து அவரால் உருவாக்கப்பட்டு அது பெருமளவிலே பேசப்பட்டிருந்தது என்பதையும் கூட இங்கு சொல்லக்கூடியதாக இருந்தது. அதே நேரம் அதுக்கு பிறகு தேர்தல் பிரச்சாரத்திலும் கூட விஜய்க்கு எதிராக மிக அதிகமான எதிர்ப்புகள் வந்து முன்னிறுத்தப்பட்டிருந்தன. பல அதிலும் குறிப்பாக அந்த தேர்தல் பிரச்சாரம், அதில் கரூரில் நடந்திருக்கக்கூடிய அந்த ஒரு துயர சம்பவம் பலர் உயிரிழக்க காரணமாக அமைந்திருந்தது. அந்த ஒரு நெரிசலில் சிக்கி பலர் உயிரிழந்திருந்தார்கள். அந்த சம்பவத்தை வந்து இப்போதைய திமுக அரசும் சரி, அதிமுக அரசினரும் சரி, அந்த கட்சியினரும் சரி, தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிரான பிரச்சாரமாக மிக அதிகமாகவே இந்த கரூர் சம்பவத்தை முன்னிறுத்தித்தான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன என்பது தொடர்பாகவும் கூட இங்கு பல விடயங்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். பொங்கலுக்கு, இந்த வருடம் பொங்கலுக்கு திட்டமிடப்பட்டிருந்த விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை பிரச்சனையும் கூட கொண்டுவரப்பட்டிருந்தது. நீதிமன்ற படியேறியும் கூட ஜனநாயகன் படம் இதுவரை வெளியாகவில்லை என்பதையும் சொல்லியிருக்கின்றார்கள். விஜய் ரசிகர்களிடையே மட்டுமல்லாமல் மக்கள் மத்தியிலும் கூட இந்த படத்தின் வெளியீட்டில் எழுந்த பிரச்சனை பெரும் விவாதப் பொருளாக இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படி பல பல எதிர்ப்புகள் அவருக்கு தொடர்ந்து இந்த அரசியல் ரீதியாகவும் சரி அல்லது சினிமா துறையிலும் சரி அந்த எதிர்க்கட்சிகளினால் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் எல்லாவற்றையும் மீறி இப்போது அவர் வெற்றி பெற்றிருக்கின்றார் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது என்பதைத்தான் சொல்லலாம். ஆனால் இந்த வாக்குப்பதிவு முடிந்ததுக்கு பிறகும் சரி, வெளியான கருத்து கணிப்புகளிலும் சரி, திமுக அல்லது அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருந்தது. அதிலும் திமுக பெரும்பாலும் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லித்தான் பல கருத்து கணிப்புகள் கூறியிருந்தன. ஒரே ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான் இந்த திமுக அதிமுகவை மீறி விஜயின் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கின்றது என்பது தொடர்பாக கணித்திருந்ததும் இங்கு கூறப்பட்டிருந்தது. எனவே இந்த நிலையில்தான் இப்போது தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றமை மிக மிக முக்கியமான ஒரு அரசியல் மாற்றமாக தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பார்க்கப்படுகின்றமை இங்கு சொல்லக்கூடிய முதன்மையான விடயம் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். இதுவரைக்கும் 109 ஆசனங்கள், 109 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கின்றது தமிழக வெற்றிக் கழகம் என்பது தொடர்பாகவும் சொல்லப்படுகின்றது. திமுக வந்து 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்த நிலையில் அதிமுக 52 தொகுதிகளில் வெற்றியை பெற்றிருப்பதாகவும் இப்போதைய தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. பதினோரு மணி 46 நிமிடம். நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

11:51 நிமிடம் நேற்று இன்று நாளை நிறைவு பதிக்கு நாங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றோம். தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகள் பெரும் மாற்றத்தை அறிவித்திருக்கின்றன. தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி எட்டியிருக்கின்றது. 109 தொகுதிகளில் அது வெற்றி பெற்றிருக்கின்றது. தொடர்ச்சியாக திமுக மற்றும் அதிமுக வெற்றி பெற்ற பல தொகுதிகளும் கூட இப்போது இழக்கப்பட்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. திமுக 73 தொகுதிகளில் வெற்றி பெற்று இரண்டாவது இடத்தில் ஒரு பிரதானமான எதிர்க்கட்சியாக இருக்கும் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதிமுக 3வது இடத்தில் 52 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருப்பதாகவும் இப்போதைய தகவல்களையும் பகிர்ந்து கொண்டு இதுவரை நேரமும் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்களையும் நேர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு நானும் விடைபெற இருக்கின்றேன். எரிபொருள் விலையில் மாற்றம் ஏதும் நாளைய தினமும் ஏற்பட போவதில்லை என்பது தொடர்பாகவும் சொல்லிக்கொள்ளலாம். 16 இப்போதைய வெப்பநிலை, 15 உடனடியாக பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். சிறந்த ஒரு வெப்பநிலை உயர்வுடன் கூடிய சூரிய வெளிச்சம் மிக்க ஒரு நாளாக இன்றைய தினம் திங்கட்கிழமை தொடரும். 20 வரை வெப்பநிலை உயர்வு என்று நாங்கள் பிற்பகல் வேளையிலே எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்பதையும் மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொண்டு இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியும் சொல்லிக்கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் பதிவித்தா. நன்றி, வணக்கம். நேர்களே மீண்டும் சந்திக்கலாம்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
2: Millennial Mortgage Experts Inc. உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அழையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
0: Bright Vision Financial Corporation, Personal Tax, Corporate Tax, Open Numbered Corporation மற்றும் Named Corporation என சகலவிதமான அக்கவுண்டிங் தேவைகளுக்கும் நீங்கள் நாட வேண்டியவர் சிவா வர்ணகுமாரன். இப்போது உங்கள் வசதிக்காக வாக்கின் டாக்ஸ் கிளினிக் சேவை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரையும், சனி ஞாயிறு தினங்களில் நண்பகல் 12 மணி முதல் இரவு 9 மணி வரையும் வழங்கப்படுகின்றது. Bright Vision Corporation, 2761 Markham Road, Sun City Plaza, Unit D33, சிவா வர்ணகுமார் குமாரன், 416-844-7390.
3: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
4: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
3: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
4: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
3: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, ஸ்காப்ரோ, 416-649-63.
5: மார்க்கம் நகரில் கராச்சி டிரைவில் அமைந்திருக்கும் லட்டிகா கோல்ட் ஹவுஸின் புதிய அறிமுகம் டிஜி கோல்ட் ஆப் இன்றே டவுன்லோட் செய்து சேமிக்க ஆரம்பியுங்கள். $10 இருந்து ஆரம்பிக்கலாம். தங்கத்தின் 60% மட்டும் செலுத்தி உங்களுக்கான தங்கத்தை உறுதி செய்யுங்கள்.
6: நீங்கள் விரும்பிய நேரத்தில் மிகுதி 40% செலுத்தி தங்கமாகவோ நகையாகவோ வாங்கிக் கொள்ளலாம்.
5: 6 மாதத்தின் பின்னர் நகையாக வாங்க விரும்பினால் கூலி சேதாரம் இல்லாமல் சந்தை விலைக்கே வாங்கிக் கொள்ளலாம். இன்றே டவுன்லோட் செய்து சேமிக்க ஆரம்பியுங்கள்.
6: டிஜி கோல்ட், டெல்லி கோல்ட்,
5: 6479965922, லட்டிகா கோல்ட் ஹவுஸின் டிஜி கோல்ட் ஆப்.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் இன் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை. வாட்ஸ்அப் டொரண்டோ.
1: நேர்களின் வரைக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு இனிதான மதிய வேளையில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலையூடாக உங்கள் அனைவரோடும் இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. நேரம் சரியாக 12 மணி. இன்று மே மாதம் 4ஆம் தேதி 2026 திங்கட்கிழமையின் ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் 12 மணி தொடக்கம் 3 மணி வரை நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் டொரண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்க போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நேர்களே. இன்றைக்கும் ஏராளமான செய்திகள் இனிய பாடல்களோடு உங்களுக்காக வருவதற்கு தயாராக இருக்கின்றன. நீங்களும் உங்களோடு இணைந்திருக்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் .ca உலகத்தில் எந்த பகுதியிலிருந்தும் அந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அதனூடாக கூட நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 4168241212 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. அதே போன்று ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம் வெளியே வெப்பநிலை எப்படி இருக்கேன்னு சொல்லி. ஒரு சிறந்த காலநிலை தான், நல்ல வெளிச்சமும் மழைக்கான ஒரு பழுதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு கொஞ்சம் சமர் லைக் வெதர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 17 இருக்கின்றது, 13 நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று இன்று அதிகூடிய வெப்பநிலையாக 20°C இருக்க போகிறது. ஆனால் நாளைக்கு பார்த்தால் ஒரு 14 இருக்க போகிறது, மழைக்கான சாத்தியமும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 14 கொண்டு வாரத்துக்கு இன்னமும் தெரியல, ஒரு 2 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் கொஞ்சம் காற்றும் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு பின்னரும் நாங்கள் பார்க்கையில் டபுள் டிஜிட்டில் தான் இனி வெப்பநிலை இருக்க போகிறது. ஆனால் ஒரு 13 தான் சராசரியாக இருக்கும். வருகின்ற புதனில் தான் ஒரு 18 இப்போதைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு புதிய மாதத்தில் நாங்களும் உங்களை சந்திக்கின்றோம். சரி, தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக. இன்றைய நாளை பொறுத்தளவில் இந்தியாவின் தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பெரிய ஒரு எதிர்பாராத ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லியெல்லாம் பல செய்தி இருக்கு, அதையும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக. சரி, அப்படியே வந்து நாங்கள் எரிபொருள் விலையை பார்த்துடலாம். எரிபொருள் விலையை பார்த்தால் எந்த மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. 12 மணி 2 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

12:08 எஸ்டிஎஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, டிடிசி வந்து தெரிவித்திருக்கிறது, இப்போது நேற்றிலிருந்து ஏராளமான இந்த சீசனல் பஸ் ரூட்ஸ் வந்து தங்களுடைய சேவையை மீளவும் ஆரம்பித்திருக்கின்றன. சில வந்து தங்களுடைய சேவையை வந்து விரிவுபடுத்தி இருக்கின்றன அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறது. குறிப்பாக 200 ட்ரோனோ ஜூக்கான பஸ், அதே போன்று 201 பிளஃபர்ஸ் பார்க், 202 செரி பீச், 203 ஹை பார்க், இதற்கான இந்த பஸ்ஸஸ் வந்து இப்போது சீசனல் பஸ்ஸஸ் தங்களுடைய சேவையை ஆரம்பித்திருக்கின்றன அப்படின்னு சொல்லி இன்னும் ஏராளமான செய்திகள் சொன்னோம், சொல்லி இருக்கிற செய்திகள் இருக்கின்றன. இதற்கிடையில் இன்டர்நேஷனல் ஃபயர் ஃபைட்டர்ஸ் டே ஆக இருக்கின்றது. இன்றைய நாள் பல உயிர்களை முன் நின்று காப்பாற்றுகின்ற ஒரு காப்பாற்றுகின்ற சேவையில் இருப்பவர்கள் இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் என்பது தெரிந்த விஷயம். அவர்களுக்கான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. அனைத்து தீயணைப்பு படையினருக்கும் நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். சரி, இந்த நிலையில இந்தியாவினுடைய தேர்தல் களம், தமிழ்நாட்டு தேர்தல் களம் என்பது மிகப்பெரிய ஒரு பலருக்கும் வந்து ஒரு கணிப்பிட முடியாத அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்திருந்தது யாராருக்கும் அப்படின்னு சொல்லி. வளமைக்கு மாறாக இந்த தடவை வந்து அதிக வாக்குகளும் பதிவாகியிருந்தது. அதே வேளையிலே யார் வருவாருன்னு சொல்லி கணிக்க முடியாத ஒரு நிலை தான் காணப்பட்டிருந்தது. இந்த நிலையிலே இப்போது முதல் தடவையாகவே எலெக்ஷனில் ஈடுபட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் பெற்றிருக்கின்றார் என்பதும் தெரிந்த ஒரு விஷயம். இதிலே வந்து மொத்த பதிவான வாக்குகளும் வந்து 48,798,833 வாக்குகள் வந்து பதிவாகி இருக்கின்றன. இதிலே வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கான வாக்குகள் சொல்லி பார்க்கையில் 34.2% வாக்குகளை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். அதேபோன்று அதிமுகவை பொறுத்தளவு 26.6% வாக்குகள் இவர்களுக்கு கிடைத்திருக்கின்றன. அதே வேளையிலே திமுகவை பொறுத்தளவில் இவர்களுக்கு 30.8% வாக்குகள் கிடைத்திருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுவரையில் வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்து 108 சீட் கிடைத்திருக்கின்றது, திமுகவுக்கு 73, அதே போன்று அதிமுகவிற்கு வந்து 52 சீட்ஸும் கிடைத்திருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 12:10 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன் பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
1: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
3: சென்டஸ்ட் ஃபேமிலி டென்டல் கிளினிக், 1001 சென்டர் சர்க்கிள், யூனிட் 207, Finch Vidyal, Mechanicum, Middlefieldicum, Idail. Ilavasa Alos Nehalikku, 416-299-1020.
4: பசுமை மார்க்கெட், பசுமை நிறைந்த மரக்கறிகள் பழங்களுடன் எல்லா வகையான மளிகை பொருட்களுக்கும் மிகச்சிறந்த தெரிவாக விளங்குகின்றது. பசுமை மார்க்கெட், 2002 மிடில்ஃபீல்ட் ரோட், யூனிட் 5, மிடில்ஃபீல்ட் அண்ட் சீல்ஸ் அருகில். பசுமை மார்க்கெட்.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச்சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
7: ரோஜ் ரிவர் சொக்க கிளப்பின் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பமாகின்றன. 4 வயது முதல் 15 வயது வரையான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான வகுப்புகள். பெயர்களை பதிவு செய்ய இன்றே அழையுங்கள். 647-985-1132. ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், பிரிந்தன் பார்க், கேன்மோ பார்க் மற்றும் மெடோவில் பப்ளிக் ஸ்கூல் ஆகிய இடங்களிலும், ஏஜாக்ஸில் ஃபிஷ்லாக் பார்க்கிலும் இடம்பெறுகிறது. ப்ரொஃபஷனல் கோச்சஸ், பிரைவேட் லெசன்ஸ் மற்றும் பல வசதிகள். விளையாட்டு வீரர்களுக்கான சீருடைகளும் வழங்கப்படுகின்றன. பெற்றோர் கலந்து கொள்ளும் சொக்க விளையாட்டுகளும் இடம்பெறுகின்றன. அழையுங்கள். 647-985-1132.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

12:24 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்திய தேர்தல், தமிழ்நாட்டு தேர்தலினுடைய வாக்கு எண்ணிக்கைகள் வந்து இன்றைக்கு வெளியான என்று சொல்லி தெரிந்த விஷயம். கடந்த 23 தேர்தல் இடம்பெற்றிருந்தது, இன்றைக்கு 4 இந்த வாக்குகள் எண்ணப்பட்டிருந்தன. இதன் அடிப்படையிலே வந்து தமிழக வெற்றிக் கழகம் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பாராத வெற்றியை பெற்றிருக்கின்றது. இதிலே ராசிபுரம், இதில் தாவேகாவின் லோகேஷ் தனபால் வந்து வெற்றி பெற்றிருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தாவேகா வந்து 109 சீட்ஸை பெற்றிருக்கின்றது. திமுக வந்து 73, அதிமுக 52 சீட்ஸையும் பெற்றிருக்கின்றது. 12:24 நிமிடம். சரி, இந்த வழியிலே ட்ரோனோ பப்ளிக் ஹெல்த் வந்து ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தியிருக்கின்றது. பொதுவாக இந்த ப்ரெக்னன்சி டைம் அல்லது வந்து குழந்தை பிறந்த பின்னர் தாய்மாருக்கு வந்து டிப்ரெஷன் அல்லது அன்சைட்டி போன்றவை ஏற்படுவது வளமையாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு குறைவாக இருக்கும், அல்லது வந்து ஒரு சிலருக்கு கொஞ்சம் அவர்களுக்கு ஒரு ஹெல்ப்பை எடுப்பதற்கு உரிய நிலையிலே அவர்கள் இருப்பார்கள். அதை கவனிக்காமல் விட்டால் அது கொஞ்சம் அதற்கு பாதிப்பை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். அது தொடர்பான ஒரு விழிப்புணர்வாகத்தான் இது கூறப்பட்டிருக்கிறது. toronto.ca போய் நீங்கள் இந்த போஸ்ட் பேட்டம் டிப்ரெஷன் அப்படின்னு போனீங்க என்றால் மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். அதற்கான சோர்சஸ் இங்கே இருக்கின்றன. அவர்களுக்கான உதவிகள் இலவசமாகவே பெறக்கூடியதாக இருக்கும் என்பதையும் ஞாபகப்படுத்தியிருக்கின்றார்கள். toronto.ca போய் போஸ்ட் பேட்டர்ன் டிப்ரெஷன் என்று போனீங்க என்று சொன்னால் அது தொடர்பான விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, இப்பொழுது செரி பிளசம் காலம் ட்ரோனோவிலே பல இடங்களில் ஹைப்பாக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு இடம். அதே போன்று குட்டி குட்டியாக வெவ்வேறு இடங்களில் கூட இந்த செரி பிளசத்தை நீங்கள் பார்க்கலாம். கடந்த வார இறுதியிலே வந்து ஹைப்பாக்கில் ஒரு பீக் ப்ளூம் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருந்தது தெரிந்த விஷயம். அதையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஹைப்பாக் மாத்திரமல்லாமல் இன்னும் ஏராளமான இடங்களில் கூட இந்த செரி பிளசத்தை நீங்கள் இந்த சீசனில் பார்க்கலாம் என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றது. toronto.ca போனீங்கன்னால் அதையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். 12:26 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிட்ட விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 100க்கும் மேலான தொகுதிகளை தமதாக்கே சாதனை வெற்றியை படைத்துள்ளது. தான் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் விஜய் பாரிய வெற்றியினை பெற்றுள்ளார். பொதுச்செயலாளர் என் ஆனந்த், தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன், துணை பொதுச்செயலாளர்கள் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், அருண்ராஜ், ராஜ்மோகன் ஆகிய தாவேகாவின் அனைத்து நிர்வாகிகளும் வெற்றி பெற்றுள்ளனர். திமுக 2 இடத்திற்கு பின்தங்கியதுடன் அதன் தலைவர் மு க ஸ்டாலின் தனது சொந்த தொகுதியில் தாவேகா வேட்பாளரிடம் தோல்வியடைந்துள்ளார். ஹோமோஸ் நீரிணை முடக்கத்தினால் சிக்கியுள்ள கப்பல்களை அந்நீரிணையை பாதுகாப்பாக கடக்க இன்று முதல் அமெரிக்கா உதவும் என அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ஈரான் போரினால் பாதிக்கப்பட்டுள்ள நடுநிலையான மற்றும் அப்பாவியான நாடுகள் தமது வர்த்தகங்களை சுதந்திரமாக நடத்த இது வழிவகுக்கும் என அவர் கூறியுள்ளார். எனினும் அமெரிக்காவின் இச்செயற்பாடு போர் நிறுத்த மீறல் என ஈரான் எதிர்த்துள்ளது. இலங்கையை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியமை தொடர்பில் ராஜபக்சேக்கள் மீதான விசாரணைகளும் இம்மாதம் ஆரம்பிக்கும் என அரசாங்கம் அறிவித்துள்ள நிலையில் மஹிந்த ராஜபக்சேவை பழிவாங்கும் நோக்கில் தேசிய மக்கள் சக்தி அரசு செயற்படுவதாக பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சே சாடியுள்ளார். அச்சுறுத்தி பெறப்பட்ட சாட்சியங்களை இதற்காக அரசாங்கம் பயன்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். தவறு இழைக்காவிட்டால் பழிவாங்கல் என கூறி திசை திருப்பாமல் விசாரணைக்கு முகம் கொடுக்குமாறு ஏற்கனவே அமைச்சரவை பேச்சாளர் கூறியிருந்தார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: நல்ல பாட்டு நாலு விஷயம்
3: FM 102.7
2: ஈஸ்ட் FM.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552
2: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோட்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்க இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம். 6476694663 கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோட்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663
0: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்ட விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

12:46 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்து வெளியாகி இருக்கின்றன. அநேகமானவை வெளியிடப்பட்டிருக்கின்றன என்பது தெரிந்த ஒரு விஷயம். இதில் வந்து தமிழக வெற்றிக் கழகம் வந்து 109 ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. திமுக 73, அதிமுக 52 பெற்றிருக்கின்றது. தமிழக வெற்றிக் கழகம் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பாராத சாதனை வெற்றி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதிலே வந்து விஜயினுடைய வீட்டுக்கு ஏற்கனவே ஒரு முதலமைச்சருக்கு அப்படியான பாதுகாப்பு வழங்கப்படுமோ அதற்கேற்ற வகையிலே வந்து அந்த கண்வாய் வாகனங்கள் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து சென்றிருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பாதுகாப்பு படையினர் ஒரு முதலமைச்சருக்கான பாதுகாப்பை வழங்குவார்களோ அது அந்த பாதுகாப்பிற்கு அவர்கள் தயாராகி இருக்கின்றார்கள் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையிலே தமிழக சட்டமன்றத்தை பொறுத்தளவில் ஒரு பெரும்பான்மை அரசாங்கம் அமைப்பதாக 118 தொகுதிகள் இருக்க வேண்டுமா, அதாவது 118 ஆசனங்கள் இவர்களுக்கு தேவையாக இருக்கும். தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தளவில் இன்னும் சில ஆசனங்கள் மெஜாரிட்டிக்கு தேவையாக இருக்கின்றன. இந்த நிலையிலே கூட்டணி அமைக்கலாம் அல்லது வேறு கட்சிகளோடு சேர்வதற்கும் தேவை இருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படியான ஒரு நிலையில தான் இந்த வெற்றி, அதாவது பெரும்பான்மை அரசாங்கம் அமைவதற்கான சாத்தியம் இருக்கா இல்லையான்னு சொல்லி நம் சில நேரங்களில் தெரிய வரும். இருந்தாலும் அநேகமாக வந்து கூட்டு வேறு கட்சிகள் சேர்வதன் மூலம்தான் இந்த அரசாங்கம் அமையலாம் அப்படின்னு சொல்லித்தான் இப்போது எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. சரி, பார்க்கலாம். அதையும் நாங்கள் அவ்வப்போது எடுத்து வர தயாராக இருக்கின்றோம். 12:47. சரி, இந்த வழியிலே ஆண்டாரியோ அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், பொது போக்குவரத்துகளில் இந்த சட்டத்துக்கு புறமான போதை மருந்துகளை பயன்படுத்தி கொண்டு பயணிப்பவர்களை ஸ்பெஷல் டிரான்சிட் கான்ஸ்டபிள்ஸ் அவர்கள் கைது பண்ணுவதற்கு அல்லது வந்து அந்த டிரான்சிட்டிலிருந்து இவர்களை அப்புறப்படுத்துவதற்கான அதிகாரத்தை வழங்க இருக்கின்றது அப்படி என்று சொல்லி ஒன்றாரிய அரசாங்கம் இன்றைக்கு தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக மெட்ரோலிங்ஸ், டிடிசி, ஓசி டிரான்ஸ்போ, இது வந்து இப்படியான நிறுவனங்களினால் தங்களுடைய அந்த பொது போக்குவரத்துகளில் கொண்டு வரப்படுகின்ற அந்த ஸ்பெஷல் டிரான்ஸ் கான்ஸ்டபிள்ஸ் அவர்களுக்குத்தான் இந்த அதிகாரம் வழங்கப்பட போகின்றதாம். இது அப்போதிருந்து நடைமுறைக்கு வரும் அப்படி என்று சொன்னால் ஜூலை முதலாம் தேதியிலிருந்து இல்லீகலான ட்ரக்ஸை பயன்படுத்தி கொண்டு பொது போக்குவரத்துகளில் பயணிப்போரை இவர்கள் வந்து அகற்றுவதற்கு இவர்களுக்கு அனைத்து அதிகாரமும் இருக்கப் போகின்றது என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 12:48 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: என்றும் இசையுடன் உங்களுடன்
1: 102.7 போட்ட புது சேலை உடுத்தி
2: ஸ்காபரோவில் அகரம் சில்க் 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்
3: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ் அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்
2: ஃபேஷன் ஜுவல்லரிஸ் விதவிதமான தெரிவுகளில்
3: அகரம் சில்க் மார்னிங் சைட் அண்ட் 401
2: வால்மார்ட் பிளாசாவில் 787 மில்டன் அவென்யூ யூனிட் சி ஸ்காபரோ
3: அகரம் பட்டுக்களின் சிகரம் உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார் பில்டிங் ஓனர்ஸ் கமர்ஷியல் லைபிலிட்டிஸ் ரெஸ்டாரன்ட்ஸ் ரீட்டைல் ஸ்டோர்ஸ் ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் ஆட்டோ கராஜ் ஃபிளீட் இன்சூரன்ஸ் ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476 நவிங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்
4: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய் சிங்கப்பூர் டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்
4: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு
5: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
4: 3341 மார்க்கம் ரோட் மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
5: 416-293-7287
4: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
5: 416-461-6401
6: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே
7: சின்ன ஆக்சிடென்ட் சரியான மசில் ஸ்பெயின் டாக்டர்ட்ட போனான் பிசியோதெரபிக்கு போ சொன்னவர் எங்க போறேன்னு தெரியல
6: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்
8: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட் மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு தமிழில் உரையாட AJ 416-706-704-8074
9: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண இஸ் எஃப்எம் கேளுங்க
10: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
9: இஸ் எஃப்எம் 102.7

102.7 East FM. நேரம் 1:01. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, இந்த வழியிலே வெளியே வெப்பநிலையை நாங்கள் பார்க்கலாம். ஒரு சிறந்த காலநிலை தான் இன்றைக்கு. இப்போது 17 இருக்கின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலையாக 20°C இருக்க போகிறது. வெளிச்சமும் நிறைந்திருக்கின்ற ஒரு அழகான பொழுதாக இன்றைய திங்கட்கிழமை இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு 2 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் கொஞ்சம் காற்றும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காற்று ஏற்கனவே இருக்குதான், ஆனால் வந்து கொஞ்சம் வேகமாக இருக்க போகுது. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை 14 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். அதே போன்று மழைக்கான சாத்தியமும் இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் எந்த மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. நீங்களும் ஈஸ்ட் எஃப்எம்மோடு தொடர்ந்து இணைந்திருக்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக உலகத்தில் எந்த பகுதியிலிருந்தும் நமது நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். அதே போன்று ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் eastfm102.7@gmail.com. 1:02, வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

மணி 8 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின் அஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். ஓஎல்ஜி இப்போது ஒரு முக்கியமான அதே போன்று ஒரு புதிய விடயம் தொடர்பாக அறிவித்திருக்கின்றது. என்ன என்று சொன்னால், அதாவது ஓஎல்ஜி என்றால் எல்லாருக்கும் தெரியும், ஒன்டாரியோ லாட்ரி அண்ட் கேமிங் கார்பரேஷன். இந்த வெற்றியாளர்களினுடைய தனியுரிமையை பாதுகாப்பதற்காக தாங்கள் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வருகின்றோம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். இது வெற்றி பெறுபவர்களுக்கு தான், அதுவும் குறிப்பாக ஒரு $1,000 மேல் பரிசுகளை வெல்பவர் அவர்களுடைய அந்த லாஸ்ட் நேமை வந்து முழுதாக தாங்கள் செய்திகளில் வந்து பிரசுரிப்பதை இப்போது நிறுத்த இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அவர்களுக்குடைய பாதுகாப்பை வழங்குவதற்காக, குறிப்பாக இந்த ஸ்கேமர்ஸ் மந்தா இந்தாண்டு அவங்கள பார்த்துட்டு இருக்கிறாங்க, அதனால் அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் தங்களுடைய வெப்சைட்டில் வந்து அவர்களுடைய அந்த லாஸ்ட் நேமும், அதாவது முழு பேர், ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் முழுதாக இருக்குமாம். ஆனால் நியூஸ் ரிலீஸஸ் பார்க்கையில் அவர்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் இருக்கும் அப்படி என்று சொல்லியும் இனிஷியலும் இருக்கும் அப்படி என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தாங்கள் இந்த வினர்ஸை வந்து கூப்பிட்டு அவங்களுக்குரிய மரியாதை எல்லாம் செய்து அந்த ஒரு செக் கொண்டு கொடுப்பாங்க அவங்களோட போட்டோவோடு. அந்த செக்கில் வந்து இவர்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் நேமும் அதே போன்று இனிஷியலும் இருக்கும், லாஸ்ட் நேமுக்கான இனிஷியலும். அதே போன்றுதான் இப்போது தாங்கள் இந்த நியூஸ்லையும் அதே மாதிரி கொடுக்க இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அந்த வினர்ஸினுடைய அவர்களுடைய அந்த தனிப்பட்ட உரிமையை வந்து பாதுகாப்பு அதற்காக அவர்களுடைய அந்த பிரைவசியை வந்து நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ண விரும்புகின்றோம் அதனால அப்படி என்று சொல்லி ஓஎல்ஜி வந்து தெரிவித்திருக்கின்றது. ஆனாலும் தாங்கள் ஒரு அரச நிறுவனமாக பார்க்கையில் ஒரு வெளிப்படைத்தன்மையோடு போட்டியாளர், அதாவது வெற்றியாளர்களுடைய முழு பெயரை வந்து வெளியிட வேண்டும். ஆனாலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சில பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கலாம், மோசடிக்காரர்கள் அவர்களை டார்கெட் பண்ணலாம். அப்படியான நிலையில் நாங்கள் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கிறோம் அப்படி என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் பல காலமாக தாங்கள் இந்த வெற்றியாளர்களினுடைய கருத்துக்களையும் கேட்டு வருகின்றோம். அதனால இப்போது இந்த நியூஸ் ரிலீசஸில் பார்க்கையில் ஃபர்ஸ்ட் நேமோடு லாஸ்ட் நேமினுடைய இனிஷியல் இருக்கும், ஆனால் தங்களுடைய வெப்சைட்டில் அது இருக்கும், அவர்களுடைய ஃபுல் நேம் முழுதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார்கள். பொதுவாக இது ஒரு 30 நாட்களுக்கு அங்கே போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கும் என்றதையும் ஓஎல்ஜி வந்து இப்போது தெரிவித்திருக்கின்றது. 1:11 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: எப்பொழுதும் கேளுங்கள் East FM 102.7.
1: Ajax Nissan and Infiniti 2025 Nissan Kicks Play S $19,998 மட்டுமே.
2: மாதந்தம் வெறும் $298 களுக்கு 96 மாதங்களுக்கு ஃபைனான்ஸ் செய்ய மொஹமட் லெபி 4374777960. 2 ஆண்டுகளுக்கான ஆயில் சேஞ்ச் இலவசமாக பெறுங்கள்.
1: 2025 Nissan Kicks Play S
2: மாதந்தம் வெறும் $298 களுக்கு 96 மாதங்களுக்கு $1,000 டவுன் பேமெண்டுடன் ஃபைனான்ஸ் செய்ய மொஹமட் லெபி 4374777960.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
2: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
2: 416-900-4599.
6: பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு நிறைவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சுவைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் பவுண்ட் 149, ஊராட்டிறைச்சி பவுண்ட் 999, 400 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் 3-4-11. அனிவர்சரியை முன்னிட்டு May 15 வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கோரிங்கில் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் 2200 ப்ரோக் ரோட் ப்ரோக்கன் bro 905-512-4261.
7: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காம்ப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
8: புதிய வீடு வாங்க நினைக்கின்றீர்களா? நீங்கள் 130,000 வரை சேமிக்கலாம். முதன் முறையாக வீடு வாங்குபவர்களாக இருந்தாலும் அல்லது தற்போது வீடு வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் அரசாங்க திட்டங்கள் மூலம் GST நீக்கம் மற்றும் HST குறைப்பு கிடைக்கலாம். முக்கியமாக இது கடன் அல்ல, நேரடி பண சலுகை. பலருக்கு இந்த வாய்ப்பு இருப்பதே தெரியாது. இது ஒரு குறுகிய கால சலுகை, தவற விடாதீர்கள். மேலதிக விவரங்களை அறிய அழையுங்கள். நவி கனகலிங்கம் 416-371-3998 416-371-3998. Bespoke Real Estate.
0: பாட்டுக்கு பண்பலை East FM 102.7.

1:21 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. 2026 ஆண்டிற்கான தமிழக சட்டசபை தேர்தல் வாக்கு பதிவு, அதாவது வாக்கு எண்ணிக்கை வந்து இன்றைய நாள் கிட்டத்தட்ட நிறைவு பெறுகின்ற நேரத்தில் இருக்கின்றது. இந்த வேளையிலே பார்க்கையில் தமிழக வெற்றி கழகம் எதிர்பாராத ஒரு சாதனை, வெற்றி என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 35% வாக்குகளோடு வரலாற்று சாதனையை படைத்திருக்கின்றது. 107 சீட்ஸ் வந்து அதற்கு கிடைத்திருக்கின்றது. 100+ தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கின்றது. இந்த நிலையிலே வந்து திமுக அரசாங்கத்தை பொறுத்தளவில் 24% வாக்குகளோடு கடுமையான பின்னடைவை சந்தித்திருக்கின்றது. இதிலே முதல்வர் ஸ்டாலின் உட்பட 32 அமைச்சர்களில் பெரும்பாலானவர்கள் தோல்வியடைந்திருக்கின்றார்கள் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையிலே தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவில் 233 தொகுதிகளில் வந்து தனித்து போட்டியிருக்கின்றது. இதில் 35% வாக்குகளை பெற்றிருக்கின்றதும் குறிப்பிடத்தக்கது. திமுகவை பொறுத்தளவில் 24% வாக்கு, அதேபோன்று அதிமுக 22%, நாம் தமிழர் 4% வாக்குகளையும் அண்ணளவாக பெற்றிருக்கின்றன என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 1:22 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம், மத்திய அரசாங்கம், கெனடிய மத்திய அரசாங்கம் வந்து 1.5 பில்லியன் டாலரை வந்து அறிவித்திருக்கின்றது. இது வந்து ஒரு டேரிஃப் ரிலீஃபாக கூறப்பட்டிருக்கிறது. என்னென்று சொன்னால், இந்த அமெரிக்காவினுடைய இந்த வரிகளுக்கு ஈடு கொடுக்கின்ற முகமாக ஒரு நிவாரண தொகை தான் இது என்று சொல்லியும் தெரிவித்திருக்கின்றது. இதன் அடிப்படையில் வந்து ஒரு புதிய 1 பில்லியன் ப்ரோக்ராம் வந்து கொண்டு வரப்பட இருக்கின்றதாம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் கனடாவில் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு வந்து ஒரு நிவாரணம் வழங்கப்பட இருக்கின்றது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக வந்து ஸ்டீல், அலுமினியம், கோப்பர் போன்ற உற்பத்தி துறைகள் வந்து இதனால் அதிக பாதிப்புகளை எதிர்கொண்டிருந்தது தெரிந்த ஒரு விஷயம். அதனால் அந்த துறைகளை வந்து மீளவும் கட்டி எழுப்புவதற்கு அல்லது வந்து அதை வந்து வலுப்படுத்துவதற்கான ஒரு ப்ரோக்ராமாக இது இருக்க போகிறது. மீள அவர்களை கட்டி எழுப்புகின்ற ஒரு ப்ரோக்ராமாகவும் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு இந்த பாதிக்கப்பட்ட வணிகங்களுக்கு வந்து ஒரு $50 மில்லியன் வரையில் ஒரு 3 ஆண்டுகளுக்கு குறைந்த வட்டி கடன்களையும் இது வழங்கும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் மெலனி ஜோலி இது தொடர்பாக இன்றைய நாள் அறிவித்திருக்கின்றார். 1:24 வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: தமிழ்நாடு சட்டமன்ற சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிட்ட விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 100க்கு மேலான தொகுதிகளை தமதாக்கி சாதனை வெற்றியை படைத்துள்ளது. தான் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் விஜய் பாரிய வெற்றியினை பெற்றுள்ளார். பொதுச் செயலாளர் என் ஆனந்த், தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன், துணை பொதுச் செயலாளர்கள் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், அருண்ராஜ், ராஜ்மோகன் ஆகிய தாவேகாவின் அனைத்து நிர்வாகிகளும் வெற்றி பெற்றுள்ளனர். திமுக 2 இடத்திற்கு பின்தங்கியதுடன் அதன் தலைவர் மு க ஸ்டாலின் தனது சொந்த தொகுதியில் தாவேகா வேட்பாளரிடம் தோல்வியடைந்துள்ளார். டொரண்டோவின் பிலி பிஷப் விமான நிலையத்தை கையகப்படுத்தி விரிவாக்கம் செய்யும் ஒன்டாரியோ அரசின் முயற்சிகளுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பியப் ஒலிவியே ஆதரவளித்துள்ளார். பிலி பிஷப் விமான நிலையத்தை விரிவுபடுத்துவது சௌகரியமானதும் பொருளாதாரத்திற்கு சிறந்ததும் போட்டித்தன்மையை அதிகரிக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். போட்டித்தன்மை இல்லாதமையே பியர்சன் சர்வதேச விமான நிலையம் இவ்வளவு மோசமான நிலையில் இருக்க காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார். இலங்கை மக்கள் மத்தியில் பிக்குகள் மீதான நன்மதிப்பை சீர்குலைத்து பௌத்த சாசனத்தை அழிக்கும் சூழ்ச்சிகளை தேசிய மக்கள் சக்தி அரசு முன்னெடுப்பதாக சிங்கள ராவய அமைப்பின் தலைவர் தயாரத்ன தேரர் மீண்டும் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். அண்மையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பெருந்தொகை போதைப் பொருட்களுடன் 22 பிக்குகள் பிடிபட்ட நிலையில் அவர்களில் ஒருவருக்கும் அரசுக்கும் இடையில் தொடர்புகள் உள்ளதாகவும் தயாரத்ன தேரர் தெரிவித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
3: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
4: செய்யலாம்.
5: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காபரோ ஷீர்டி பாபா ஆலயத்துக்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில். ஏப்ரல் 29 தேதி முதல் கோலாகல ஆரம்பம். மே 2 தேதி கிராண்ட் ஓபனிங். திறப்பு விழாவை முன்னிட்டு 5 வெஜி சமோசா $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் ரொட்டி $1, 3 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினால் $25, 3 கொத்து ரொட்டி வாங்கினால் $25, சுவையகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழை இறையில் பொதி சோறு $20. சைவம் அசைவம் இரண்டு வகை உணவுகளும் கிடைக்கும். சுவையகம், 2721 மார்க்கம் ரோட், யூனிட் 47, ஸ்காபரோ.
6: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஒரு மணி 43 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். வார ஞாயிற்றுக்கிழமை வந்து அன்னியர் தினம் வர இருக்கின்றது. இந்த நிலையிலே வந்து டொரண்டோவிலே அங்கங்கே இந்த ஃப்ளோரல் மார்க்கெட் சீசனுக்கு திறப்பதும் தெரிந்தொரு விஷயம். இந்த நிலையிலே இப்போது டொரண்டோவினுடைய அனுவல் மார்க்கெட் வந்து வர இருக்கிறது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். குயின் ஸ்ட்ரீட்டுக்கு இது வருகின்றதாம் மே மாதம் 9 அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குயின் ஸ்ட்ரீட் வெஸ்டில் சாட்டர்டே மே 9 வந்து இந்த ஃப்ளோரல் மார்க்கெட் வந்து வரப்போகிறது அப்படின்னு சொல்லித்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து சரியான லொக்கேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தால் 1001 குயின் ஸ்ட்ரீட் வெஸ்ட், அதிலே தான் இது வர இருக்கின்றது. CAMH அந்த இடத்தில் வரப்போகிறது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. காலை 10 பிற்பகல் 3 வரைக்கும் திறந்திருக்குமாம். இது வந்து இன்டர்செக்ஷன் பார்த்தால் குயின் ஸ்ட்ரீட் அண்ட் ஷோ ஸ்ட்ரீட், ஃப்ரீ அட்மிஷன் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 1:44 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். ஒரு கப்பலில் பயணித்த ஏராளமான பயணிகள், இதில் 4 கனேடியன்ஸும் வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கின்றார்கள், உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பதும் ஒரு முக்கியமான விடயமாக கூறப்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ஹண்டா வைரஸ் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எலியினால் பரவக்கூடிய ஒரு நோயாக இது பார்க்கப்படுகின்றது. இந்த ஹண்டா வைரஸினால்தான் இப்படி ஏராளமானவர்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 4 கனேடியன்ஸ் வந்து உயிரிழந்திருக்கின்றார்களாம் இந்த தொற்று காரணமாக அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த குரூஷிப்பில் வந்து பயணித்தவர்கள் கிட்டத்தட்ட 150, அதாவது 149 பயணித்திருக்கின்றார்கள். ரோடன் போன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இல்னஸ், அதாவது இந்த கொறித்துண்ணிகள் மூலம் பரப்பப்படுகின்ற ஒரு நோயாக இது கூறப்பட்டிருக்கின்றது. இதுதான் அங்கே இருந்த பயணிகளிடையே பரவி இருக்கின்றது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலில் ஒரு யார் பைதரில் பலியானார் அப்படின்னு சொல்லி பார்க்கையில் எழுபது வயதான ஒரு டச் மேன், அவர்தான் April 11 காய்ச்சல், தலைவலி, வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு இப்படின்னு சொல்லி அறிகுறிகளோடு வந்திருந்தாராம். அவர் April 11 உயிரிழந்திருந்தார் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு பின்னர் அவருடைய மனைவி 69 வயதானவர், அவரும் வந்து இதற்கு பலியானார் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. இதற்குத்தான் இந்த ரோடன்ஸினால் வந்து பரவி இருக்கக்கூடிய அந்த நோய் தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தொடர்ந்தும் தாங்கள் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களோடு தொடர்பில் இருக்கின்றோம் என்று சொல்லி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது வந்து ஆஷன் வைடு எக்ஸ்பீடியேஷன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கப்பல், அதில் புறப்பட்டிரு பயணிகளில் தான் இந்த விடயம் வந்து அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து இது பயணமானது என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 1:46 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித் தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. Grey Stone Luxury Homes.
2: சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் தமிழ் சமூகத்திற்கான எக்ஸ்க்ளூசிவ் விஐபி டீல்களை பெற அகமது தம்சின், 437-860-7002. கையிருப்பில் உள்ள 2025 PHEV களை இந்த மாதம் மாத்திரம் 84 மாத 0% ரேட்டில் வழங்குவதோடு 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் மற்றும் PHEV பர்ச்சேஸ் அளிக்கும் $1,000 கேஸ் கார்டு பரிசு. அத்துடன் அனைத்து மிட்சுபிஷி பர்ச்சேஸ் அளிக்கும் 75 inches ஸ்மார்ட் டிவி, லேப்டாப், பிரீதி கிரைண்டர், சில்வர்வேர் குக்கிங் செட் ஆகியவற்றில் ஒன்றையும் பெறுங்கள். தமிழில் பேச அழையுங்கள் அகமது தம்சின், 437-860-7002.
3: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
4: மார்க்கம் நகரில் கராச்சி டிரைவில் அமைந்திருக்கும் லட்டிகா கோல்ட் ஹவுசின் புதிய அறிமுகம் டிஜி கோல்ட் ஆப் இன்றே டவுன்லோட் செய்து சேமிக்க ஆரம்பியுங்கள். $10 இருந்து ஆரம்பிக்கலாம். தங்கத்தின் 60% மட்டும் செலுத்தி உங்களுக்கான தங்கத்தை உறுதி செய்யுங்கள்.
5: நீங்கள் விரும்பிய நேரத்தில் மிகுதி 40% செலுத்தி தங்கமாகவோ நகையாகவோ வாங்கிக் கொள்ளலாம்.
4: 6 மாதத்தின் பின்னர் நகையாக வாங்க விரும்பினால் கூலி சேதாரம் இல்லாமல் சந்தை விலைக்கே வாங்கிக் கொள்ளலாம். இன்றே டவுன்லோட் செய்து சேமிக்க ஆரம்பியுங்கள்.
5: டிஜி கோல்ட், டெய்லி கோல்ட்,
4: 647-996-5922. லட்டிகா கோல்ட் ஹவுசின் டிஜி கோல்ட் ஆப்.
6: இந்த கோடியை ஒரு மறக்க முடியாத இசை திருவிழாவாக மாற்ற தயாராகுங்கள். ஸ்வர சங்கமம் 2026. பிரபல பின்னணி பாடகி கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்யபிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ் இவர்களோடு இணைந்து கனடிய கலைஞர்களின் திறமையும் சங்கமிக்கும் ஒரு பிரமாண்ட மாலை பொழுது. ஸ்வர சங்கமம் 2026 June 6 மாலை 6:01 பிக்கரிங் காசினோ ரிசோர்ட்டில் காண தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை டிக்கெட் மாஸ்டர் CA மூலம் பெற்றுக் கொள்ளலாம். VIP டிக்கெட்டுகள் பற்றி அறிந்து கொள்ள 6 4 7 3 3 6 5 5 2 9. Exclusive media partner East FM 102.7 and even by Sparkline Entertainment Inc.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் சரியாக 2 மணி. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சரிந்து வெளியில் வெளியே வெப்பநிலையை நாங்கள் பார்க்கலாம். 17 இருக்கின்றது, 14 நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதே வேளையில் இன்று அதிகூடிய வெப்பநிலை 19 டிகிரி செல்சியஸ் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற பொழுதாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாளைக்கு 14 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும், மழைக்கான சாத்தியமும் சிறிதளவு கூறப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் எந்தவித மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. ASFM.ca ஊடாக உலகத்தில் இந்த பகுதியிலிருந்து நமது நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். அதேபோன்று ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இணைந்து கொள்ள ASFM தமிழ், யூடியூபில் ASFM 102.7. ASFM தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது ASFM 102.7@gmail.com.

2:04 மிஸ்டர் எஃப்எம்மோட வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். இந்தியாவிலே 5 மாநில தேர்தல்கள் தொடர்பான முடிவுகள் வந்து ஒரே நாளில் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதில் வந்து தமிழ்நாட்டு தேர்தல் முடிவு தான் பலர கண்ணை, அதாவது நிறைய பேருக்கு எதிர்பார்ப்பை கொடுத்திருந்தது என்று சொல்லி சொல்லலாம். இதில் முன்னிலையில் எதிர்பாராத சாதனை வெற்றியோடு தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து முன்னணியில் இருக்கின்றது. இப்போதைக்கு 108 ஆசனங்கள் கிடைக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. திமுகவிற்கு வந்து 73, அதிமுகவிற்கு வந்து 53 ஆசனங்களும் கிடைக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. 234 ஆசனங்களோடு தமிழ்நாடு முன்னிலையில் வகிக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதிலே வந்து ஏற்கனவே இருந்த முதல்வர்கள் இந்த 5 மாநிலங்களில் 3 பேர் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதிலே வந்து தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஸ்டாலின், அதே போன்று மம்தா பானர்ஜி, இவரும் வந்து தோல்வியடைந்திருக்கின்றார் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் மேற்கு வங்கத்திலே வந்து மம்தா பானர்ஜி வந்து தோல்வியடைந்திருக்கின்றார். தமிழ்நாட்டிலே வந்து ஸ்டாலின் தோல்வி அடைந்திருக்கின்றார். புதுச்சேரி, கேரளம், அசாம் போன்ற பகுதிகளில் ஏற்கனவே இருந்த முதல்வர்களே மீளவும் தெரிவாகி இருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2:05 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு க்ரூஸ் இதில் நாங்கள் பார்த்திருந்தோம். ஆஷன் வைட் எக்ஸ்பெடிஷன்ஸ், இதில் தான் 149 பேர் பயணித்திருந்தார்கள். இதில் 4 பேர் கனேடியன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 3 உயிரிழப்புகளும் இதில் பதிவாகி இருக்கின்றன. இன்னும் சிலருக்கு வந்து இந்த ரோடன் போன் இல்னஸ் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. ஹண்டா வைரஸ் என்று சொல்லப்படுகின்ற வைரஸ் இதற்கு காரணமாக இருந்திருக்கின்றது என்று சொல்லியும் பார்த்திருந்தோம். 2:06 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
5: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
5: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
6: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வார்ஸ் $500, சாரீ பிளவுஸ் $5, ஷோர்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1016.
7: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன், கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கென வைனனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன், கனகரட்னம், 416-303-0910.
8: ஸ்கார்போரோவில் மாடர்ன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.

0: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
1: ஓபன் 7 டேஸ் a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்ட்மெண்ட்ஸ் வெல்கம்.
0: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
1: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
2: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே, நம்பிக்கையின் அளவு அதிவிட உயர்கிறது. May 2 முதல் தமிழர் மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம்.
3: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM.ca.

2:18 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் அபிமான ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸில் இப்போது தளபதி விஜய் நடிப்பில் மீள் வெளியீடு செய்யப்பட்டுள்ள சூப்பர் ஹிட் திரைப்படம் சிவகாசி மற்றும் மிஸ்டர் எக்ஸ் எல்ஐகே ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். கனடாவினுடைய ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரி வந்து தாங்கள் மிகவும் அழுத்தத்தை எதிர்கொள்கின்றோம் அப்படி என்று சொல்லி கூறியிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக ஒரு முதல் காலாண்டிலே கொஞ்சம் அப்படி இப்படி இருந்து வந்து கடைசியாக அதற்கு பின்னர் இன்னமும் அழுத்தம் தங்களுக்கு அதிகரித்திருக்கின்றது அப்படி என்று சொல்லித்தான் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் நாடளாவிய ரீதியிலே வந்து ஒரு நிதி நெருக்கடி வந்து காணப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக வாழ்க்கை செலவுகளில் அதிகரித்திருக்கின்றன. அஃபோர்டபிலிட்டி என்பது மிகவும் ஒரு கடினமான ஒரு நிலையில் இருக்கின்றது. இப்படியான நிலையில் தங்களுடைய துறை வந்து அதிக நெருக்கடிகளை எதிர்கொள்கின்றது அப்படி என்று சொல்லித்தான் இவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதிலே ஒவ்வொரு ஆண்டும் சுமாராக ஒரு 23 மில்லியன் முறை வந்து கனேடியர்கள் உணவகங்களுக்கு செல்கின்றார்களாம். ஒரு நாளைக்கு கனடாவில் 23 மில்லியன் தடவைகள் வந்து மக்கள் செல்கின்றார்கள் இந்த ரெஸ்டாரண்ட்ஸுக்கு. அதன் மூலம் 1 மில்லியன் ஜாப்ஸுக்கும் அதிகமாக ஒரு வேலைவாய்ப்புகள் வந்து பெறக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது இப்படி இத்தனை பேர் போவதால் கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கும் அதிகமானவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கின்றன இதனால் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் கனேடியர்கள் வந்து கொஞ்சம் பொருளாதார ரீதியில் வந்து கடினப்படும் வேளையில் முதலாவதாக அடிபடுகின்ற ஒரு துறையாக இந்த ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரி வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் முதல் எங்கே சிக்கனை பிடிக்கலாம் நாங்கள் அப்படின்னு சொல்லி நினைத்து மக்கள் தேவையற்ற செலவுகளெல்லாம் கட் பண்ண பார்ப்பார்கள். அப்படியான நிலையில் இந்த உணவகங்கள் வந்து கொஞ்சம் நெருக்கடிகளை எதிர்கொள்கின்றன அதிகமாக அப்படி என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் காலாண்டில் பார்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு 50% உணவக உரிமையாளர்கள் வந்து ஒப்பீட்டளவிலே கொஞ்சம் குறைவான விற்பனையைத்தான் பதிவு செய்திருந்தார்கள் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அரைவாசிக்கும் அதிகமானவர்கள் இன்னமும் குறைவாக, அதாவது 71% தங்களுடைய லாபம் வந்து மிகவும் குறைவடைந்திருந்தது அப்படி என்று சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார்கள். சரி, இந்த நிலையில தான் இப்போது அந்த முதல் காலாண்டுக்கு பின்னர் இன்னமும் அதிக அழுத்தம் தங்களுக்கு இருக்கின்றது அப்படி என்று சொல்லி இந்த துறை வந்து தெரிவித்திருக்கின்றது. 2:20 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. கனடாவில் வந்து அங்கங்கே செரி பிளாசம் சீசனாக இருக்கின்றது. ஆகவே செரி பிளாசம் பார்க்க ஆசைப்படுபவர்கள் நீங்களும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற அல்லது வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கெங்கெல்லாம் செரி பிளாசம் பார்க்கலாம் என்று இருக்கும் நீங்களும் பார்த்துக்கொள்ள முடியும்.

0: தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிட்ட விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 100க்கு மேலான தொகுதிகளை தமதாக்கி சாதனை வெற்றியை படைத்துள்ளது. தான் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் விஜய் பாரிய வெற்றியினை பெற்றுள்ளார். பொதுச்செயலாளர் என் ஆனந்த், தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன், துணை பொதுச்செயலாளர்கள் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், அருண்ராஜ், ராஜ்மோகன் ஆகிய தாவேக்காவின் அனைத்து நிர்வாகிகளும் வெற்றி பெற்றுள்ளனர். திமுக 2 இடத்திற்கு பின்தங்கியதுடன் அதன் தலைவர் மு க ஸ்டாலின் தனது சொந்த தொகுதியில் தாவேக்கா வேட்பாளரிடம் தோல்வியடைந்துள்ளார். ஹோமோஸ் நீரிணை முடக்கத்தினால் சிக்கியுள்ள கப்பல்களை அந்நீரிணையை பாதுகாப்பாக கடக்க இன்று முதல் அமெரிக்கா உதவும் என அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ஈரான் போரினால் பாதிக்கப்பட்டுள்ள நடுநிலையான மற்றும் அப்பாவியான நாடுகள் தமது வர்த்தகங்களை சுதந்திரமாக நடத்த இது வழிவகுக்கும் என அவர் கூறியுள்ளார். எனினும் அமெரிக்காவின் இச்செயற்பாடு போர் நிறுத்த மீறல் என ஈரான் எதிர்த்துள்ளது. இலங்கையை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியமை தொடர்பில் ராஜபக்சேக்கள் மீதான விசாரணைகளும் இம்மாதம் ஆரம்பிக்கும் என அரசாங்கம் அறிவித்துள்ள நிலையில் மஹிந்த ராஜபக்சேவை பழிவாங்கும் நோக்கில் தேசிய மக்கள் சக்தி அரசு செயற்படுவதாக பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சே சாடியுள்ளார். அச்சுறுத்தி பெறப்பட்ட சாட்சியங்களை இதற்காக அரசாங்கம் பயன்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். தவறு இழைக்காவிட்டால் பழிவாங்கல் என கூறி திசை திருப்பாமல் விசாரணைக்கு முகம் கொடுக்குமாறு ஏற்கனவே அமைச்சரவை பேச்சாளர் கூறியிருந்தார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். உங்கள் கார், வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார். 6479826476. 10க்கும் அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன். தமிழிலும் உரையாடலாம். 6479826476.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550, 2930550. goodlifeflooring.ca.
2: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
3: 4165081 9552. அங்குதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
5: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum, Middlefield, Comedial. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
6: ஜெய் நடராஜா, 24 வருடங்களுக்கு மேல் அனுபவம் வாய்ந்த பைனான்சியல் அட்வைசர். உங்களுக்கு பின்னர் உங்கள் பணம் மற்றும் சொத்துக்களை உங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு டாக்ஸ் ஃப்ரீயாக கொடுக்க முடியுமா? இலவச ஆலோசனைக்கு ஜெய் நடராஜா, 416-558-2551. உங்களால் இப்பொழுது காப்புறுதி பெற முடியவில்லையா? முன்னர் வாங்கிய காப்புறுதிக்கு அதிகமாக பணம் செலுத்துகின்றீர்களா? இலவச ஆலோசனைக்கு அழையுங்கள். ஜெய் நடராஜா, கிரேட் லைஃப் பைனான்சியல், 416-558-2551.
2: பிக்கோரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு இரவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சுவைகள் ஆதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் பவுன் 149, ஊராட்டிறைச்சி பவுன் 999, 400 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் 3-4-11. அனிவர்சரியை முன்னிட்டு மே 15 வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கோரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், 2200 ப்ரோக் ரோட், ப்ரோக்கன்டேல் ப்ரோ, 905-512-4261.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

2:46 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம், தமிழ்நாட்டு தேர்தல் முடிவுகளையும் நாங்கள் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். இப்போது திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே திமுக வேட்பாளரை ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்கின்றாராம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் சீனிவாச சேதுபதி அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதுவரையில் தாவேகா வந்து 108 ஆசனங்களை பெறலாம்னு சொல்லியும், திமுக 73, அதேபோன்று அதிமுக 53 என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 2:46. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம், எங்களுடைய கனடா வந்து 5வது இடத்தை பிடித்திருக்கின்றது. எதற்கு என்று சொல்லி பார்க்கையில், எடியூகேஷன் மற்றும் ரிசர்ச் அனலைசிஸ் இதில் வந்து 5வது ரேங்கிங்கை பெற்றிருக்கின்றது கனடா என்பதும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கின்றது. 2026 ரிப்போர்ட் வந்து, இது வந்து மெஷர்ஸ் HE, அதனால் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இது வந்து எடியூகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து ஒரு பல விடயங்களை அனலைஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியாக காணப்படுகின்றது இந்த மெஷர்ஸ் HE. இதுதான் இப்போது இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றது. முதலிடத்திற்கு வந்திருக்கிறது இந்த நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தால் UK வந்திருக்கின்றது, அதற்கு பின்னர் நெதர்லாண்ட்ஸ், அதற்கு பின்னர் ஐக்கிய அமெரிக்கா, ஸ்வீடன். இது நான்கு வந்து முன்னிலை பெற்றிருக்கின்றன. 5வது இடத்திற்கு கனடா வந்திருக்கின்றது என்பது மகிழ்ச்சியான செய்தி. கனடாவினுடைய போஸ்ட் செகண்டரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வந்து கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறேன். இதில் வந்து அகடமிக் இன்டெகிரிட்டி இதில் வந்து 100க்கு 100 மார்க்ஸ் பெற்றிருக்கின்றதாம் கனடா. அதே போன்று குளோபல் ஸ்டாண்டிங்கில் வந்து 94.8% பாயிண்ட்ஸை பெற்றிருக்கின்றது. ஆனால் அந்த சில பகுதியில் வந்து இது கொஞ்சம் குறைவான பாயிண்ட்ஸை பெற்றிருக்கின்றது. ஓப்பனஸ், அதே போன்று சஸ்டெயினபிலிட்டி இதில் வந்து 84, அதே போன்று ஓப்பனஸுக்கு வந்து 77.3% பாயிண்ட்ஸையும் வந்து பெற்றிருக்கின்றது. இதனால் அந்த ஆவரேஜ் வந்து கொஞ்சம் குறைவடைந்து 5வது இடத்திற்கு வந்திருக்கின்றது. இருந்தாலும் ஒரு 5வது இடத்திற்கு வந்ததும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. 87.8% ஓவரால் ஸ்கோராக கனடா பெற்றிருக்கின்றதும் இதிலே குறிப்பிடத்தக்கது. 2:48 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: 2:51 வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருந்தது. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரத்தை நாங்கள் நெருங்கியிருக்கிறோம். இதுவரை இரவு நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பாடலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடன் ரோஷிட்டா. இனிமையான வணக்கம் நீர்களை. தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.
1: இந்த வீக்னஸை வச்சே ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில்

0: பாட்டு நாலு விஷயம்
1: Ocean Accounting Tax Consultants. E-file income tax, corporate tax filing, personal மற்றும் small business accounting சேவைகளை பெற்றுக் கொள்ளலாம். துரிதமாக tax refund இனியும் பெற்றுத் தருகிறார்கள்.
2: இப்போது Victoria Park and Lawrence சந்திப்பில் 1646 Victoria Park Avenue, Suite 1 இலும் 416-285-6900. Canadian Steel சந்திப்பில் 4631 Steels Avenue East இல் Steels and Kennedy Medical Center Building இன் Room Number 203 இலும் அமைந்துள்ளது. Elevator வசதியுடன் wheelchair accessம் உண்டு.
1: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும் 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் GTA ஸ்கொயர் மால் யூனிட் 105 416-834-2266.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389. மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903. ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
3: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காப்ரோ ஷீரடி பாபா ஆலயத்துக்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில் கோலாகல ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு 5 வெஜ்ஜி சமோசா $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் ரொட்டி $1, 3 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினால் $25, 3 கொத்து ரொட்டி வாங்கினால் $25, சுவையகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழை இறையில் பொதிசோறு $20. சைவம் அசைவம் இரண்டு வகை உணவுகளும் கிடைக்கும். சுவையகம் 2721 மார்க்கம் ரோட் யூனிட்.

இன்னைக்கு தமிழ்நாடுல தேர்தல் நிலவரம் ரொம்ப பரபரப்பாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்றத சொல்ல முடியும். இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகம் 108 ஆசனங்களை வென்றிருக்கின்றது. திமுக 73 ஆசனங்களையும் அதிமுக 53 ஆசனங்களையும் பெற்றிருக்கின்றது. இதுல தமிழக வெற்றி கழகம் 118 ஆசனங்களை பெற்றால் மெஜாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில நாங்க இந்த தேர்தல் பற்றிய நிறைய தகவல்களை உங்களுக்காக கொண்டு வர போறோம். உடனுக்குடன் தகவல்களும் வர இருக்கின்றது. தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இது ஈஸ்ட் எஃப்எம் திசையெங்கும் கிழக்கு.

3:09 நிமிடம் அடுத்தது கருப்பு திரைப்பட பாடல். இது ஈஸ்ட் எஃப்எம்-இன் திசையெங்கும் கிழக்கு. தமிழ்நாடு எலெக்ஷன் ரொம்ப சூடு பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். டிவிகே மெஜாரிட்டிக்கு கொஞ்சம் ஷார்ட்டா இருக்குன்றதுனால இனி அடுத்த ஆப்ஷன் என்ன? ஏன்னா 118 ஆசனங்கள் வேணும் மெஜாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண. இதுவரைக்கும் தாவிகா வென்ற ஆசனங்கள் என்னன்னா 108 தான். ஸோ இதுல இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கோலிஷன் அரேஞ்ச்மெண்ட் வந்து இப்பொழுது நடந்துட்டு இருக்கிறதாக செய்திகள் வெளியாகி இருக்கு. நியூலி எலெக்டட் எம்எல்ஏஸ் எல்லாருமே டியூஸ்டே சென்னையில மீட் பண்ண போறதாகவும், அவங்க ஜோசப் விஜய் தங்களது லீடராக இந்த லெஜிஸ்லேச்சர் பார்ட்டியில ஏற்றுக்கொள்றதுக்கான ஒரு மீட்டிங்காகவும் இருக்கு. மீன்வால் ராகுல் காந்தி விஜயை பர்சனலா கால் பண்ணி இந்த வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்ததுனால இப்போ ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. என்னன்னா, பாசிபிளா வந்து காங்கிரஸ் சப்போர்ட் தாவிகா தலைவருக்கு இருக்கும், வரலாம் அப்படின்னு நம்பப்படுகிறது. பட் டிஎம்கே சோர்சஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்லை இல்லை, ராகுல் காந்தி அவர்கள் சீஃப் மினிஸ்டர் எம்கே ஸ்டாலினுக்கு வந்து கண்டிப்பாக பேக்கிங் தருவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த மெஜாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும்னா டிவிகேக்கு இருக்கிற அடுத்த ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சில மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, இன்க்ளூடிங் போத் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேல இருக்கிற சில வின் பண்ண எம்எல்ஏஸ் வச்சு இவங்க வந்து இந்த 118 ஆசனங்களை வந்து கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா மெஜாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். இதை பற்றிய மேலதிக விவரங்கள் கிடைக்கப்பெறும் பொழுது உங்களுக்கு சிறச்சிற எடுத்து வரதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். 3:11 நிமிடம், இது ஈஸ்ட் எஃப்எம்-இன் திசையெங்கும் கிழக்கு.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
2: Subra Mortgage Financial Solutions, Residential, Commercial, Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit, Nei, Petrukolvadil, Siramangalai Sandhikkindreergala. No problem. Pradhana Vangigalil, 20 Naatkalil Kadanai Petrutharam Olungugal, Bad Credit, Consult Proposal, Bankruptcy, Ullavargalum, Petrukolla Mudiyum. Ungal Loan Processing Nei, Udanukkudan Email Oodaga Update Seyyappadum. Subra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406-416-908-5656.
3: பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க், வர்ணா கணபதி பிள்ளை. வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்கவும் விற்கவும் தற்போதுள்ள வீட்டு சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்கள் தீர்மானங்களை சரியாக தெரிவு செய்ய ஆலோசனைகள் வழங்குவதுடன் உங்களுக்கு தேவையான மோகேஜை பிரதான வங்கி ஒன்றிடமிருந்து பெற்றுத் தருவதிலும் மற்றும் வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்க அல்லது விற்க அனைத்து தேவைகளுக்கும் உங்களுக்கு உதவுகிறார் பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க், வர்ணா கணபதி பிள்ளை. 416-844-7390.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் ஓடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
5: ஐயா மானே டேடி வந்தா.

0: நடக்கிறது வழக்கம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனலி ரெக்கக்னைஸ் பண்ணப்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. அண்ட் இந்த மே த ஃபோர்த் மூமெண்ட் வந்து ஆரம்பத்தில் ஒரு வேறு ஒரு இன்சிடென்ட்டுக்காக ஆரம்பித்தது. இதுக்கப்புறம் இந்த ஸ்டார் வார்ஸ் அப்படின்னு சொல்லியும் இந்த மே த ஃபோர்ஸ் பி வித் யூன்றது அந்த திரைப்படத்தில் டேக் லைன். ஸோ அது சரி, நீ ஃபோர்த்து ஃபோர்ஸு எல்லாம் கிட்டத்தட்ட வர்றது மாதிரி இப்போ இந்த மே த ஃபோர்த் மே த ஃபோர்த்தை வந்து மே த ஃபோர்த் பி வித் யூ அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த தகவலோடு கனடா பைலட் ப்ரோக்ராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
1: நீங்கள் உங்கள் உறவினர்களையோ குடும்ப அங்கத்தவர்களையோ நண்பர்களையோ கனடாவுக்கு பிசிட்ட விசா ஊடாக வரவழைக்க முயன்றீர்கள், ஆனால் அதற்குரிய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. குறிப்பாக குடும்பமாக வரவழைப்பதற்கு நீங்கள் முயற்சித்திருக்கலாம், அல்லது இந்த ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகளை காண்பதற்கான நோக்கத்தில் விண்ணப்பங்களை செய்திருக்கலாம், அல்லது வேறு அவசர தேவைகளுக்காக இந்த விசிட்ட விசா விண்ணப்பங்களை நீங்கள் செய்து நிராகரிக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு உதவுவதற்கு காத்திருக்கிறது கனடா பைலட் ப்ரோக்ராம். மிகச்சிறந்த வல்லுநர்களின் துணையோடு விசிட்ட விசா விண்ணப்பங்களை கையாள்வது மட்டுமல்லாமல் நிராகரிக்கப்பட்ட விசிட்ட விசா விண்ணப்பங்களையும் திறம்பட கையாண்டு வருகின்றது கனடா பைலட் ப்ரோக்ராம். 1370 டோன்மெஸ் ரோடு என்ற முகவரியில் அமைந்திருக்கின்ற அலுவலகத்திலிருந்து நாங்கள் நேரடியாக விடயங்கள் எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். புதிய சட்ட மாற்றங்களோடு சேர்த்து நீங்கள் விசிட்ட விசாவுக்கு தொடர்ச்சியாக அப்ளை பண்ணிக் கொள்ள முடியும். உங்களுடைய உறவினர்களையோ குடும்ப அங்கத்தவர்களோட நண்பர்களையோ நீங்கள் தொடர்ந்து கனடாவுக்கு விசிட்ட விசா ஊடாக வரவழைத்துக் கொள்ள முடியும். ஆனால் புதிய சட்ட மாற்றங்கள் மற்றும் மட்டுப்படுத்தல்கள் விண்ணப்பங்களை சரியாக செய்து கொள்ள வேண்டிய தேவையினை அதிகரித்திருக்கின்றன. மிகச்சிறந்த வல்லுநர்களின் துணையோடு நீங்கள் விசிட்ட விசா விண்ணப்பங்களை உயர்வான சக்சஸ் ரேட்டோடு நிராகரிப்புகள் இல்லாமல் செய்து கொள்வதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராமினை நாட முடியும். மீள மீள நீங்கள் தவறாக அப்ளை பண்ணி அது நிராகரிக்கப்பட்டால் ஒரு கட்டத்தில் விசிட்ட விசாவுக்கு மீளவும் விண்ணப்பிக்க முடியாத நிலை ஏற்படும். இதனை தவிர்த்துக் கொள்வதற்கு சரியான முறையில் விண்ணப்பங்களை செய்து கொள்வது அவசியமானது. இதற்கு மிகச்சிறந்த வல்லுநர்களின் துணையோடு கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவுகின்றது. நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 437-999-4450. அது மட்டுமல்லாமல் நீங்கள் பல்வேறு தேவைகளுக்காக இவ்வாறு இந்த விசிட்ட விசா விண்ணப்பங்களை செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய குடும்பத்தினரையோ அல்லது உறவினர்களையோ இவ்வாறு கனடாவுக்கு வரவழைப்பதற்கு அல்லது நிகழ்வுகளுக்காக வரவழைப்பதாக இருக்கலாம், அல்லது அவசர விடயங்களுக்காக ஒரு எமர்ஜென்சி ரீசனுக்காக ஏதாவது வரவழைப்பதாக இருக்கலாம். அவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் அவை நிராகரிக்கப்பட்டால் அது உங்களுக்கு கடும் இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடும். அதனை தவிர்த்துக் கொள்வது முக்கியமானது. அவர் நிராகரிக்கப்பட்டிருந்தால் கூட நீங்கள் மீளவும் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு கனடா பைலட் ப்ரோக்ராமில் ஏற்படுத்தி தரப்படுகின்றது. வெறுமனே தவறுகளை திருத்திக் கொண்டு மாத்திரம் விண்ணப்பிப்பது உயர்வான சக்சஸ் ரேட்டை தராது, தகுந்த பலனை தராது. விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதற்கான பின்னணி காரணங்களை சரியாக அறிந்து கொண்டு அதிகாரிகளை திருப்திப்படுத்தக்கூடிய வகையிலான விண்ணப்பங்களை செய்து கொள்வதே முக்கியமானதாக இருக்கின்றது. எனவே இவ்வாறு நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களை நீங்கள் மீளவும் ஒரு அப்ளை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பினை கனடா பைலட் ப்ரோக்ராம் எப்படி தருவதோடு தேவைகள் இருப்பின் பெடரல் கோர்ட்டில் அப்பீல் செய்து கொள்ளக்கூடிய விடயங்களையும் அது செய்திருக்கின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 437-999-4450. 437-999-4450.

0: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம்
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிட்ட விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 100க்கும் மேலான தொகுதிகளை தமதாக்கி சாதனை வெற்றியை படைத்துள்ளது. தான் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் விஜய் பாரிய வெற்றியினை பெற்றுள்ளார். பொதுச் செயலாளர் ஆனந்த், தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன், துணை பொதுச் செயலாளர்கள் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், அருண்ராஜ், ராஜ்மோகன் ஆகிய தாவேகாவின் அனைத்து நிர்வாகிகளும் வெற்றி பெற்றுள்ளனர். திமுக 2 இடத்துக்கு பின்தங்கியதுடன் அதன் தலைவர் மு க ஸ்டாலின் தான் சொந்த தொகுதியில் தாவேகா வேட்பாளரிடம் தோல்வியடைந்துள்ளார். டொராண்டோவின் பில்லி பிஷப் விமான நிலையத்தை கையகப்படுத்தி விரிவாக்கம் செய்யும் ஒன்டாரியோ அரசின் முயற்சிகளுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பியர் பொல்விவியே ஆதரவு அளித்துள்ளார். பில்லி பிஷப் விமான நிலையத்தை விரிவுபடுத்துவது சௌகரியமானதும் பொருளாதாரத்துக்கு சிறந்ததும் போட்டித்தன்மையை அதிகரிக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். போட்டித்தன்மை இல்லாதமையே பியர்சன் சர்வதேச விமான நிலையம் இவ்வளவு மோசமான நிலையில் இருக்க காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார். இலங்கை மக்கள் மத்தியில் பிக்குகள் மீதான நன்மதிப்பை சீர்குலைத்து பௌத்த சாசனத்தை அளிக்கும் சூழ்ச்சிகளை தேசிய மக்கள் சக்தி அரசு முன்னெடுப்பதாக சிங்கள ராவை அமைப்பின் தலைவர் தயாரத்ன தேரர் மீண்டும் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். அண்மையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பெருந்தொகை போதைப் பொருட்களுடன் 22 பிக்குகள் பிடிப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவருக்கும் அரசுக்கும் இடையில் தொடர்புகள் உள்ளதாகவும் தயாரத்ன தேரர் தெரிவித்துள்ளார்.
1: East FM Tamil, செய்திகள்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
1: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
1: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
1: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்
1: 416-461-6401.
2: Ajax Nissan and Infiniti 2025 Nissan Kicks Play S $19,998 மட்டுமே.
1: மாதந்தம் வெறும் $298 களுக்கு 96 மாதங்களுக்கு $1,000 டவுன் பேமெண்ட் உடன் ஃபைனான்ஸ் செய்ய மொஹமட் லெபி 437-477-7960.
2: 2026 ரீடிசைன் Nissan Leaf எலக்ட்ரிக் கார்களையும் 2025 Infiniti QX50 களையும் 0% ஃபைனான்ஸில் வழங்குவதோடு 2026 ரோக் கிக்ஸ் சென்ட்ராக்கான ரேட்ஸும் குறைக்கப்பட்டுள்ளன.
1: 2 ஆண்டுகளுக்கு ஆயில் சேஞ்ச் இலவசமாக பெறுங்கள்.
2: தமிழில் பேச முகமட் லேபி 437-477-7960.
1: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
3: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
1: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
3: Mortgage Solutions, Kiruba Thanabala Singham, 416-298-2777, mortgagesolutions.ca.
0: Prisha Law, Professional Corporation.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
0: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்திறனியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
0: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
4: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதாமாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
1: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
6: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
7: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
6: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 3:43 நிமிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இஸ்டெஃபமின் திசையெங்கும் கிழக்கு. இந்த நேரத்தில் தமிழ்நாடு தேர்தல் வந்து இப்பொழுது 234 தொகுதிகளிலையும் இப்பொழுது என்னென்ன முடிவு அப்படின்றத வந்திருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் 108 ஆசனங்களை தமிழக வெற்றிக்கழகம் பெற்றிருக்கின்றது. அதே மாதிரி திமுக 73 ஆசனங்களையும் அதிமுக 53 ஆசனங்களையும் நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு ஆசனத்தையும் பெறாத பட்சத்தில் இந்த நேரம் இந்த மூன்று கட்சிகளுமே மெஜாரிட்டி ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் இப்போ தாவைக்கா என்ன முயற்சி ஏற்படும் என்ன முயற்சியில் ஈடுபடும் அப்படின்னா, அவங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த திமுக அல்லது அதிமுக கட்சிகளில் வின் பண்ண எம்எல்ஏஸை வைத்து இந்த 118 ஆசனங்களையும் பெற முடியும். ஏன்னா இன்னும் 10 ஆசனங்கள் தேவை. அதே மாதிரி இந்த இண்டிபெண்டாக போட்டியிட்டவர்கள் அதில் வெற்றி பெற்றவர்களின் வாக்கை வைத்தும் அந்த எம்எல்ஏ வைத்தும் நீங்கள் இந்த தாவேக்கா கட்சியானது ஆட்சி அமைக்க முடியும். அண்ட் இந்த நேரத்தில் இப்போ கிடைக்கப்பட்ட செய்தியின் அடிப்படையில் தமிழக வெற்றிக்கழகத்தின் ஆதரவாளர்கள் தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைவர் விஜயின் வீட்டில் வந்து இப்பொழுது நிறைய பேர் அவங்களோட ஆதரவை தெரிவிக்கும் வகையில் இப்பொழுது கூடியிருப்பதாகவும், அவங்களை கட்டுப்படுத்துறதுக்காக அதிகமான போலீஸார் வந்து இப்பொழுது நீலாங்கரையில் இப்பொழுது அவங்க டியூட்டியில் இருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்குது. இந்த தேர்தல் பற்றிய நிறைய தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அதையும் உங்களுக்காக கொண்டு வரதுக்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். இந்த நேரத்தில் கனடா பேலட் ப்ரோக்ராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
1: நீங்கள் விசிட்ட விசா விண்ணப்பங்களை செய்திருக்கிறீர்கள், அது நிராகரிக்கப்பட்டிருந்தது என்றால் கவலைப்பட தேவையில்லை, அதனை ஒரு ஃபெயிலியராக கருத தேவையில்லை. உங்களுக்கான இன்னும் ஒரு வாய்ப்பினை கனடா பைலட் ப்ரோக்ராம் எப்படி தருகின்றது. குறிப்பாக நீங்கள் இந்த விசிட்ட விசா விண்ணப்பத்தில் கொடுத்த தகவல்களும் ஆவணங்களும் அந்த நேரத்தில் அந்த விண்ணப்பத்தினை பரிசீலித்த அதிகாரியினை திருப்திப்படுத்தவில்லை என்பதே இந்த நிராகரிப்புக்கு காரணமாக இருக்கலாம். எனவே இந்த திருப்திப்படுத்தாமைக்கான சரியான பின்னணி காரணங்களை அறிந்து கொண்டு முறையாக மீளவும் விண்ணப்பிப்பதன் ஊடாக உயர்வான பலனினை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக உங்களுடைய உறவினர்களையோ நண்பர்களையோ குடும்பாங்கத்தோடையோ நீங்கள் கனடாவுக்கு வரவழைக்க விரும்புகிறீர்கள், அல்லது ஒரு நிகழ்வுகளுக்காக அவர்களை வரவழைக்க எண்ணியிருந்தீர்கள், அல்லது ஒரு அவசர தேவைகளுக்காக வரவழைக்க எண்ணியிருந்தீர்கள், அல்லது இந்த ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகளை காணுவதற்கான டிராவல் விசா ஒழுங்குகளுக்கு முயற்சித்திருந்தீர்கள், அவ்வாறான நிலையில் அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் அது உங்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடும். இவ்வாறு நிராகரிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராமினை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 4379994450 4379994450. இந்த நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களை நேரடியாக விசா அப்ளிகேஷன் சப்போர்ட்டிங் சென்டரிடமிருந்து பெற்று அதனை ஒரு அட்வான்ஸ் அனாலிசிஸுக்கு உட்படுத்தி இந்த விண்ணப்பத்தினுடைய தவறுகள் என்னென்ன விடயங்களில் திருத்தங்கள் தேவைப்படுகின்றன, என்னென்ன காரணங்கள் இந்த நிராகரிப்புக்காக அமைந்திருக்கிறது என்பதை தெளிவாக அறிந்து கொண்டு மீளவும் விண்ணப்பிக்க கனடா பைலட் ப்ரோக்ராம் உதவுகின்றது. அது மட்டுமில்லாமல் தகுந்த காரணங்கள் இருப்பின் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களை பெடரல் கோர்ட்டுக்கு எடுத்துச் சென்று அப்பீல் செய்கின்ற விடயங்களையும் கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்காக செய்திருக்கின்றது. இப்போது தாயகத்தில் இருக்கின்ற சட்டத்தினரோடு இணைந்து பணிபுரிவதையும் கனடா பைலட் ப்ரோக்ராம் ஆட்சியோடு தெரிவித்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் புதிய விசிட்ட விசா விண்ணப்பங்களை உயர்வான சக்சஸ் ரேட்டோடு நிராகரிப்புகள் இல்லாமல் செய்து கொள்வதற்கும் நீங்கள் வல்லுநர்களின் துணையினை பெற்றுக் கொள்ள கனடா பைலட் ப்ரோக்ராமினை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450. இப்பொழுது பிரான்சுக்கு விசிட்ட விசா ஊடாக செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இலவாக கிடைத்திருக்கின்றது. இலங்கையிலோ இந்தியாவிலோ இருக்கின்ற உங்கள் உறவினர்களை இவ்வாறு வரவழைத்துக் கொள்ள முடியும் பிரான்சுக்கு. அதற்கான ஒழுங்குகளை செய்தால் பிரான்ஸ், நெதர்லாண்ட்ஸ், அயர்லாந்து, ஸ்வீடன், ஜெர்மனி அடங்கலான ஐரோப்பிய நாடுகள் மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கான வொர்க் பர்மிட் ஒழுங்குகள், அதோடு யூரோப்பியன் பல்கலைக்கழகங்களுக்கான குறைந்த டியூஷன் ஃபீயுடனான ஸ்டூடெண்ட் விசா ஒழுங்குகளை கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்திருக்கிறது. இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 4379994450 4379994450.
2: I wanna sing. Oh, oh. I wanna dance.
3: Yeah, yeah.
2: மச்சி ரெடியா?
3: Uh-huh.
2: மச்சி ரெடியா?
3: Uh-huh.
2: மச்சி ரெடியா?
3: Uh-huh.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7. வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்க இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகல விதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ரோட்டி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம். 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663. 647 ஓ மை ஹோம்.
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி கார்
2: என்னது?
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
4: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
3: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி.
4: 416-900-4599.
5: பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு நிறைவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சுவைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் பவுன் 149, ஊராட்டிறைச்சி பவுன் 999, 400 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் $3,411. அனிவர்சரியை முன்னிட்டு May 15 வரை $150 மேல் கொள்முதல் செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கோரிங்கில் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், 2200 ப்ரோக் ரோட், ப்ரோக்கண்டேல் ப்ரோ. 905-512-4261.
6: நீங்கள் ஒரு ரெஸ்டோரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
7: ரோஜ் ரிவர் சுக கிளப்பின் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பமாகின்றன. 4 வயது முதல் 15 வயது வரையான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான வகுப்புகள். பெயர்களை பதிவு செய்ய இன்றே அழையுங்கள். 6479851132. ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், பிரிந்தன் பார்க், கேன்மோ பார்க் மற்றும் மெடோவில் பப்ளிக் ஸ்கூல் ஆகிய இடங்களிலும், ஏஜெக்ஸில் ஃபிஷ்லாக் பார்க்கிலும் இடம்பெறுகிறது. ப்ரொஃபஷனல் கோச்சஸ், பிரைவேட் லெசன்ஸ் மற்றும் பல வசதிகள். விளையாட்டு வீரர்களுக்கான சீருடைகளும் வழங்கப்படுகின்றன. பெற்றோர் கலந்து கொள்ளும் விளையாட்டுகளும் இடம்பெறுகின்றன. அழையுங்கள். 647-985-1132.

நேரம் 4 மணி. நீங்கள் கேட்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு டிரான்ஸோவின் தற்போதைய வெப்பநிலை 19 டிகிரி செல்சியஸ் நிலை 19 உள்ளது. இன்றிரவு 16 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கப் போவதாக இது கூறப்பட்டுள்ளது. எங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் 102.7. மேலதிக விவரங்கள் அல்லது விளம்பரங்கள் சார்ந்த தகவல்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் 416-8241-2212. மின்னஞ்சல் மூலம் இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. இந்த நேரத்தில் தமிழ்நாடு நிலவரம். இந்த தேர்தல் வந்து எல்லாராலையுமே வந்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தேர்தலாக இருந்தது. எக்ஸிட் போல்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸிட் போல் என்ன அப்படின்னா, தேர்தல் முடிவடைந்த ஒரு 5 நாட்களுக்கு பிறகு இந்த எக்ஸிட் போல் வந்து மக்களிடம் சில கம்பெனிஸ் வந்து ஒரு சர்வே மாதிரி நடத்துவாங்க. அதுல அவங்க யார் யாருக்கெல்லாம் ஓட் பண்ணி இருக்காங்க அப்படின்றத அண்ணளவாக ஒரு டேட்டா மூலம் கலெக்ட் பண்ணி இந்த கட்சிக்கு இந்த அளவிலான வாக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றதுதான் இந்த எக்ஸிட் போல். அந்த எக்ஸிட் போல்ல பெரும்பான்மையான கம்பெனிஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதிமுக வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அட்லீஸ்ட் 100க்கும் மேற்பட்ட ஆசனங்களை பெறும். அதுக்கப்புறம் வந்து அதிமுக 10 அல்லது 20 ஆசனங்களை மட்டுமே வந்து தாவேக்கா பெறும் என்பதுதான் இந்த எக்ஸிட் போல மெஜாரிட்டியான கம்பெனி கணிச்சதாக இருந்தது. இதுல கொஞ்சம் மாறுபட்டதாக ஆக்சிஸ் கம்பெனி, இவங்க வந்து எப்பயுமே இவங்க எக்ஸிட் போல் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் நெக் டு நெக் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப கான்ட்ராஸ்டான ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது தாவேக்கா வந்து அதிகமான வாக்குகள், 100ஐயும் தாண்டிய வாக்குகளை ஆசனங்களை பெறும் அப்படின்றதுதான் அவங்களோட கணிப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக இருக்கு. அண்ட் இதில் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு கூட அவங்க வந்து எந்த ஒரு ஆசனங்களும் கிடைக்காத அளவுக்கு கூட இருக்கலாம் என்றதை அவங்களோட எக்ஸிட் போல் சொல்லியிருந்தது. நிறைய பேர் வந்து எப்படி அதையெல்லாம் ஒரு அதிகமான கம்பெனியோட சர்வே வந்து இப்படி இருக்கும் பொழுது இந்த கம்பெனி மட்டும் எப்படி இப்படி சர்வே பண்ணதுன்னு இது ஒரு பேசும் பொருளாக இருந்தது கூட குறிப்பிடத்தக்கது. இப்போ வைரலான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஆக்சிஸ் கம்பெனியோட தலைவர் இந்த ரிசல்ட்ஸை பார்த்தோன்னா அவர் போட்ட வந்து ஒரு சின்ன ஒரு டான்ஸ் கிளிப் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. அதுவும் தாவேக்கா தலைவர் விஜய் நடிப்பில் வெளியான மாஸ்டர் திரைப்படத்தில் இருந்த பாடலுக்கு தான் அவர் ஆடி இருந்தார். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே இந்த ஆக்சிஸ் நிறுவனத்தின் தலைவர் இதுக்கு முந்தைய எலெக்ஷனில் வந்து, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது குஜராத்தில் நடந்த ஒரு எலெக்ஷனில் அவரோட ப்ரெடிக்ஷன் தப்பாக இருந்தது. அதை நேர்லேயே வந்து ஒரு நேர்காணல் போது அவர் அழுததை ஒப்புக்கொண்டிருந்தார். இப்போ அவர் கணித்த இந்த ஒரு எக்ஸிட் போல் வந்து எல்லாராலையும் உற்று பார்க்கப்பட்டது. இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கணும், பட் கிட்டத்தட்ட அவங்க ப்ரெடிக்ட் பண்ணது தான் இப்போ நடந்திருக்கு. 108 ஆசனங்களை தமிழக வெற்றிக் கழகமும், 73 ஆசனங்களை திமுகவும், அதிமுக 53 ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. மும்முனை போட்டியாக இந்த தேர்தல் முடிவடைந்திருக்கு. இனி அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா, மெஜாரிட்டி கவர்மெண்ட் இது ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ தாவைக்காடு அடுத்த கட்ட பிளான் என்ன, என்ன இதில் இருக்காங்க அப்படின்றதான் இப்போ எல்லாருமே ஒத்து பார்க்குற ஒரு விடயமாக இருக்கு. இந்த தேர்தல் பற்றிய மேலதிக விவரங்களை தெரிந்து கொள்ள எங்களோட இணைந்திருங்கள்.

மாப்பிள்ள அப்படிதான்டா கேக்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

அடுத்தது கருப்பு திரைப்பட பாடல். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்-இன் திசை எங்கும் கிழக்கு. இந்த நேரத்தில் நாங்கள் வந்து இந்த தமிழ்நாடு தேர்தல் பற்றி சொல்லிட்டு இருந்தோம். 234 தொகுதிகளில் 108 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கின்றது. இதில் இன்னொரு விஷயம் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகமானது 33% வாக்குகளை பெற்றிருக்கு. இதில் திமுக மற்றும் அதிமுகவை தனியொரு கட்சியாக எந்த ஒரு அலையன்ஸும் இல்லாமல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் 21-23% வாக்குகளை தான் பெற்றிருக்கு. இதன் மூலம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முதல் முறை களமிறங்கிய ஒரு கட்சிக்கு இந்த மாதிரியான ஒரு அபார வரவேற்பு யாரும் எதிர்பார்க்காத பட்சத்தில் கிடைச்சிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, அதே மாதிரி இப்போ வந்து தாவிக்காவுக்கு இன்னொரு பெரிய ஒரு வெற்றி என்ன அப்படின்னா, இவங்க தமிழ்நாடு எலெக்ஷன் மட்டும் இல்லாமல் நீ அடுத்து லோக்சபா எலெக்ஷனுக்கு கூட இவங்க கண்டெஸ்ட் பண்ணலாம். அதுக்கான ஒரு அதிகாரப்பூர்வ வெற்றி இவங்களுக்கு இந்த வெற்றி கிடைத்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்சி எந்த ஒரு அலையன்ஸும் இல்லாமல் தனித்து போட்டியிட்டு இந்த மாதிரி ஒரு 100க்கும் அதிகமான ஆசனங்களை வென்றது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. 4:11 ஆகவே நிறைய சாதனைகளை இப்பொழுது தமிழக வெற்றி கழகம் படைத்த வண்ணம் இருக்கின்றது. இனி அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு அடுத்த என்ன முயற்சிகளை தாவிக்கா எடுக்க இருக்கின்றது என்பதுதான் இப்பொழுது அனைவரும் உற்று பார்க்கும் ஒரு விடயமாக இருக்கிறது.

0: கேட்டு நாலு விஷயம்
1: FM 102.7 EastFM.ca.
2: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கென வைனனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
3: சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் தமிழ் சமூகத்திற்கான எக்ஸ்க்ளூசிவ் VIP டீல்களை பெற அகமத் தம்சின், 437-860-7002. கையிருப்பில் உள்ள 2025 PHEV களை இந்த மாதம் மாத்திரம் 84 மாத 0% ரேட்டில் வழங்குவதோடு 2026 அவுட்லாண்டர் மைல்ட் ஹைபிரிட் மற்றும் PHEV பர்ச்சேஸ்களுக்கும் $1,000 கேஸ் கார்டு பரிசு. அத்துடன் அனைத்து மிட்சுபிஷி பர்ச்சேஸ்களுக்கும் 75 inches ஸ்மார்ட் டிவி, லேப்டாப், பிரீதி கிரைண்டர், சில்வர்வேர் குக்கிங் செட் ஆகியவற்றில் ஒன்றையும் பெறுங்கள். தமிழில் பேச அழையுங்கள் அகமத் தம்சின், 437-860-7002. என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
4: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
3: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
5: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
6: மார்க்கம் நகரில் கராச்சி டிரைவில் அமைந்திருக்கும் லட்டிகா கோல்ட் ஹவுசின் புதிய அறிமுகம் டிஜி கோல்ட் ஆப் இன்றே டவுன்லோட் செய்து சேமிக்க ஆரம்பியுங்கள். $10 இருந்து ஆரம்பிக்கலாம். தங்கத்தின் 60% மட்டும் செலுத்தி உங்களுக்கான தங்கத்தை உறுதி செய்யுங்கள்.
7: நீங்கள் விரும்பிய நேரத்தில் மிகுதி 40% செலுத்தி தங்கமாகவோ நகையாகவோ வாங்கிக் கொள்ளலாம்.
6: 6 மாதத்தின் பின்னர் நகையாக வாங்க விரும்பினால் கூலி சேதாரம் இல்லாமல் சந்தை விலைக்கே வாங்கிக் கொள்ளலாம். இன்றே டவுன்லோட் செய்து சேமிக்க ஆரம்பியுங்கள்.
7: டிஜி Gold, Daily Gold.
6: 647-996-5922. Latika Gold House in Digi Gold App.
8: ஸ்காப்ரோவில் மாடர்ன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
9: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
8: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
9: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
8: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்காப்ரோ, 416-649-63.
10: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன், 102.7.

0: 4:24 நிமிடம் அழுத்த பாடல் வேறு திரைப்படத்திலிருந்து அழுத்தது. இது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு. இந்த நேரத்தில் கனடா பேலட் ப்ரோக்ராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
1: கனடாவில் சகல விதமான இமிக்ரேஷன் சேவைகளையும் ஒரே குறையும் கீழ் திறம்பட நிறைவேற்றி தருகின்றது கனடா பைலட் ப்ரோக்ராம். ஏற்படுத்தப்படுகின்ற சட்ட மாற்றங்களுக்கு அமைவாக சகல விதமான இமிக்ரேஷன் சேவைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. 1370 டோன்மில்ஸ் ரோடு என்ற முகவரியில் அமைந்திருக்கின்ற அலுவலகத்திலிருந்து நாங்கள் நேரடியாக விடயங்கள் எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நீங்கள் உங்களுடைய குடும்ப அங்கத்தவர்களையோ உறவினர்களோ நண்பர்களையோ கனடாவுக்கு வரவழைக்க விசிட்டர் விசாவுக்கு அப்ளை பண்ணியிருந்தீர்கள், அது நிராகரிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக ஒரு நிகழ்வுகளுக்காகவோ அல்லது அவசர தேவைகளுக்காகவோ நீங்கள் வரவழைக்க முயற்சித்திருக்கலாம், அல்லது ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகளை காண்பது போன்றவற்றுக்கான டிராவல் விசா ஒழுங்குகளாக இருக்கலாம், அவை நிராகரிக்கப்பட்டிருந்தால் அதனை ஒரு தோல்வியாக நீங்கள் கருத தேவையில்லை. அந்த விதத்தில் நீங்கள் வழங்கிய ஆவணங்கள் மற்றும் தரவுகள் அந்த விண்ணப்பத்தினை பரிசீலித்து அதிகாரியினை திருப்திப்படுத்தாதமையும் இந்த நிராகரிப்புக்கு காரணமாக இருக்கலாம். எனவே இந்த நிராகரிப்புக்கான பின்னணி காரணங்களை சரியாக அறிந்து கொண்டு திருப்திகரமான முறையில் மீளவும் விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை கனடா பைலட் ப்ரோக்ராம் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தால் அந்த நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பத்தினுடைய விவரங்களை கனடாவில் இருக்கின்ற விசா அப்ளிகேஷன் சப்போர்டிங் சென்டரிடமிருந்து பெற்று அந்த விண்ணப்ப தகவல்களை நிராகரிப்புக்கான தகவல்களை முறையான ஒரு அனாலிசிஸுக்கு உட்படுத்தி அந்த தகவல்களை பயன்படுத்தி இவ்வாறு திருத்தி கொண்டு விண்ணப்பித்து உயர்வான சக்சஸ் ரேட்டோடு உங்களுக்கு பலனை பெற்று தருகின்றார்கள். வெறுமனை தவறுகளை திருத்தி கொண்டு மாத்திரம் விண்ணப்பிப்பது உயர்வான பலனை தராது. அந்த விண்ணப்பிப்பு விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதுக்கான சரியான பின்னணி காரணங்களை அறிந்து கொள்வது மிக அவசியமானது. திருத்திகரமான முறையில் தரவுகள் மற்றும் ஆவணங்களை வழங்குவது அவசியமானது. இவற்றினை மிகச்சிறந்த வல்லுநர்களின் துணையோடு நிறைவேற்றி தருகின்றது கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450 4379994450. அதுவேளையில் இப்பொழுது பிரான்சுக்கு விசிட்டர் விசா ஊடாக இலகுவாக செல்வதற்கான ஒரு வாய்ப்பும் கிடைத்திருக்கின்றது. எனவே இலங்கையிலிருந்து இவ்வாறு பிரான்சுக்கு உங்களுடைய உறவினர்களையோ குடும்ப அங்கத்தவர்களையோ விசிட்டர் விசா ஊடாக அனுப்பிக் கொள்ள முடியும். இது சார்ந்த ஒழுங்குகளையும் கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் பிரான்ஸ், நெதர்லாண்ட்ஸ், ஜெர்மனி, அயர்லாந்து, ஸ்வீடன் இடங்களான ஐரோப்பிய நாடுகள் மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கான ஒர்க் பெர்மிட் ஒழுங்குகளை செய்திருக்கின்றார்கள். இதோடு யூரோப்பியன் பல்கலைக்கழகங்களுக்கான ஸ்டூடெண்ட் விசா ஒழுங்குகளையும் குறைந்த டியூஷன் ஃபீயோடு அவர்கள் செய்திருக்கிறமையும் இங்கே கூப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. இவை பற்றிய மேலதிக விவரங்களுக்கும் நீங்கள் அழைக்கலாம் கனடா பைலட் ப்ரோக்ராம். 4379994450 4379994450.

0: மண்வலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிட்ட விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 100க்கும் மேலான தொகுதிகளை தமதாக்கி சாதனை வெற்றியை படைத்துள்ளது. தான் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் விஜய் பாரிய வெற்றியினை பெற்றுள்ளார். பொதுச் செயலாளர் என் ஆனந்த், தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன், துணை பொதுச் செயலாளர்கள் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், அருண்ராஜ், ராஜ்மோகன் ஆகியோர், தவேகாவின் அனைத்து நிர்வாகிகளும் வெற்றி பெற்றுள்ளனர். திமுக 2 இடத்துக்கு பின்தங்கியதுடன் அதன் தலைவர் மு க ஸ்டாலின் தனது சொந்த தொகுதியில் தவேகா வேட்பாளரிடம் தோல்வியடைந்துள்ளார். ஹோமஸ் நீரணை முடக்கத்தால் சிக்கியுள்ள கப்பல்களை அந்நீரணையை பாதுகாப்பாக கடக்க இன்று முதல் அமெரிக்கா உதவும் என அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ஈரான் போரினால் பாதிக்கப்பட்டுள்ள நடுநிலையான மற்றும் அப்பாவியான நாடுகள் தமது வர்த்தகங்களை சுதந்திரமாக நடத்த இது வழிவகுக்கும் என அவர் கூறியுள்ளார். எனினும் அமெரிக்காவின் இச்செயற்பாடு போர் நிறுத்த மீறல் என ஈரான் எதிர்த்துள்ளது. இலங்கையை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியமை தொடர்பில் ராஜபக்சேகள் மீதான விசாரணைகளும் இம்மாதம் ஆரம்பிக்கும் என அரசாங்கம் அறிவித்துள்ள நிலையில் மஹிந்த ராஜபக்சேவை பழிவாங்கும் நோக்கில் தேசிய மக்கள் சக்தி அரசு செயற்படுவதாக பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சே சாடியுள்ளார். அச்சுறுத்தி பெறப்பட்ட சாட்சியங்களை இதற்காக அரசாங்கம் பயன்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். தவறு இழைக்காவிட்டால் பழிவாங்கல் என கூறி திசை திருப்பாமல் விசாரணைக்கு முகம் கொடுக்குமாறு ஏற்கனவே அமைச்சரவை பேச்சாளர் கூறியிருந்தார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: நான்கு மணி 36 நிமிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்ஏ திசையெங்கும் கிளக். இந்த நேரத்தில் தமிழ்நாடு எலெக்ஷன் வந்து ரொம்ப பரபரப்பாக நடந்து முடிந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து தாவைக்கா முறியடித்து வந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு தனித்து போட்டியிட்ட ஒரு கட்சி நூறுக்கு மேலப்பட்ட ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் போட்டியிட்ட போது அவர் போட்டியிட்ட காலத்தில் அவருக்கான வெற்றி சதவீதமாக அவர் வெற்றி பெற்ற சதவீதம் 33.5% இருந்தது. இதே முறியெடுத்திருக்கின்றார் விஜய் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா இவர் போட்டியிட்ட இந்த தேர்தலில் இவரின் வெற்றி சதவீதமானது 34% இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 35% வெற்றி இவர் பெற்றிருந்தார். இதுதான் முதல் முறையாக எந்த ஒரு கட்சியின் துணையுமின்றி தனித்துவமாக போட்டியிட்ட ஒரு கட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி என கருதப்படுகிறது. அந்த தகவலோடு கனடா பைலட் புரோகிராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
1: கனடாவில் விசித விசா வழங்குகின்ற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை. புதிய சட்ட மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த சட்ட மாற்றங்களின் அடிப்படையில் சரியான முறையில் விண்ணப்பங்களை செய்து தொடர்ச்சியாக உங்களுடைய உறவினர்களோ நண்பர்களையோ குடும்பங்காத்தவர்களையோ நீங்கள் விசித விசா ஊடாக கனடாவுக்கு வரவழைத்துக் கொள்ள முடியும். இந்த விண்ணப்ப நடைமுறைகளை பார்க்கின்ற பொழுது அவை கிட்டத்தட்ட ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறையும் மாற்றங்களுக்கு உட்படுத்தப்படுகின்றன. இந்த மாற்றங்களுக்கு ஏற்ற வகையில் விசித விசா விண்ணப்பங்களை உயர்வான சக்சஸ் ரேட்டோடும் குறைவான நிராகரிப்போடும் சிறந்த வல்லுநர்களின் துணையோடு செய்து தருகின்றது. கனடா பைலட் புரோகிராம் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள 4379994450 4379994450. குறிப்பாக நீங்கள் உங்களுடைய உறவினர்களையோ நண்பர்களையோ குடும்பாங்கத்தவர்களையோ கனடாவுக்கு பல்வேறு காரணங்களுக்காக வரவழைக்க நிகழ்த்திறவில்லை. அவை அவசரமான காரணங்கள், ஒரு எமர்ஜென்சி ரீசன்ஸாக இருக்கலாம், அல்லது நிகழ்வுகளுக்காக நீங்கள் அவர்களை வரவழைத்துக் கொள்ள விரும்பி இருக்கலாம், அல்லது இந்த பீஃபா உலக கிண்ணப் போட்டிகளை காண்பதற்கான டிராவல் விசா போன்றவற்றை நீங்கள் முயற்சித்திருக்கலாம். அவை நிராகரிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் அவற்றினை ஒரு ஃபெயிலியராக கருத தேவையில்லை. அந்த நேரத்தில் நீங்கள் வழங்கிய ஆவணங்கள் மற்றும் தகவல்கள் அந்த விண்ணப்பத்தினை பரிசீலித்த குடிவரவு அதிகாரிகளை திருப்திப்படுத்தவில்லை என்பதை நிராகரிப்புக்கு காரணமாக இருக்கலாம். எனவே திருப்திகரமான முறையில் தகவல்களை ஆவணங்களை வழங்குகின்ற பொழுது இந்த விண்ணப்பத்தினை மீளவும் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை கனடா பைலட் புரோகிராம் ஏற்படுத்தியிருக்கிறது. உங்கள் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பத்தினை கனடாவில் இருக்கின்ற விசா அப்ளிகேஷன் சப்போர்டிங் சென்டரிடமிருந்து நேரடியாக பெற்று அதனை ஒரு அட்வான்ஸ் அனாலிசிஸுக்கு உட்படுத்தி இந்த விவரங்களை சரிப்படுத்திக் கொண்டு குறிப்பாக திருப்திகரமான முறையில் பின்னணி காரணங்களை சரியாக அறிந்து திருப்திகரமான முறையில் விண்ணப்பித்து உயர்வான சக்சஸ் ரேட்டோடு மீளவும் இந்த விசிட்ட விசா விண்ணப்பங்களை செய்துவரக்கூடிய வாய்ப்பினை கனடா பைலட் புரோகிராம் ஏற்படுத்தியிருக்கிறது. இப்பொழுது தாயகத்தில் இருக்கிற சட்டத்தினர்களோடு இணைந்தும் பணிபுரிவதை மகிழ்ச்சியோடு தெரிவித்திருக்கிறார்கள். வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம் 4379994450 4379994450. அது மட்டுமல்லாமல் இப்பொழுது பிரான்சுக்கு விசிட்ட விசா ஊடாக உங்கள் உறவினர்களை வரவழைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் கிடைத்திருக்கின்றது. இலகுவான வாய்ப்பாக இதை பற்றிய விவரங்களுக்கும் நீங்கள் கனடா பயண புரோகிராமை தொடர்பு கொள்ள முடியும். அது மட்டுமன்றி பிரான்ஸ், அயர்லாந்து, நெதர்லாந்து, ஜெர்மனி, ஸ்வீடன் ஆகிய ஐரோப்பிய நாடுகள் மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கான ஒர்க் பெர்மிட் ஒழுங்குகளையும் இப்பொழுது கனடா பயண புரோகிராம் செய்திருக்கிறது. அது மட்டுமன்றி ஐரோப்பிய பல்கலைக்கழகங்களுக்கான ஸ்டூடெண்ட் விசா ஒழுங்குகளை குறைந்த டியூஷன் ஃபீயோடு கனடா பைலட் புரோகிராம் செய்திருக்கின்றது. இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கும் நீங்கள் கனடா பைலட் புரோகிராமினை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும் 4379994450 4379994450.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998 6478334998.
2: ஸ்காப்ரோ ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வருடாந்த மகா உற்சவம் 2026 மே 8 வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து மே 16 வெள்ளிக்கிழமை வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. மே 8 வெள்ளிக்கிழமை காலை கொடியேற்றம், மே 15 வெள்ளிக்கிழமை காலை புதிய சித்திர தேர்வள்ளோட்டம், மாலை சப்பரம், 16 சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, 17 ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்தம், 18 திங்கள் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன்சிட்டி பிளாசா, 4166131883.
3: மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க் உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி, லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
4: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே, நம்பிக்கையின் அளவு அதிவிட உயர்கிறது. மே 2 முதல் தமிழர் மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம்.
5: போட்ட புது சேலை உடுத்தி
6: ஸ்காபரோவில்
7: அகரம் சில்க்,
6: 10,000 சதுரடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
7: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
6: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
7: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
6: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
7: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
0: Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy. Easy.

ஆயுத திரைப்படத்தில் இருந்து அடுத்தது பாடல் நேரம் 4:48. இந்த 234 தொகுதிகளில் 108 ஆசனங்களை தவேகா பெற்றிருக்கின்றது. இனி நாளை தெரிய வரும் என்ன இந்த நிலவரம், தவேகா யாருடன் கூட்டணியோடு இணைந்து இந்த மெஜாரிட்டி கவர்னர் எடுக்க போறாங்களா இல்லையா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவே இருந்திருக்கின்ற இந்த நிலையில் எது வேணாலும் நடக்கலாம். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா திமுக அதிமுக இரண்டு அணியுமே எதிர்பாராத அளவிற்கு தவேகா அணி தவேகா கட்சி வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றிருக்கின்றது. அது எல்லாருமே அர்ப்பணிக்கிற ஒரு விதமாகவும் இருக்கு. ஆனால் இந்த நேரத்தில் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் திமுகவின் வேட்பாளர் செந்தில் பாலாஜி 59,724 வாக்குகளை பெற்று அந்த தொகுதியை வெற்றி பெற்றிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தவேகா கட்சியின் தலைவர் விஜய் கேட்ட இரண்டு இடங்களிலையுமே வந்து அபார வெற்றியை பெற்றிருந்தார் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. நேரம் 4:49. திசையெங்கும் கிழக்கு நிறைவடையும் நேரமும் வந்தாச்சு. இன்னை நிகழ்ச்சியில் என்ஜாய் பண்ணுவீங்க நம்புறோம். 5 மணியிலிருந்து 7 மணி வரை உங்களுக்காக காஃபி டபுள் டபுள் வரப்போது உங்கள் விருப்ப பாடல்களோடு நின்று இந்த மண்டேயை எங்களோட சேர்ந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம். என்னோட உங்களுக்காக பாடல் தரத்துக்காக ஜஸ்மிதாவும் வரப்போகிறாங்க. ஸோ எங்களோட இணைந்து நீங்கள் பாடல் கேட்கறதுக்காக எங்கள் 4165544400 காஃபி டபுள் டபுளோடு உங்களை சந்திக்க போகிறேன். கால் பண்ணுங்கள், பாடல் கேட்கலாம்.

0: நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 East FM.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. 416-720-1184.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
3: ABS Mr. P. Singaraj, வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார் ABS Mr. P. Singaraj. தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார் ABS Mr. P. Singaraj. பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
4: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனாடு.
5: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
6: ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.
7: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
8: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
7: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building இன் உள்ளே 416-291-3232.
9: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
10: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வாஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷோர்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடைத்தறிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச். 416-474-1016.

0: நேரம் 5 மணி. வணக்கம் ஜஸ்மிதா.
1: வணக்கம் ரஷிதா. எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்க ரொம்ப நல்லா வெற்றி கழகத்தோட சந்தோஷத்தோட அப்படி நாங்களும் வெற்றியை கொண்டாடிட்டு இருக்கோம்.
1: எஸ், அதே மாதிரி தான் நாங்களும் நல்ல பிளாஸ்ட் மோட்ல இருக்கிறோம்.
0: ஆமா, பிளாஸ்ட் பிளாஸ்ட்ன்னு சொல்லிட்டு இந்த மண்டே வந்து இந்த வாரத்துல இந்த மாதிரி ஒரு மண்டே யாரும் எதிர்பார்த்து காத்திருந்திருக்க மாட்டாங்க.
1: கண்டிப்பா, அதாவது வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மண்டேக்கு எக்ஸைட்டடா இருந்தா அது இந்த மண்டே தான்.
0: சோ அப்படிப்பட்ட இந்த மண்டேல நீங்களும் எங்களோட சேர்ந்து உங்க விருப்ப பாடல்களை நீங்க கேட்கலாம்.
1: அதுவும் புதிய ஒரு மாதம், சோ இந்த மே மாதத்தை அப்படியே கொண்டாடும்படியா கேட்கலாம்.
0: அலைங்கள் 416, இந்த 4440 Facebook, Instagram, TikTok இணைந்து கொள்ள East FM தமிழ்,
1: யூடியூப்லும் East FM 102.700 சேனல் ஊடாக எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். ஈஸ்ட் FM தொடர்புகளுக்கு 416-824-1212.
0: மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொள்ள ஈஸ்ட் FM 102.7@gmail.com. அண்ட் எங்களோட நீங்களும் இணைந்து உற்சாகமாக பாடல் கேட்கலாம். இந்த மண்டே எங்களோட சேர்ந்து கொண்டாட அலையுங்கள்.
1: 416-554-4040.

0: சிவகுமார், காந்தன், நந்தன், மெனோ, சிவா, சிவன், ஆயா, ஸ்ரீ, தவம் மற்றும் நீங்கள் நான் எல்லாருமா கேட்போம்.
1: எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். ரொம்ப நன்றி. எங்களை நீங்களும் இணைந்து பல கேட்கலாம். அலைங்க
2: 416-554-4000.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார். 647-982-6476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார். 647-982-6476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: தேர்றன் கிடைக்கதே இல்ல.
4: என்னத்த தேடி நீர் என்ன கிடைக்குது இல்ல?
3: இந்த மரக்கறி வாங்கி சமைச்சாலும் ஒரு மனம், ஒரு குணம், ஒரு சுப எதுவுமே இல்ல.
4: அப்ப நீர் இன்னும் பசுமை மார்க்கெட்டுக்கு போகல போல, அங்கதான் நீர் தேர்ற எல்லாமே கிடைக்கும்.
3: அட்ரஸ் சொல்லும், இப்பவே போயிட்டு வாரன்.
1: பசுமை மார்க்கெட், பசுமை நிறைந்த மரக்கறிகள் பழங்களுடன் எல்லா வகையான மளிகை பொருட்களுக்கும் மிகச்சிறந்த தெரிவாக விளங்குகின்றது. பசுமை மார்க்கெட், 2002 மிடில்ஃபீல்ட் ரோட், யூனிட் 5, மிடில்ஃபீல்ட் அண்ட் சீல்ஸ் அருகில். பசுமை மார்க்கெட்.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
6: எங்க போனாலும், எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.
4: 5:13 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்
7: காஃபி டபோ டபோ. நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை எங்களுடன் கேட்டு மகளெல்லாம் அழையுங்கள். 416-554-4040.
4: அழைப்பில் மானுவல், வணக்கம்.
8: வணக்கம்,
4: எப்படி இருக்கீங்க?
8: நல்ல சுகமா இருக்கு. நீங்கள் இருவரும்?
7: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம் மேனுவல். இன்னைக்கு என்ன பாடல் கேப்ப?
8: இன்னைக்கு மலைத்துளி மலைத்துளி மண்ணில் சங்கமம்
4: கேட்கலாமே. யார் யாருக்கெல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
8: அனைத்து ஸ்டெஃபம் நேயர்களுக்கும், உங்கள் இருவருக்காகவும்.
4: உங்களுக்காகவும் பாடல் வருது. ரொம்ப நன்றி எங்களது கொண்ட வைக்க. எங்களோட தொடர்ந்து நீங்களும் மலைப்பு ஏற்படுத்தி பாடல் கேட்கலாம். 416-5444-0040. பாடலுக்கு முன்பதாக,
7: உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை இரவு 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். ஈஸ்ட் எஃப்எம் கம்யூனிட்டி @gmail.com.

0: 5:20 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் காஃபி டபுள் டபுள். தொடர்ந்து அழைப்பில் எங்களுடன் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன்.
1: வணக்கம். இருவருக்கும் எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம்.
0: சரி, அந்த சுகத்தோடு என்ன பாடல் கேப்ப?
1: இன்றைக்கு தளபதி தளபதி நீ என்றும் தளபதி பாட்டு கேப்போமே.
0: யார் யாருக்கெல்லாம் பாட்டு கேட்க போறீங்க?
2: உங்களுக்காக நீங்கள் உங்கள் குடும்ப அங்கத்தவர்களையோ உறவினர்களோ நண்பர்களையோ கனடாவுக்கு விசிட்டர் விசா ஊடாக வரவழைக்க விரும்பி விண்ணப்பித்தீர்கள், ஆனால் அது நிராகரிக்கப்பட்டது என்று சொன்னால் உங்களுக்கு உதவுவதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் காத்திருக்கின்றது. குறிப்பாக ஒரு நிகழ்வுகளில் முக்கியமாக பங்கெடுப்பதற்காகவோ அல்லது ஏதாவது அவசர தேவைகளுக்காகவோ எமர்ஜென்சி விடயங்களுக்காகவோ அல்லது ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகளை காண வருவதற்கான ஒரு டிராவல் விசா ஒழுங்காகவோ கூட நீங்கள் இந்த விண்ணப்பங்களை செய்திருக்கலாம். இவ்வாறு செய்திருக்கின்ற பட்சத்தில் அவை நிராகரிக்கப்பட்டால் அதனை ஒரு ஃபெயிலியராக கருத தேவையில்லை. அந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்த தகவல்களும் ஆவணங்களும் அந்த விண்ணப்பத்தினை பரிசீலித்த அதிகாரிகளை திருப்திப்படுத்தவில்லை என்பதும் நிராகரிப்புக்கு காரணமாக அமையலாம். எனவே இந்த பின்னணி காரணங்களை சரியாக புரிந்து கொண்டு திருப்திகரமான முறையில் நிராகரிப்பை குறைத்து மீளவும் விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை கனடா பைலட் ப்ரோக்ராம் எப்படி தருகின்றது? குறிப்பாக உங்களுடைய நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பத்தின் தகவல்களை கனடாவில் இருக்கின்ற விசா அப்ளிகேஷன் சப்போர்டிங்ஸிடமிருந்து பெற்று அதனை ஒரு அட்வான்ஸ் அனாலிசிஸுக்கு உட்படுத்தி என்ன காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டது, என்னென்ன விடயங்கள் திருப்தி அளிக்கவில்லை அந்த அதிகாரிகளை என்பதை சரியாக கண்டிருந்து அதுக்கேற்ற வகையில் மீளவும் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை கனடா பைலட் ப்ரோக்ராம் எப்படி தருகிறது? வெறுமனே தவறுகளை திருத்திக் கொண்டு விண்ணப்பிப்பது மாத்திரம் சரியான பலனை தராது. திருப்திகரமான முறையில் விண்ணப்பித்துக் கொள்வது பின்னணி காரணங்களை சரியாக அறிந்து அதுக்கேற்ற முறையில் இந்த விண்ணப்பங்களை செய்து கொள்வது அவசியமானது. இதற்கு நீங்கள் சிறந்த வல்லுநர்களின் துணையோடு விசிட விசா விண்ணப்பங்களை செய்து கொள்வதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராமினை அணுக முடியும். இப்பொழுது தாயகத்தில் இருக்கின்ற சட்டத்தரணிகளோடு இணைந்தும் கனடா பைலட் ப்ரோக்ராம் பணியாற்றி வருகின்ற குறிப்பிடத்தக்கது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450 4379994450. அது மட்டுமல்லாமல் பிரான்சுக்கு விசிட்டர் விசா ஊடாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்பொழுது இலகுவாக கிடைக்கின்றது. குறிப்பாக இலங்கையிலிருந்து இவ்வாறு பிரான்சுக்கு இலகுவாக விசிட்டர் விசா ஊடாக செல்ல முடியும். அது சார்ந்த ஒழுங்குகளையும் கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பிரான்ஸ், அயர்லாந்து, ஜெர்மனி, நெதர்லாந்து, ஸ்வீடன் போன்ற ஐரோப்பிய நாடுகள் மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கான வொர்க் பெர்மிட் ஒழுங்குகளையும் கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்திருக்கிறது. இப்பொழுது யூரோப்பியன் யூனிவர்சிட்டிஸுக்கான ஸ்டூடெண்ட் விசா ஒழுங்குகளை குறைந்த டியூஷன் ஃபீயோடு கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்திருக்கின்றது. இது கூட இலங்கையில் இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு சிறந்த வரப்பிரசாதமாக அமைந்திருக்கின்றது. இது பற்றிய மேலதிக விவரங்கள் அறிந்து கொள்ளவும் நீங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராமினை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 4379994450 4379994450.

0: இசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
2: Supra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei, பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-9085656.
0: East FM தமிழ் செய்திகள்.
3: தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிட்ட விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 100க்கு மேலான தொகுதிகளை தமதாக்கி சாதனை வெற்றியை படித்துள்ளது. தான் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் விஜய் பாரிய வெற்றியினை பெற்றுள்ளார். பொதுச்செயலாளர் என் ஆனந்த், தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன், துணை பொதுச்செயலாளர்கள் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், அருண்ராஜ், ராஜ்மோகன் ஆகிய தாவேகாவின் அனைத்து நிர்வாகிகளும் வெற்றி பெற்றுள்ளனர். திமுக 2 இடத்துக்கு பின்தங்கியதுடன் அதன் தலைவர் மு க ஸ்டாலின் தனது சொந்த தொகுதியில் தாவேகா வேட்பாளரிடம் தோல்வியடைந்துள்ளார்.
4: டொராண்டோவின் பிலி பிஷப் விமான நிலையத்தை கைப்படுத்தி விரிவாக்கம் செய்யும் ஆன்டாரியோ அரசின் முயற்சிகளுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பிய பொல்வியே ஆதரவளித்துள்ளார். பிலி பிஷப் விமான நிலையத்தை விரிவுபடுத்துவது சௌகரியமானதும் பொருளாதாரத்துக்கு சிறந்ததும் போட்டித்தன்மையை அதிகரிக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். போட்டித்தன்மை இல்லாதமையே பியர்சன் சர்வதேச விமான நிலையம் இவ்வளவு மோசமான நிலையில் இருக்க காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார்.
3: இலங்கை மக்கள் மத்தியில் பிக்குகள் மீதான நன்மதிப்பை சீர்குலைத்து பௌத்த சாசனத்தை அளிக்கும் சூழ்ச்சிகளை தேசிய மக்கள் சக்தி அரசு முன்னெடுப்பதாக சிங்கள ராவாய அமைப்பின் தலைவர் தயாரத்ன தேரர் மீண்டும் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். அண்மையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பெருந்தொகை போதைப் பொருட்களுடன் 22 பிக்குகள் பிடிபட்ட நிலையில் அவர்களில் ஒருவருக்கும் அரசுக்கும் இடையில் தொடர்புகள் உள்ளதாகவும் தயாரத்ன தேரர் தெரிவித்துள்ளார்.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: நேரம் 5:32. ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டாபோ டாபோ.
4: எங்களோட உற்சாகமாக பாடல்கள் கேட்க 4-5-4-4-0 அழைப்பில் எங்களோட வணக்கம் கரண்.
5: வணக்கம்.
3: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம் கரண், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: கேக்கல சத்தமா குமுதா ஹாப்பி. யார் இந்த குமுதா?
5: குமுதா
4: குமுதா ஹாப்பி. சரி, எங்களுக்கு கோட் வேர்ட் புரிஞ்சது, கோட் வேர்ட் புரிஞ்சது. இன்னைக்கு என்ன பாடல் கேப்போம்?
5: நான்
4: 6-5-5-4-0

0: வானலையில் வானலையில் தமிழ் வாசம் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித் தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ்.
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
2: இந்த கோடியை ஒரு மறக்க முடியாத இசை திருவிழாவாக மாற்ற தயாராகுங்கள். ஸ்வர சங்கமம் 2026. பிரபல பின்னணி பாடகி கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்யபிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ் இவர்களோடு இணைந்து கனடிய கலைஞர்களின் திறமையும் சங்கமிக்கும் ஒரு பிரமாண்ட மாலை பொழுது. ஸ்வர சங்கமம் 2026 June 6 மாலை 6:01 பிக்கரிங் காசினோ ரிசோர்ட்டில் காண தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை டிக்கெட் மாஸ்டர் .ca மூலம் பெற்றுக் கொள்ளலாம். VIP டிக்கெட்டுகள் பற்றி அறிந்து கொள்ள 6 4 7 3 3 6 5 5 2 9. Exclusive media partner East FM 102.7 and even by Sparkline Entertainment Inc.
3: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
4: 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52.
5: இது ஈஸ்ட் எஃப்எம் காஃபி டபோ டபோ. அலைப்பிள்ளைங்களோடு ஒரு ராஜா வணக்கம்.
6: இங்க மாலை வணக்கம் ரசிதா அண்ட் ஜாஸ்மிதா. ஒரு புட்டியூர் ராஜா
7: வணக்கம். ஒரு புட்டியூர் ராஜா, எப்படி இருக்கிறீங்க?
6: நல்ல காலநிலை, நல்ல நிகழ்வுகள், நல்ல நிகழ்ச்சியல், புதிய அரசியல், அது நன்றி. வேலையோட நான் நல்லா, நீங்கள் நலன்மோ?
5: நாங்களும் நல்லா இருக்கோம். என்ன பாடல் கேட்கலாம்?
6: எனக்கு பிடிச்ச பாட்டு, மிகவும் அருமையான பாடல், என்னுடைய வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டதும், என்னை போல ஆக்களும் சேர்ந்து ரசிக்கும்படி ஒரு பாடல் உண்டு. அது ஒரு காலம், அழகிய காலம் என்றது.
5: அதே நேரம் அதே இடம் திரைப்படத்தில் இருந்த பாடல் இது.

0: நன்றி, வணக்கம் சிவா. 5:46 நிமிடம் பாடலுக்கு முன்பதாக கனடா பாடல் புரோகிராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
1: கனடாவில் விசிட்டர் விசா வழங்குகிற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை. புதிய சட்ட மாற்றங்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கிறன. இந்த சட்ட மாற்றங்களுக்கு ஏற்ற வகையில் நிராகரிப்புகள் இல்லாமல் விசிட்டர் விசா விண்ணப்பங்களை சிறந்த வல்லுநர்களின் துணையோடு செய்து கொள்வதற்கு கனடா பைலட் புரோகிராம் உங்களுக்கு உதவுகின்றது. 1370 டோன்மில் ஸ்டோடன் முகவரி அலுவலகம் அமைந்திருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் விசிட்டர் விசாவுக்கு அப்ளை பண்ணுவது என்பது வெறுமனே போம்களை நிரப்பிக் கொள்வது மாத்திரமல்ல, சரியான தகவல்களை பொருத்தமான முறையில் வழங்குவது அவசியமானது. இதேவழியில் தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது அவசியமானது. இவற்றினையும் சரிவர செய்கின்ற பொழுதுதான் இந்த விண்ணப்பம் பரிசீலிக்கின்ற அதிகாரிகளுக்கு திருப்திகரமாக அமைந்து ஒரு வெற்றிகரமான பயனினை தரக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் மீள மீள நீங்கள் தவறாக விசிட்டர் விசாவுக்கு அப்ளை பண்ணி அது நிராகரிக்கப்பட்டால் ஒரு கட்டத்தில் திருப்பவும் அப்ளை பண்ண முடியாத நிலை ஏற்படும். இதனை தவிர்த்துக் கொள்வதற்கும் சரியான முறையில் விண்ணப்பங்களை செய்து கொள்வது அவசியமானதாக இருக்கின்றது. எனவே மிகச்சிறந்த வல்லுநர்களின் துணையோடு விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொள்வதற்கு நீங்கள் கனடா பைலட் புரோகிராமினை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 4379994450. தற்போது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற புதிய சட்ட மாற்றங்களுக்கு அமைவாக சகலவிதமான இமிகிரேஷன் சேவைகளையும் கனடா பைலட் புரோகிராம் வழங்குகின்றது. அதேவேளையில் பில் C12 அடங்கலான இமிகிரேஷன் மாற்றங்கள் உங்களுக்கு பாதகங்களை ஏற்படாத வகையில் எவ்வாறு சேவைகளை நிறைவேற்றிக் கொள்வது அல்லது அவற்றை எவ்வாறு சாதகமாக பயன்படுத்திய விண்ணப்பங்களை செய்துள்ளது என்பது பற்றிய விவரங்களையும் நீங்கள் கனடா பைலட் புரோகிராமினை அழைத்து தெரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே விசிட்டர் விசாவுக்கு அப்ளை பண்ணி அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் கூட நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. குறிப்பாக உங்களுடைய உறவினர்களையோ நண்பர்களையோ குடும்ப அங்கத்தவர்களையோ நீங்கள் பல்வேறுபட்ட காரணங்களுக்காக இவ்வாறு கனடாவுக்கு ஒரு விசிட்டர் விசாவுடாக வரவழைக்க விரும்பியிருப்பீர்கள். அது குடும்பம் சார்ந்த விடயங்களாக இருக்கலாம், அல்லது நிகழ்வுகளாக இருக்கலாம், அல்லது ஒரு அவசர தேவைகளாக கூட இருக்கலாம், அல்லது ஃபீஃபா உலக போட்டிகளை காண வருவதற்கான டிராவல் விசாக்களை கூட நீங்கள் முயற்சி செய்திருக்கலாம். இவ்வாறு செய்து அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் கவலைப்பட தேவையில்லை, அதனை ஒரு தோல்வியாகிறது தேவையில்லை. நீங்கள் அந்த நேரத்தில் வழங்கிய தகவல்கள் ஆவணங்கள் அதனை பரிசீலித்த அதிகாரிகளை திருப்திப்படுத்தவில்லை என்பதும் இந்த நிராகரிப்புக்கான காரணமாக இருக்கலாம். எனவே திருப்திகரமான முறையில் விண்ணப்பங்களை செய்து கொள்வது முக்கியமானது. எனவே சரியான பின்னணி காரணங்கள், இந்த நிராகரிப்புக்கான சரியான பின்னணி காரணங்களை அறிந்து கொண்டு திருப்திகரமான முறையில் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு மீளவும் விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒழுங்குகளை கனடா பைலட் புரோகிராம் செய்திருக்கின்றது. நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 4379994450.
0: நேரம் 5:49. ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் நீங்களும் இணைந்து கொண்டு நல்ல உற்சாகமான பாடல்களை கேட்டு மகிழலாம். அழையுங்கள். 416-554-4000.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே போணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
2: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல. அதோட பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum, Middlefieldicum, Idale. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
5: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
5: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
5: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
6: 416-293-7287
5: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
6: 416-461-6401.
7: சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் தமிழ் சமூகத்திற்கான எக்ஸ்க்ளூசிவ் விஐபி டீல்களை பெற அகமத் தம்சின், 437-860-7002. கையிருப்பில் உள்ள 2025 PHEV களை இந்த மாதம் மாத்திரம் 84 மாத 0% ரேட்டில் வழங்குவதோடு 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் மற்றும் PHEV பர்ச்சேஸ்களுக்கும் $1000 கேஸ் கார்டு பரிசு. அத்துடன் அனைத்து மிட்சுபிஷி பர்ச்சேஸ்களுக்கும் 75 இன்ச் ஸ்மார்ட் டிவி, லேப்டாப், பிரீதி கிரைண்டர், சில்வர்வேர் குக்கிங் செட் ஆகியவற்றில் ஒன்றையும் பெறுங்கள். தமிழில் பேச அழையுங்கள் அகமத் தம்சின், 437-860-7002.

0: நேரம் 5:58. நாங்களும் கிட்டத்தட்ட காஃபி டபுள் டபுளின் அடுத்த மணித்தியாலத்துகள் நுழைந்து விட்டோம்.
1: எங்களுடன் நீங்களும் உற்சாகமாக இணைந்து பால்கி கலைக்கலாம்.
0: 416-554-4000.
1: டிரான்சோவின் தற்போதைய வெப்பநிலை 19°C நிலை 19 உள்ளது. இன்று இரவு 16°C ஆக இருக்கப் போவதாக இது கூறப்பட்டுள்ளது. எங்களோடு நீங்களும் பாடல் கேட்க அழைக்கலாம். 416-554-4000.
0: தொடர்ந்த நிகழ்ச்சியில் எங்களுடன் தேவகுமார். வணக்கம் தேவகுமார்.
1: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு
2: என்ன
0: பாடல் கேட்பா? நன்றி, வணக்கம் தேவகுமார்.
1: சரி, நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் அந்த அடுத்த மணித்தேவத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து உடனடியாக கால் பண்ணி உங்கள் விருப்ப பாடல்களை கேளுங்க. ஏன்னா கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது அலையுங்கள்
0: 416-554-4040.

0: ஆறு மணி நான்கு நிமிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் காஃபி டபுள் டபுள்.
0: எங்களோட அழைப்பில் இந்திரன், வணக்கம்.
2: எல்லாருக்காகவும்
0: பாடல் வருது. இதே போல நீங்களும் எங்களோட இணைந்து பாடலுக்கு கேளுங்கள்.
1: 416-554-4040-40.

0: காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
1: வீடொன்றி வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகல விதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி, 6476694663, 647 ஓ மை ஹோம்.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்
3: என்னது?
2: இப்பவே வலிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
4: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி,
5: 416-900-4599.
6: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாட்டர் ஹீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
7: பாட்டுக்கரு பண்பலை, East FM 102.7.
8: நேரம் 6:13, ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நீங்களும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபுள் டபுள்.
9: அழைப்பில் சௌதிலிங்கம், வணக்கம்.
10: வணக்கம். 20க்கும் காவியா, 20க்கும் நன்றி. இந்த நான் கேட்கிற பாட்டு நாளைய தீர்ப்பு படத்துல பாலசுப்ரமணியம் யானை படித்த சித்திரா படித்த பாடல்
9: கண்டிப்பா உங்களுக்காக வருது. நாங்க எல்லாரும் சேர்ந்து பாடல் கேட்போம். ஓகேயா?
10: கேட்போம். இந்த பாட்டு
9: ஆமா, விஜய் நடிச்ச முதல் திரைப்படம், ஹீரோவாக நடிச்ச முதல் திரைப்படம். ஆனா அவர் திரையுலகுக்கு அறிமுகப்படுத்திய திரைப்படம் வெற்றி. சோ பாத்தீங்களா, வெற்றி டிவிக்கே, வெற்றி
8: நாளைய தீர்ப்புமே
9: இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆகவே வந்து நீங்களும் இந்த மாதிரி நாங்க அப்பப்ப இப்படித்தான் டீகோட் பண்ணுவோம். அந்த டீகோடை நீங்களும் தெரிந்து கொள்ளணும்னா அலையுங்கள் 416-5544-4000.

0: நேரம் 6:18 ஈஸ்ட் எஃப்எம்ல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபுள் டபுள்.
1: எங்களுடைய உற்சாகமாக இணைந்து நீங்களும் பால்க்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கால் எங்கள்
0: 416-554-4000.
1: பபி வணக்கம்.
2: வணக்கம் ரஜிதா, ரக்மிதா, இவரக்கம்
1: எப்படி இருக்கீங்க பபி?
2: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம் பபி. இன்னைக்கு என்ன பாடல் கேப்ப?
2: எனக்கு விஜய் இந்த வேட்டக்காரன் படத்துல இருந்து புலியுறுமுது அந்த பாட்டு.
1: கண்டிப்பா வருது. யார் யாருக்கெல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
2: எல்லாரும், நீங்கள், நாங்கள், இந்த வானொலி கட்டணம் எல்லாரும் கேட்போம்.
1: எல்லாருக்கும் பாடல் வருதா? நான் பாடல் வரதுக்கு முன்னாடி அப்படியே நாங்க இருக்க கனடா பாடல் ப்ரோக்ராம் தரும் தகவல்களை உங்களுக்காக தரப்போறோம்.
3: நீங்கள் உங்களுடைய உறவினர்களையோ குடும்ப அங்கத்தவர்களையோ நண்பர்களையோ கனடாவுக்கு விசிட விசா ஊடாக வரவழைக்க விண்ணப்பித்திருந்தீர்கள். ஆனால் அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தது என்று சொன்னால் உங்களுக்கு உதவுவதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் தயாராக இருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் பல்வேறு தேவைகளுக்காக இவ்வாறு பல்வேறு நோக்கங்களை கொண்டு இந்த விசிட்ட விசா விண்ணப்பங்களை செய்திருக்கலாம். உங்களுடைய உறவினர்களை குடும்ப அங்கத்தவர்களை ஒரு நிகழ்வுக்காக வரவேற்பதாக இருக்கலாம், அல்லது ஒரு அவசர எமர்ஜென்சி தேவைகளுக்காக வரவழைப்பதாக இருக்கலாம். இவ்வாறு பல்வேறுபட்ட நோக்கங்களை நீங்கள் கொண்டிருக்கலாம். அல்லது நீங்கள் இந்த ஃபீஃபா உலகக்கிண்ட போட்டிகள் டொரண்டோவில் உடம்பெற இருக்கின்ற சூழலில் அவற்றினை பார்வையிடுவதற்கான டிராவல் விசாவுக்கு கூட முயற்சித்திருக்கலாம். இவை நிராகரிக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கான இன்னும் ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றது கனடா பைலட் ப்ரோக்ராம். குறிப்பாக இந்த நிராகரிப்புக்கான காரணம் என்று வருகின்ற பொழுது நீங்கள் அந்த நேரத்தில் வழங்கிய தகவல்களும் ஆவணங்களும் இந்த விண்ணப்பங்களை பரிசீலித்த அதிகாரிகளை திருப்திப்படுத்தவில்லை என்பது கூட இருக்கலாம். எனவே சரியான பின்னணி காரணங்களை அறிந்து கொண்டு தகுந்த முறையில் மீளவும் விண்ணப்பிப்பதன் ஊடாக உயர்வான சக்சஸ் ரேட்டோடு இந்த விண்ணப்பங்களை செய்து கொள்ள முடியும். கனடாவில் இருக்கின்ற விசா அப்ளிகேஷன் சப்போர்டிங் சென்டரிடமிருந்து நேரடியாக இந்த நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பத்தின் தகவல்களை பெற்று அதனை ஒரு அட்வான்ஸ் அனாலிசிஸுக்கு உட்படுத்தி இந்த தவறுகளை கண்டறிந்து பின்னணி காரணங்களை புரிந்து கொண்டு மீளவும் சிறந்த உயர்வான சக்சஸ் ரேட்டோடு விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை கனடா பைலட் ப்ரோக்ராம் எப்படி தருகின்றது? நீங்களும் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 4379994450, 4379994450. அது மட்டுமல்லாமல் நீங்கள் ஏற்கனவே இவ்வாறு விண்ணப்பித்து விசிட்ட விசாவுக்கு விண்ணப்பித்து அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் அதனை பெடரல் கோர்ட்டுக்கு எடுத்து சென்று அப்பீல் செய்கின்ற நடவடிக்கைகளை கூட மிகச்சிறந்த தகுதி வாய்ந்த இமிகிரேஷன் லிட்டிகேஷன் லாயர் சூடாக கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்திருக்கின்றது. அனைத்து விதமான சட்ட மாற்றங்களுக்கு ஏற்ற வகையில் இமிகிரேஷன் சேவைகளை நீண்ட காலமாக மிகச்சிறந்த வல்லுநர்களின் துணையோடு நிறைவேற்றி தருகிறது கனடா பைலட் ப்ரோக்ராம். 1370 டோல்மில்ஸ் ரோடு என முகவரியில் அலுவலகம் அமைந்திருக்கின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள 4379994450, 4379994450. இப்பொழுது இலங்கையிலிருந்து பிரான்சுக்கு உங்களுடைய உறவினர்களை விசிட்ட விசா ஊடாக வரவழைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இலகுவானதாக கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பிரான்சுக்கான விசிட்ட விசா ஒழுங்குகளையும் கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனி, நெதர்லாண்ட்ஸ், பிரான்ஸ், அயர்லாந்து, ஸ்வீடன் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கான வொர்க் பெர்மிட் ஒழுங்குகளாக இருக்கலாம். அதுவெளியில் ஐரோப்பிய பல்கலைக்கழகங்களுக்கான ஸ்டூடெண்ட் விசா ஒழுங்குகளையும் குறைவான டியூஷன் ஃபீயோடு கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்திருக்கின்றது. இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள 4379994450, 4379994450.

0: 6:26, இது ஸ்டெஃபமின்
1: காஃபி டபு டபு.
0: அழைப்பில் விஜய்.
2: வணக்கம்.
1: வணக்கம் விஜய், எப்படி இருக்கிறீங்க?
2: சும்மா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க ரெண்டு பேரும்?
1: நாங்களும் நல்ல சும்மா இருக்கிறோம். இன்னைக்கு என்ன பாடல் கேப்ப?
2: பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தால்.
1: ஓகே, ஏ ரஹ்மான் இசையில் பாடல் கேட்டிருக்கிறீங்க, கேட்டு மகிழ்வா.
0: எங்களுடைய நீங்களும் இணைந்து பால் கேட்கலாம், கொஞ்ச நேரம் தான் இருக்கு, சோ கால் பண்ணுங்க
1: 416-554-4040.

0: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோன் பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிட்ட விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 100க்கும் மேலான தொகுதிகளை தமதாக்கி சாதனை வெற்றியை படைத்துள்ளது. தான் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் விஜய் பாரிய வெற்றியினை பெற்றுள்ளார். பொதுச் செயலாளர் என் ஆனந்த், தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன், துணை பொதுச் செயலாளர்கள் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், அருண்ராஜ், ராஜ்மோகன் ஆகிய தாவேக்காவின் அனைத்து நிர்வாகிகளும் வெற்றி பெற்றுள்ளனர். திமுக 2ம் இடத்துக்கு பின்தங்கியதுடன் அதன் தலைவர் மு க ஸ்டாலின் தனது சொந்த தொகுதியில் தாவேக்க வேட்பாளரிடம் தோல்வியடைந்துள்ளார்.
3: ஹோமோஸ் நீரிணை முடக்கத்தால் சிக்கியுள்ள கப்பல்களை அந்நீரிணையை பாதுகாப்பாக கடக்க இன்று முதல் அமெரிக்கா உதவும் என அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ஈரான் போரினால் பாதிக்கப்பட்டுள்ள நடுநிலையான மற்றும் அப்பாவியான நாடுகள் தமது வர்த்தகங்களை சுதந்திரமாக நடத்த இது வழிவகுக்கும் என அவர் கூறியுள்ளார். எனினும் அமெரிக்காவின் இச்செயற்பாடு போர் நிறுத்த மீறல் என ஈரான் எதிர்த்துள்ளது.
2: இலங்கையை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியமை தொடர்பில் ராஜபக்சேகள் மீதான விசாரணைகளும் இம்மாதம் ஆரம்பிக்கும் என அரசாங்கம் அறிவித்துள்ள நிலையில் மஹிந்த ராஜபக்சேவை பழிவாங்கும் நோக்கில் தேசிய மக்கள் சக்தி அரசு செயற்படுவதாக பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சே சாடியுள்ளார். அச்சுறுத்தி பெறப்பட்ட சாட்சியங்களை இதற்காக அரசாங்கம் பயன்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். தவறு இழைக்காவிட்டால் பழிவாங்கல் என கூறி திசை திருப்பாமல் விசாரணைக்கு முகம் கொடுக்குமாறு ஏற்கனவே அமைச்சரவை பேச்சாளர் கூறியிருந்தார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: நேரம் 6:32 ஈஸ்ட் எஃப்எம் இல் தொடர்ந்து ஒலிக்கிறது காஃபி டபோ டபோ.
2: அழைப்பில் காசிநாதன் வணக்கம்.
4: வணக்கம்.
2: இன்னைக்கு என்ன பாடல் கேட்போம் காசிநாதன்? கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வருது.
3: நீங்களும் இதே போன்று உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகள அழையுங்கள். 416-554-4040.

0: 6:38 ஒழித்தது சந்தித்த வேலை திரைப்பட பாடல். இது ஈஸ்ட் எஃப்எம்
1: காஃபி டப்போ டப்போ அழைப்பிலங்களுடன் சந்தியா. வணக்கம் சந்தியா.
2: வணக்கம்.
1: எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம்.
0: இன்னைக்கு என்ன பாடல் கேப்போம்?
2: பூமகள் ஊர்வலத்தில இருந்து மலரை ஒரு வார்த்தை பேச அந்த பாட்டு.
0: யார் யாருக்கெல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
2: எல்லாருக்காகவும்.
0: எல்லாருக்காகவும் உங்களுக்காக பாடல் வருதா? நான் பாடலுக்கு முன்பதாக கனடா பாலர் ப்ரோக்ராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
3: சகலவிதமான இமிகிரேஷன் சேவைகளையும் முறை கூறியின் கீழ் சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் நீண்டகால அனுபவத்தோடும் நிறைவேற்றி வருகின்றது கனடா பைலட் ப்ரோக்ராம். 1370 டோல்மிஸ் ரோடு என்னும் முகவரியில் அமைந்திருக்கிற அலுவலகத்திலிருந்து நேரடியாக நாங்கள் விடயங்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். அனைத்து விதமான இமிகிரேஷன் துறையில் ஏற்படுத்தப்படுகின்ற சட்ட மாற்றங்களுக்கும் தகுந்தபடி இமிகிரேஷன் சார்ந்த சகல விதமான சேவைகளையும் நீங்கள் திறம்பட நிறைவேற்றிக் கொள்ள முடியும். குறிப்பாக இந்த பில் C-12 அடங்கலான இமிகிரேஷன் மாற்றங்கள் உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாத வகையில் அல்லது அவற்றை சாதகமாக பயன்படுத்தி கூட நீங்கள் விசிட்டர் விசா அல்லது ஏனைய விண்ணப்பம் சார்ந்த விடயங்களை செய்து கொள்வதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவுகின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள 4379994450. கனடாவில் விசிட்டர் விசா வழங்குகின்ற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை. புதிய சட்ட மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த சட்ட மாற்றங்களை பொறுத்தவரையில் நீங்கள் விண்ணப்பங்களை மிகச்சரியாக செய்து கொள்ள வேண்டிய அவசியத்தினை அதிகரித்திருக்கின்றன. எனவே சரியான முறையில் விண்ணப்பங்களை செய்கின்ற பொழுது நீங்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய உறவினர்களுடைய நண்பர்களையோ குடும்பங்கத்தவர்களையோ கனடாவுக்கு விசிட்டர் விசா ஊடாக வரவழைத்துக் கொள்ள முடியும். இந்த விண்ணப்பங்களை மிகச்சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் உயர்வான சக்சஸ் ரேட்டோடும் குறைவான நிராகரிப்போடும் செய்து கொள்வதற்கு நீங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராமினை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 4379994450. அது மட்டுமல்லாமல் நீங்கள் ஏற்கனவே விசிட்டர் விசாவுக்கு விண்ணப்பித்து அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் கூட உங்களுக்கு உதவுவதற்கு கனடா பயணப் ப்ரோக்ராம் தயாராக இருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் ஒரு பல்வேறுபட்ட காரணங்களுக்காக தேவைகளின் அடிப்படையில் உங்களுடைய உறவினர்களுடைய குடும்பங்களுடைய இவ்வாறு கனடாவுக்கு வரவழைக்க முயற்சித்திருக்கலாம். ஒரு நிகழ்வாக இருக்கலாம் அல்லது ஒரு அவசர தேவையாக இருக்கலாம். இவ்வாறு நீங்கள் முயற்சித்து அதில் தோல்வியடைந்து அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதால் தோல்வியடைந்த மனப்பாங்கில் இருக்கலாம் அல்லது இந்த ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகளை காண வருவதற்கான டிராவல் விசாவுக்கு கூட நீங்கள் முயற்சித்திருக்கலாம். அது நிராகரிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த கவலையை விட்டுவிட்டு மீளவும் நிராகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை மீளவும் நிராகரிப்பு இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பினை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் கனடா பயல ப்ரோக்ராமை நாட முடியும். நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பத்தினை பெற்று குறிப்பாக கனடாவில் இருக்கின்ற விசா அப்ளிகேஷன் சப்போர்ட் இன்ஸ்டிடமிருந்து பெற்று அதனை ஒரு அட்வான்ஸ் அனாலிசிஸுக்கு உட்படுத்தி இந்த நிராகரிப்புக்கான பின்னணி காரணங்களை சரியாக அறிந்து கொண்டு அதற்கேற்ற வகையில் மீளவும் விண்ணப்பித்து உங்களுக்கு தகுந்த பலனை பெற்று தருகின்றது கனடா பைலட் ப்ரோக்ராம். நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் கனடா பைலட் ப்ரோக்ராமை தொடர்பு கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது பிரான்சுக்கு விசிட் விசாவுடன் செல்வதற்கான ஒரு இலகுவான வாய்ப்பு கிடைக்க பெற்றிருக்கின்றது. இது பற்றிய விவரங்கள் அறிந்து கொள்வதற்கும் நீங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராமை தொடர்பு கொள்ள முடியும். வாட்ஸ்அப் மூலம் அழைக்கலாம் 4379994450. 4379994450.

0: ஆறு மணி 46 நிமிடம். அப்படின்னா என்ன கதை?
1: அப்படி என்ன, நாங்களும் எங்கள் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரமும் வந்துவிட்டது.
0: ஆகவே எனக்கு எங்களோட இருந்து கொண்ட நேர்கள் அனைவருக்கும் ஒரு நன்றியை குறிக்கொண்டு, இன்னைக்கு உங்களுக்கு லைன் கிடைக்கலனா டோன்ட் வரி,
1: பி ஹாப்பி.
0: நாளைக்கு உங்களுக்காக காஃபி டபுள் டபுள் வரும். நாளைக்கு உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணி கேட்கலாம்.
1: எஸ்,
0: ஸோ அது அப்படி ஒரு நல்ல ஒரு நோட்டில் இந்த நிகழ்ச்சி எல்லாரும் என்ஜாய் பண்ணிப்பீங்க நம்புறோம்.
1: ஸோ
0: ஆகவே வந்து இதே மாதிரி நாங்கள் அடுத்த மண்டே தொப்புகடின்னு வருவோம், நீங்களும் பாட்டி கேட்கலாம்னு சொல்லிட்டு உங்களும் இருந்து விடைபெறும்னா
1: ஜஸ்மிதா சிவரூபன்,
0: ருஷிதா, தொடர்ந்தும் நிகழ்ச்சிகளோட கலையகத்தில்
1: அபர்ணா மற்றும் சஞ்சீவன்.
0: நன்றி, வணக்கம் நேர்களே.
1: நன்றி, வணக்கம் நேர்களே.
0: இந்த நேரத்தில் இந்த பாட்டு, இந்த தருணத்தில் ஒரு சிச்சுவேஷன் பாட்டு.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: Ajax Nissan and Infinity L 2025 Nissan Kicks Play S $19,998 மட்டுமே.
3: மாதந்தம் வெறும் $298 களுக்கு 96 மாதங்களுக்கு ஃபைனான்ஸ் செய்ய மொஹமட் லெபி 437-477-7960. 2 ஆண்டுகளுக்கான ஆயில் சேஞ்ச் இலவசமாக பெறுங்கள்.
2: 2025 Nissan Kicks Play S
3: மாதந்தம் வெறும் $298 களுக்கு 96 மாதங்களுக்கு $1,000 டவுன் பேமெண்ட் உடன் ஃபைனான்ஸ் செய்ய மொஹமட் லெபி 437-477-7960.
4: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் Shepherd Sandipal, Good Life Flooring, 416-293-0550, 416-293-0550, goodlifeflooring.ca.
1: பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் தனது முதலாவது ஆண்டு இரவை கொண்டாட வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. அனைத்து விதமான பலசரக்கு பொருட்கள், மரக்கறிகள், பழங்கள், மீன் இறைச்சுவைகள் அதிரடி மலிவு விலைகளில். அதிவிசேட விலை குறைப்பில் ஊர்கோழி ஈச் 399 மாத்திரமே, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் பவுன் 149, ஊராட்டிறைச்சி பவுன் 999, 400 கிராம் மேகி கோகனட் மில்க் பவுடர் $311. ஆனிவர்சரியை முன்னிட்டு May 15 வரை $150 மேல் கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களில் 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு $100 கிப்ட் கார்டு பரிசு. பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், 2200 ப்ரோக் ரோட், ப்ரோக்கன்டேல் ப்ரோ, 905-512-4261.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
6: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே, நம்பிக்கையின் அளவு அதிவிட உயர்கிறது. May 2 முதல் தமிழர் மத்தியில் தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம்.
7: ஜெய் நடராஜா, 24 வருடங்களுக்கு மேல் அனுபவம் வாய்ந்த ஃபைனான்சியல் அட்வைசர். உங்களுக்கு பின்னர் உங்கள் பணம் மற்றும் சொத்துக்களை உங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு டாக்ஸ் ஃப்ரீயாக கொடுக்க முடியுமா? இலவச ஆலோசனைக்கு ஜெய் நடராஜா, 416-558-2551. உங்களால் இப்பொழுது காப்புறுதி பெற முடியவில்லையா? முன்னர் வாங்கிய காப்புறுதிக்கு அதிகமாக பணம் செலுத்துகின்றீர்களா? இலவச ஆலோசனைக்கு அழையுங்கள். ஜெய் நடராஜா, கிரேட் லைஃப் ஃபைனான்சியல், 416-558-2551.
1: உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
8: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
1: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
8: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்டாக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651, 416-457-0651. Conditions apply.
9: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காபரோ ஷீரடி பாபா ஆலயத்துக்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில் கோலாகல ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு 5 வெஜி சமோசா $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் ரொட்டி $1, 3 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினால் $25, 3 கொத்ரொட்டி வாங்கினால் $25, சுவையகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழையிறையில் பொதி சோறு $20. சைவம் அசைவம் 2 வகை உணவுகளும் கிடைக்கும். சுவையகம், 2721 மார்க்கம் ரோட், யூனிட் 47, ஸ்காபரோ.
10: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
5: கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
10: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
11: போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
12: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
11: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 102.7 East FM.
1: அறிவி மாதிரி கொட்டுமே.
2: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அத என்னதான் நடக்குது, சரி அதை எப்படித்தான்

0: இருக்கவே இருக்கு. கேட்டு பாருங்க, 7 மணிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ESFM ல ரெண்டு பேர் வருவாங்க.
1: மாப்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டுமில்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ESFM ல நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
2: நம்ம எல்லாம் கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
3: நன்றி ரோஷிதா, நன்றி ஜஸ்மிதா. 22 டிகிரி செல்சியஸ், 21 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்தும் 9 மணி வரை இரவு காற்றலையில் நம்ம ஒரு நிகழ்ச்சி உணர்ந்திருக்கலாம். இன்று இரவு காற்றலையில் உங்களோடு நாங்கள்
4: அபர்ணா ஏஜே,
3: செல்வேந்திரன், சஞ்சீவன். வணக்கம் நேர்களே. வணக்கம் அபர்ணா.
4: வணக்கம் நேர்களே. வணக்கம் சஞ்சீவன், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: அதே போல நல்ல சுகமா இருக்கிறோம்.
3: என்றும் திங்கக்கிழமை வளமையான பல விஷயங்களோடு நம்ம ஒரு நிகழ்ச்சி சந்திக்கின்றது. காலையிலிருந்து மாலை வரையிலும் பல செய்திகளை கேட்டு கொஞ்சம் சோர்வடைந்து, அதே நேரம் சந்தோஷம் அடைந்து, அதே நேரம் வந்து இன்னும் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி காத்திருக்கின்றவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக நடந்த விஷயங்களை சொல்வதற்கான ஒரு 2 மணித்தியால காற்றிலே தான் நம்ம ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது. செய்திகள், புதினங்கள், பாடல்கள், அது மட்டுமில்லாமல் உங்களுக்காக தங்கத்தமிழ் வார்த்தை, இதனோடு நல்லத நாலு விஷயம், அது மட்டுமில்லாமல் 8 மணிக்கு போட்டு நிகழ்ச்சி இப்படி என்று சொல்லி திங்கள் தொடக்கம் வெள்ளி வரை இந்த 2 மணித்தியால காற்றிலையில் நாங்கள் உங்களை சந்தித்துக் கொள்கின்றோம்.
4: இப்ப எல்லாருமே சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு விஷயம், இந்த தமிழ்நாடு தேர்தல் முடிவுகள் பற்றி தான் எல்லாருமே சொல்றாங்க. சரித்திர வெற்றி படைத்திருக்கிற எங்களுடைய விஜய் அண்ணாவுக்கு ஒரு விசிலோண்ட போட முடியுமா
3: சஞ்சீவன்?
4: இல்ல, என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது ஒரு திருப்பதிக்கு போனா திருப்பம் வரும் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. அவர் போனாரோ யார் போனாங்களோ, ஆனா ஏதோ ஒரு திருப்பம் வந்திருக்கு பாத்தீங்களா. சரி, அடுத்த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படி என்று சொல்லி எங்களுடைய அண்ணா விஜய் வந்து வந்திருக்கிறார். மிக்க சந்தோஷமாக இருக்கிறது. மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படி என்று சொல்லலாம், ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல. ஆனா திடீரென்று ஒரு அதிர்ஷ்டம், இந்த கடக ராசிக்காரர்கள் எல்லாம் அப்படியே வந்து ஆஜராகுங்க. ஏன்னா எல்லாருமே வந்து இப்ப ஜோதிடர்கள் எல்லாம் நிறைய பேர் முதல்லயே சொல்லியிருந்தாங்க,
3: சில வழியில சுமையா அப்படி இல்லாவிட்டால் சுகமா என்பது போக போதான் பாதையை பார்க்க தெரிய ஆரம்பிக்கும் என்று சொல்லுவாங்க. நிமிடம் அதே நேரம் 22 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. இரவு பொழுது 12 டிகிரி செல்சியஸ், நாளை காலை 14 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்க போறது. நாளை மதியம் அதே நேரம் 14 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்க போன்றது. இப்போது 2 வாகன விபத்துகள் பதிவாகி இருக்கின்றன. இடையில் டிவிபியினுடைய சவுத் பவுண்டில் அப்படி என்று சொல்லியும் போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள்.
4: டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாலத்தில் இருபொருளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நீங்கள் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் எங்களோடு ESFM தமிழ் என்கின்ற பக்கத்தினூடாக பின்தொடரலாம். யூடியூபில் ESFM 102.7 ESFM தொடர்புகளுக்கு 416-824-1212 அல்லது ESFM மின்னஞ்சல் மூலமாகவும் நீங்கள் எங்களுக்கு இமெயில்களை அனுப்ப முடியும். ESFM102.7@gmail.com.
3: 7:05 நம்ம ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பமாகின்றது. பாடலை தொடர்ந்து இன்றைய நாளினுடைய தங்கத்தமிழ் வார்த்தையினை அறிந்து கொள்ளலாம்.

0: 7:09 அணிந்திருக்கின்றோம். இது இரவு காற்றலையின் நம்முறை நிகழ்ச்சியோடு. இன்றைய நாளுக்கும் பொருத்தமான ஒரு சொல் தான் இன்றைய நாளில் தங்கத்தமிழ் வார்த்தையாக கொண்டு வந்திருக்கின்றோம். ஏன் இந்த தங்கத்தமிழ் வார்த்தை அப்படின்னு சொல்லிச்சுனா, தமிழில் எக்கச்சக்கமான லட்சக்கணக்கான வார்த்தைகள் இருக்கின்றது. ஆனால் எங்களுக்கு தெரிந்த ஒரு நாலு வார்த்தையை வச்சு தான் நாங்களும் பேசுகிறோம், நீங்களும் பேசுகிறோம், கேட்குறவங்க எல்லாருக்கும் அதே வார்த்தை. என்னென்றால், யார் எதை கடத்தி கொண்டு செல்கின்றார்களோ அதைத்தான் மற்றவர்களும் கடத்தி கொண்டு செல்வார்கள்.
1: புழக்கத்தில் இருக்கின்ற சொற்களை தான் நாங்கள் அடிக்கடி பாவித்துக் கொண்டே இருப்போம். இந்த மாதிரியான சொற்களை நாங்கள் பாவிப்பது அல்லது சில பேருக்கு அது தெரியாமலே இருக்கலாம், இது என்ன சொல் அப்படி என்று கூட தெரியாமல் இருக்கலாம்.
0: தெரிஞ்சாலும் நாங்கள் கடந்து போறதுல எப்பவுமே வந்து
1: கெட்டிக்காரர். அதேதான் சரி. இன்றைய நாள் நாங்கள் தங்கத்தமிழ் வார்த்தையில் கொண்டு வந்திருக்கின்ற அந்த சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாதர். நாதர் அப்படி என்றால் என்ன பொருள்படும் என்றால், தலைவர்கள், சீஃப்ஸ், ஆதரை முதல்வனின் கிளந்த நாதர், பெண்ணொருவரும் நன்திசை காப்போரும் அப்படி என்று சொல்லப்படுகின்றது.
0: செயல் இலக்கியங்களில் வந்து இந்த சொற்பதம் வந்து அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. தலைவர்களை வந்து நாதர் அப்படி என்று சொல்லி ஆரம்ப காலங்களில் அழைக்கப்பட்டிருக்கின்றது. எனவேதான் இன்றைய நாளில் தலைவர் என்பதற்கு பதிலாக நீங்கள் நாதர் என்று சொன்னாலும் அவரை சொல்வார்கள். இந்த இலக்கியங்களிலும் அல்லது அதே போன்று மேடை நாடகங்களிலும் வந்து ஆரம்ப காலத்தில் சமூலிகளில் நடக்கின்ற பொழுது கூட நாதர் அப்படி என்று தான் அழைப்பார்கள். அதுவும் நீங்கள் குறிப்பாக இந்த சமயம் சார்ந்த புராண கதைகள் வருகின்ற பொழுது கூட நாதர் அப்படி என்று சொல்லி அழைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
1: அப்ப படிச்சதெல்லாம் ஞாபகம் வருது பாத்தீங்களா.
0: நாதருடைய நாளினுடைய தங்கத்தமிழ் வார்த்தையாக இருக்கிறது நேரமே.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
1: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும்

0: லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
1: பிரிஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
2: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
2: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
2: 2225 மார்க்கம் ரோட், Sweet 307, 6474780144.
3: Ganga Textiles and Fashion வழங்கும் க்ளோசிங் சேல். Sarees $400, Shalwars $500, Saree Blouse $5, Short Top from $5, Nighties from $10, Men's Shirts from $10, காப்புக்கள், தோடுகள், செயின்ஸ் from $5. இன்னும் ஆண்கள், பெண்கள், சிறுவர், சிறுமியருக்கான ஏராளம் ஆடைத்தறிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். 2950 Birch Mound Road, Unit 5A, Birch Mound and Finch, 416-474-1016.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
5: திசையெங்கும் கேட்கும் இசை, East FM, East FM.ca.

0: நாங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராம் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ள போகின்றோம்.
1: கனடாவில் விசிட்டர் விசா வழங்குகின்ற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை. புதிய சட்ட மாற்றங்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கிறன. தொடர்ச்சியாக உங்களுடைய உறவினர்களையோ குடும்பங்கத்தவர்களையோ நீங்கள் விசிட்டர் விசா ஊடாக கனடாவுக்கு வரவழைத்துக் கொள்ள முடியும். இந்த புதிய சட்ட மாற்றங்களை பொறுத்தவரையில் விண்ணப்பங்களை மிகச்சரியாக செய்து கொள்ள வேண்டிய அவசியத்தினை அவை அதிகரித்திருக்கின்றன. எனவே தொடர்ந்து சரியான முறையில் விண்ணப்பங்களை செய்கின்ற பொழுது நீங்கள் இந்த விசிட்டர் விசா பொறுத்தவரையில் ஒரு உயர்வான பலனினை பெற்றுக் கொள்ள முடியும். அதற்கு உதவுவதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் தயாராக இருக்கின்றது. நீண்டகால அனுபவத்தோடும் மிகச்சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் நீங்கள் சகலவிதமான இமிகிரேஷன் சேவைகளையும் முறைக்குரிய எங்கள் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். இந்த விசிட்டர் விசாக்கள் விண்ணப்பிப்பது என்று வருகின்ற பொழுது வெறுமனே போம்களை நிரப்புவது மாத்திரமல்ல, சரியான தகவல்களை பொருத்தமான முறையில் வழங்குவது மற்றும் தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது அவசியமானது. எனவே இவற்றினை சரிவர செய்கின்றது புதிய சட்ட மாற்றங்களுக்கு அமைவாக கனடா பைலட் ப்ரோக்ராம். குறைய நிராகரிப்பு இல்லாமல் விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்வதற்கு நீங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராமினை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 4379994450 4379994450. அவளை நீங்கள் ஏற்கனவே விசிட விசாவுக்கு அப்ளை பண்ணி அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் கூட கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு உதவுவதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் காத்திருக்கின்றது. குறிப்பாக பல்வேறுபட்ட தேவைகளுக்காக நீங்கள் உங்கள் உறவினர்களுக்கோ குடும்ப அங்கத்தவர்களுக்கோ இவ்வாறு விசிட்ட விசாவுக்கு விண்ணப்பித்திருக்கலாம். ஒரு குடும்ப நிகழ்வாக இருக்கலாம், அல்லது வேறு நிகழ்வுகளாக இருக்கலாம், அல்லது ஒரு அவசர தேவை எமர்ஜென்சி ரீசன்ஸாக இருக்கலாம். இவ்வாறு நீங்கள் விண்ணப்பித்து அவர்கள் வர முடியாத சூழல் இருக்கும் இவ்வாறு நிராகரிக்கப்பட்டிருந்தால், அல்லது பிஃபாவில் கிண்ண போட்டிகள் சொல்றவர்களிடம் இருக்கிற நிலையில் ஒரு டிராவல் விசாவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி இருக்கலாம். இவ்வாறான விடயங்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் அதன் தோல்வியாக தேவையில்லை. அந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்த ஆவணங்களும் தரவுகளும் அந்த விண்ணப்பத்தினை பரிசீலித்த அதிகாரிகளை திருப்திப்படுத்தவில்லை என்பதும் இந்த நிராகரிப்பு காரணமாக இருக்கலாம். எனவே இவ்வாறான சூழலில் தகுந்த சரியான பின்னணி காரணங்களை அறிந்து கொண்டு, இந்த நிராகரிப்புக்கான பின்னணி காரணங்களை அறிந்து கொண்டு மீளவும் சரியான முறையில் விண்ணப்பிப்பது உயர்வான சக்சஸ் ரேட்டோடு உங்களுக்கு பயன்பெற்று தரும். அதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவுகின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள 4379994450 4379994450. இப்பொழுது 5 ஐரோப்பிய நாடுகள் ஜெர்மனி, நெதர்லாண்ட்ஸ், பிரான்ஸ், அயர்லாந்து, ஸ்வீடன் மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கான வொர்க் பர்மிட் ஒழுங்குகளையும் செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஐரோப்பிய பல்கலைக்கழகங்களுக்கான ஸ்டூடெண்ட் விசா ஒழுங்குகளையும் கனடா பைலட் ப்ரோக்ராம் குறைவான டியூஷன் ஃபீயுடன் கூடிய ஆப்ஷன்களோடு செய்திருக்கின்றது. இது பற்றிய விவரங்களுக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450 4379994450.
2: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: மேலும் 7:25 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம். நம்ம ஒரு ஈவினிங் நல்லதாய் நாலு விஷயம் பகுதிக்குள் நாங்களும் வந்திருக்கின்றோம். இன்றைய நாள் நல்லதாய் நாலு விஷயத்துல வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நாங்க சொல்ல போறோம். இந்த பயம் தெனாலி படத்துல வந்து கமல்ஹாசன் சொல்றது போல, எதை பார்த்தாலும் அவருக்கு பயம்.
4: கமல்ஹாசனுக்கே பயம் வந்திருக்கு. ஒரு விஷயம் அது
0: இன்றைய நிலவரம் அப்படி இருக்கு.
4: இந்த பயம் ஏன் பயத்தை பற்றி பேசுகின்றோம் என்று சொல்லி சொன்னால், ஒரு விஷயம் செய்கின்ற பொழுதோ அப்படி இல்லாவிட்டால் ஒரு விடயம் உங்களுக்கு நடக்கின்ற பொழுதோ அதை உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுவதற்கான பக்குவ நிலை இல்லை, அதனால் பயப்படுகின்றீர்கள் என்று சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு வாகனம் செலுத்துவதாக இருக்கலாம், ஒரு இடத்துல தனியே போவதாக இருக்கலாம், ஒரு டாஸ்கை செய்வதாக இருக்கலாம், அப்படியெல்லாம் செய்கின்ற பொழுது பயம் உங்களுக்கு ஏற்படுகின்ற பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க என்று சொல்லி சொன்னால், அந்த பயத்துக்கு பதிலாக உங்களிடம் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்ன என்று சொல்லி சொன்னாலும், இந்த இதே ஆள் அதாவது அந்த நபர் நீங்கள் ஒரு தைரியமான ஆளாக இதை நீங்கள் அதை ஹேண்டில் பண்ண போறீங்க என்று சொல்லி சொன்னால், எப்படி உங்களோட வேர்ஷன் வந்து தைரியமான ஒரு வேர்ஷன் வந்து ஹேண்டில் பண்ணும் அப்படி என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது சில வேலைகளில் உங்களுடைய சந்தேகத்தை வந்து நீங்கள் உடைக்கலாம் என்று சொல்லி உளவியலாளர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே ஏன் பயப்படுகின்ற என்பதற்கு பதிலாக ஒரு தைரியமான ஆளாக நான் இதை எவ்வாறு செய்வேன் அப்படி என்று சொல்லி அந்த பயணத்துக்கு பதிலாக உங்களுடைய எண்ணத்தை மாற்றுகின்ற பொழுது நீங்கள் அதை இலகுவாக செய்து முடிக்கலாம் அப்படி என்று சொல்லி சொல்லுகின்றார்கள்.
0: ஆகவே இனிமேல் வந்து யாருமே பயப்படாதீங்க, இந்த மாதிரி தைரியமா யோசிங்க. அப்படித்தானே சஞ்சீவன்?
4: இல்ல, இதுதான் நல்லதா நாலு விஷயம் அப்படித்தானே?
0: அதேதான்.

கொடி பறக்குதா? காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிட்ட விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 100க்கும் மேலான தொகுதிகளை தமதாக்கி சாதனை வெற்றியை படைத்துள்ளது. தான் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் விஜய் பாரிய வெற்றியினை பெற்றுள்ளார். பொதுச் செயலாளர் என் ஆனந்த், தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன், துணை பொதுச் செயலாளர்கள் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், அருண்ராஜ், ராஜ்மோகன் ஆகிய தவேகாவின் அனைத்து நிர்வாகிகளும் வெற்றி பெற்றுள்ளனர். திமுக 2 இடத்துக்கு பின்தங்கியுள்ளதுடன் அதன் தலைவர் மு க ஸ்டாலின் தனது சொந்த தொகுதியில் தவேகா வேட்பாளரிடம் தோல்வியடைந்துள்ளார்.
1: டொராண்டோவின் பில்லி பிஷாப் விமான நிலையத்தை கையகப்படுத்தி விரிவாக்கம் செய்யும் ஆண்டாரியோ அரசின் முயற்சிகளுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பியர் பாலிவியே ஆதரவு அளித்துள்ளார். பில்லி பிஷாப் விமான நிலையத்தை விரிவுபடுத்துவது சௌகரியமானதும் பொருளாதாரத்திற்கு சிறந்ததும் போட்டித்தன்மையை அதிகரிக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். போட்டித்தன்மை இல்லாதமையே பியர்சன் சர்வதேச விமான நிலையம் இவ்வளவு மோசமான நிலையில் இருக்க காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார்.
0: இலங்கை மக்கள் மத்தியில் பிக்குகள் மீதான நன்மதிப்பை சீர்குலைத்து பௌத்த சாசனத்தை அளிக்கும் சூழ்ச்சிகளை தேசிய மக்கள் சக்தி அரசு முன்னெடுப்பதாக சிங்கள ராவை அமைப்பின் தலைவர் தயாரத்ன தீரர் மீண்டும் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். அண்மையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் பெருந்தொகை போதைப் பொருளுடன் 22 பிக்குகள் பிடிபட்ட நிலையில் அவர்களில் ஒருவருக்கும் அரசுக்கும் இடையில் தொடர்புகள் உள்ளதாகவும் தயாரத்ன தீரர் தெரிவித்துள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: Get ready, folks.
2: இது கலிகள பாண்ட நம்ம ஊர் ஈவினிங் வித் அபர்ணா அண்ட் சஞ்சீவன்.

0: நேரம் 7:38 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் நம்ம ஒரு இந்த நேரத்தில் நாங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராம் வழங்குகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ள போகின்றோம்.
1: நீங்கள் உங்களுடைய உறவினர்களையோ குடும்ப அங்கத்தவர்களையோ விசிட்டர் விசா ஊடாக கனடாவுக்கு வரவழைப்பதற்காக விண்ணப்பித்திருந்தீர்கள், ஆனால் அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் கவலைப்படுத்த வேலை உங்களுக்கான இன்னும் ஒரு வாய்ப்பினை கனடா பைலட் ப்ரோக்ராம் எப்படி தருகின்றது. குறிப்பாக பல்வேறுபட்ட நோக்கங்களுக்காக நீங்கள் அவர்களை கனடாவுக்கு விசிட்டர் விசா ஊடாக வரவழைக்க முயற்சித்திருப்பீர்கள். ஒரு குடும்ப நிகழ்வாக இருக்கலாம், அல்லது வேறு நிகழ்வுகளாக இருக்கலாம், அல்லது ஒரு அவசர தேவையாக இருக்கலாம். இவ்வாறு பல்வேறுபட்ட விடயங்களுக்காக நீங்கள் உங்களுடைய குடும்ப அங்கத்தவர்களையோ உறவினர்களையோ கனடாவுக்கு வரவழைக்க முயற்சித்து அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் அந்த விண்ணப்பங்களை மீளவும் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை கனடா பைலட் ப்ரோக்ராம் எப்படி தருகின்றது. குறிப்பாக கனடாவில் இருக்கின்ற விசா அப்ளிகேஷன் சப்போர்டிங் சென்டரிடமிருந்து நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பத்தின் தகவல்களை பெற்று அந்த நிராகரிப்புக்கான பின்னணி காரணங்களை ஒரு விரிவான அனாலிசிஸுக்கு உட்படுத்தி அதனை மீளவும் உயர்வான சக்சஸ் ரேட்டோடும் நிராகரிப்புகள் இல்லாமலும் விண்ணப்பித்துக் கொள்வதற்கு மிகச்சிறந்த வல்லுநர்களின் துணையோடு கனடா பைலட் ப்ரோக்ராம் உதவுகின்றது. அது மட்டுமில்லாமல் ட்ராவல் விசா ஒழுங்குகள், குறிப்பாக டொரண்டோவில் கூட ஃபீஃபா உலக கிண்ண போட்டியில் இடம்பெறப்போ நடைந்த உலக கிண்ண போட்டிகளை காணப்பெறுவதற்கான டிராவல் விசா ஒழுங்குகளை கூட கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்திருக்கின்றது. இது மட்டுமில்லாமல் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பம் என்று வருகின்ற பொழுது அதனை பெடரல் கோர்டுக்கு சென்று அப்பீல் செய்து கொள்வது பற்றிய விவரங்களையும் மிகச்சிறந்த இமிகிரேஷன் சூடாக கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்காக செய்திருக்கின்றது. நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 4379994450. இப்பொழுது பிரான்சுக்கு விசிட்டர் விசா ஊடாக இலங்கையிலிருந்து செல்லக்கூடிய ஒரு இலகுவான வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அது சார்ந்த ஒழுங்குகளை கூட கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் ஜெர்மனி, நெதர்லாண்ட்ஸ், பிரான்ஸ், அயர்லாந்து, ஸ்வீடன் போன்ற நாடுகள் மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கான வொர்க் பெர்மிட் ஒழுங்குகளாக இருக்கலாம். மற்றும் ஐரோப்பிய பல்கலைக்கழகங்களுக்கான குறைவான டியூஷன் ஃபீயுடன் கூடிய ஸ்டூடெண்ட் விசா ஒழுங்குகளாக இருக்கலாம். இவற்றை கூட உங்களுக்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்து தருகின்றது. இது பற்றிய மேலதிக விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கும் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 4379994450. கனடாவில் தற்பொழுது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற சட்ட மாற்றங்களுக்கு அமைவாக சகல விதமான இமிகிரேஷன் சேவைகளையும் நீங்கள் ஒரே குறையங்கள் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். 1370 டொமினிக் ரோட் என்னும் கனடா பைலட் ப்ரோக்ராம் அலுவலகம் அமைந்திருக்கின்றது. நீண்டகால அனுபவத்தோடும் மிகச்சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்கு சேவையாற்றி வருகின்றது. இந்த புதிய சட்ட மாற்றங்கள் பாதிப்புகளை ஏற்படுத்தாத வகையில் அல்லது புதிய சட்ட மாற்றங்களை சாதகமாக பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான இந்த விசிட்டர் விசா, ஸ்டூடெண்ட் விசா அடங்கலான பல்வேறுபட்ட இமிகிரேஷன் சேவைகளையும் சிறந்த முறையில் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. குறிப்பாக விசிட்டர் விசாவுக்கு அப்ளை பண்ணுவது என்பது வெறுமனே ஃபோம்களை நிரப்பிக் கொள்வது மாத்திரமல்ல, சரியான தகவல்களை பொருத்தமான முறையில் வழங்குவது, தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது என்று சொல்லி பலவேறுபட்ட படிமுறைகள் இருக்கின்றன. அதனை நீங்கள் சரிவர செய்து கொள்வது முக்கியமானது. திருப்ப திருப்ப தவறாக அப்ளை பண்ணி விசிட்டர் விசா விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் அதனை மீளவு அப்ளை பண்ண முடியாத ஒரு நிலை ஏற்படும். இதனை தவிர்த்துக் கொள்வதற்கு நீங்கள் சரியான முறையில் விண்ணப்பிப்பது முக்கியமானது. இதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவுகின்றது. நீங்களும் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450 4379994450.
2: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
3: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7
2: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கெனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
4: அரசாங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22-கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: உங்கள் சகல விதமான காப்புறுதி தேவைகளையும் உங்களுக்கு பொருத்தமான முறையில் நிறைவேற்றி தருகின்றது. பிரைட் விஷன் பைனான்சியல் கார்பரேஷன் லைஃப், டிசபிலிட்டி, டிராவல், கிரிட்டிக்கல் மற்றும் சுப்பர்விசா இன்சூரன்ஸ்களுக்கும் RSP, RRSP மற்றும் ஏனைய இன்வெஸ்ட்மெண்ட்களுக்கும் நாடுங்கள். வர்ணா கணபதி பிள்ளை 416-844-7390. 10 மேலான நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றி தகுதியான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுத் தருகின்றார். பிரைட் விஷன் பைனான்சியல் கார்பரேஷன் வர்ணா கணபதி பிள்ளை 416-844-7390.
6: கிடைக்கதே இல்ல.
7: என்னத்த தேடினீர்? என்ன கிடைக்குது? இல்ல,
6: இந்த மரக்கறி வாங்கி சமைச்சாலும் ஒரு மனம், ஒரு குணம், ஒரு சுப எதுவுமே இல்ல.
7: அப்ப நீர் இன்னும் பசுமை மார்க்கெட்டுக்கு போகல போல. அங்கதான் நீர் தேடுற எல்லாமே கிடைக்கும்.
6: அட்ரஸ் சொல்லும், இப்பவே போயிட்டு வாரன்.
2: பசுமை மார்க்கெட் பசுமை நிறைந்த மரக்கறிகள் பழங்களுடன் எல்லா வகையான மளிகைப் பொருட்களுக்கும் மிகச்சிறந்த தெரிவாக விளங்குகின்றது. பசுமை மார்க்கெட் 2002 மிடில்ஃபீல்ட் ரோட் யூனிட் 5 மிடில்ஃபீல்ட் அண்ட் சீல்ஸுக்கு அருகில் பசுமை மார்க்கெட்.
8: விவாகா டொராண்டோ கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க. விவாகா டொராண்டோ எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன், பியோர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல. கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ. மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாகா டொராண்டோ. அழகு அழகு 6477873784.
2: திசையெங்கும் கேட்கும் இசை East FM. EastFM.ca. EastFM.ca.

0: 7:48 ஆக இருக்கின்றது. நாளைய நாள் 14, புதன்கிழமை 13, வியாழன் 12, வெள்ளி 12 ஆக இருக்கின்றது. இந்த பொழுதில் முதன்மை மூன்றுக்குள் செல்ல இருக்கின்றோம். முதன்மை மூன்றில் முதல் என்ன விஷயம் என்று பேசுவதற்கு முன்னதாக கனடாவில் வந்து இரண்டு விஷயங்கள் பற்றி இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. ஒன்று, கனடாவை பொறுத்தவரையில் இந்த அல்பர்டா மாகாணம் தனியாக இயங்குவதற்கான ஆணை வழங்கப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு மனு ஒன்று, இந்த ரெஃபரெண்டமுக்கான ஒரு மனு ஒன்று வந்து அதில் பல பேர் ஒப்பமிட்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட இப்போது 3,00,000 பேருடைய கையெழுத்துக்கள் வந்து சேகரிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஸ்டே ஃப்ரீ அல்பர்டா கேம்பெயினுடைய மிச் சில்வெஸ்டர், அதனுடைய ஹெட்டாக இருக்கின்றவர் வந்து இதை சேகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எலெக்ஷன் அல்பர்டா தெரிவித்திருக்கின்றது வந்து இந்த கையெழுத்துக்களை உறுதிப்படுத்தியிருப்பதாக தெரிவித்திருக்கிறது. 178,000 தேவை, ஆனால் அதற்கு மேலாக 3,00,000 கையெழுத்துக்கள் வந்து சேகரிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ரீதியில் இந்த பெட்டிஷன் வழங்கப்பட்ட பிற்பாடு வந்து ஒரு இதற்கான ரெஃபரெண்டம் அல்லது வாக்கெடுப்பு வந்து நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு உருவாகலாம் அப்படி என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. மறுமுனையில் கனடாவுக்கான புதிய ஆளுநர் அறிவிக்கப்பட இருக்கின்றார். செவ்வாய்க்கிழமை இந்த ஆளுநருடைய பேர் வெளியாகும் அப்படி என்று சொல்லி இன்றைய நாளில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேரி சைமனுக்கு பதிலாக புதியவர் தெரிவு செய்யப்பட இருக்கின்றார் அப்படி என்று சொல்லி கனடிய பிரதமர் மார்கானி இன்றைய நாளில் தெரிவித்திருக்கின்றார்.
1: அதேபோன்று அண்ணா மற்றும் எம்ஜிஆரின் பின் மீண்டும் தமிழக அரசியல் வரலாறு மாற்றி எழுதப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 59 ஆண்டுகால திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றும் சொல்லியிருக்கிறார்கள். 2 தொகுதிகளில் விஜய் வெற்றி பெற்றுள்ளதால் 1 தொகுதியில் இடைத்தேர்தல் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. தொகுதி முழுதும் வராமலே அவர் பிரம்மாண்ட வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். பெரம்பூர் தொகுதியில் 44,583 ஓட்ஸ் வித்தியாசத்தில் விஜய் வெற்றி பெற்றிருக்கின்றாராம். அதேபோன்று திருச்சி கிழக்கு தொகுதியில் 26,000 ஓட்ஸ் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படி என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது.
0: 5 மாநிலங்களில் தேர்தல் இடம்பெற்று முடிந்திருக்கின்றது. இந்த 5 மாநில தேர்தல்களை பொறுத்தவரையில் ஸ்டாலின், மம்தா பானர்ஜி தோல்வியை செலவிருக்கின்றார்கள். 3 முதல்வர்கள் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். இதில் தமிழ்நாடு, மேற்கு வங்கம், புதுச்சேரி, கேரளம், அஸ்ஸாம் ஆகிய 5 மாநிலங்களில் தேர்தல் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதில் குறிப்பாக மேற்கு வங்கத்தில் 3 முறை ஆட்சியில் இருந்த மம்தா பானர்ஜி தோல்வியை சந்தித்திருக்கின்றார். திமுக தோல்வியடைந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தை பொறுத்தவரையில் அதனுடைய கூட்டணி கட்சிகள், அதே நேரம் புதுச்சேரியை பொறுத்தவரையில் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியை தக்க வைத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அதேபோன்று அசாமில் பெரும்பான்மை இடங்களில் வென்று பாஜக தனது ஆட்சியை மீண்டும் தக்க வைத்திருக்கின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. கேரளாவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான ஆட்சியை வீழ்த்தி காங்கிரஸ் இப்பொழுது ஆட்சியை பிடித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதில் போட்டியிட்டுக் கொண்ட முதல்வர் பிராயினி விஜயன் 86,614 வாக்குகள் பெற்று கிட்டத்தட்ட 19,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இனி என்ன நடக்கப் போகிறது என்ற கேள்வியில் வெளியாகி இருக்கின்றது. காரணம் ஏன் அப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த மேஜிக் எண் என்று சொல்வார்கள் தானே, 118. இந்த 118 எவ்வாறு வரப்போகின்றது, 108 இருக்கின்றது, 118 எவ்வாறு வரப்போகின்றது என்ற ஒரு கேள்வி இப்பொழுது எழுப்பப்பட்டிருக்கின்றது. அதில் யார் யார் கூட்டணியில் இருந்து சேரப்போகின்றார்கள், தாவே காவோடு அப்படி என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே காங்கிரஸ் 5 இடங்களிலும், சிபிஐ, சிபிஎம், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், அதே நேரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியன 2 இடங்களிலும், தேமுதிக ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் பாமக 4 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கின்றது. பாஜக, அமமுக வந்து தலா ஒரு இடத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றது. இந்த சிறிய கட்சிகளில் இருந்து ஏதாவது கட்சி வந்து தாவேகாவுக்கு வந்து ஆதரவு கொடுக்கும் பட்சத்தில் தான் 118 உருவாகி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பினை தாவேகா பெற்றுக்கொள்ள போகின்றது. இப்ப இதுல வந்து 2வது விஷயம் பேசப்படுகின்றது, இந்த அதிகார சோதனை என்கின்ற விஷயம். அதாவது குறைந்தது 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவைப்படுகின்றது சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பு இடம்பெறுகின்ற பொழுது. அடுத்த 14 நாட்களில் இதை நிரூபிக்க முடியாவிட்டால் அரசு கவிழும் அப்படி என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே ஆளுநரிடம் சென்று யார் ஆதரவு தருகின்றார்களோ அவர்களுடைய பெயரோடு ஆட்சி அமைப்பதற்கான அதிகாரத்தை பெற வேண்டும். அதன் பிற்பாடு அவர்களுக்கான இந்த அரசாங்கத்தை உருவாக்குவதற்கான விடயத்தை செய்து வைப்பதற்கான ஆளுநருடைய அழைப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிற்பாடு குறிப்பாக இந்த ஃப்ளோ டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய அதிகார சோதனை இடம்பெறும் அப்படி என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அடுத்து வருகின்ற 2 நாட்கள் வந்து தாவேகாவுடன் யார் சேரப்போகின்றார்கள் என்பதுதான் இனி ஒரு பேசுபொருளாக இருக்க போகும். ஒரு மாதிரி தேர்தலை முடிச்சிட்டீங்க, இனி அடுத்தது யார் சேருவார் அப்படி என்பதை ஒரு பேசுபொருளாக இருக்க போகிறது. அதற்கும் பஞ்சமில்லாம செய்திகள் இனி வெளிவரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம்.
1: இவ்வளவு முடிஞ்சுதான் அவர் அரியணையில் ஏறுவார் அப்படி என்றும் சொல்லப்படுகிறது.
0: எது நடக்குமோ இல்லையோ, ஆனா கட்டாயம் வரதான். அடுத்த சிஎம் என்பது வந்து உறுதியாக இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக அந்த சிஎம் உருவாக்குவதற்கான அந்த 5 அந்த 10 எங்கிருந்து வரப்போகின்றது என்பதை இப்பொழுது இருக்கின்ற ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது.
1: இதுவரை முதன்மை மூன்றை நீங்கள் கேட்டீர்கள். கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் நம்ம ஊர் ஈவினிங். நேரம் 7:53.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சுமையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
1: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
3: சென்டஸ்ட் ஃபேமிலி டென்டல் கிளினிக், 1001 சென்டர் சர்க்கிள், யூனிட் 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Ikum Idiyal. Ilavasa Aalosnegalukku 416-299-1020.
4: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
5: சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் தமிழ் சமூகத்திற்கான எக்ஸ்க்ளூசிவ் விஐபி டீல்களை பெற அகமட் தம்சின், 437-860-7002. கையிருப்பில் உள்ள 2025 PHEV-களை இந்த மாதம் மாத்திரம் 84 மாத ஜீரோ ரேட்டில் வழங்குவதோடு 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் மற்றும் PHEV பர்ச்சேஸ்களுக்கும் $1000 கேஸ் கார்டு பரிசு. அத்துடன் அனைத்து மிட்சுபிஷி பர்ச்சேஸ்களுக்கும் 75 inches ஸ்மார்ட் டிவி, லேப்டாப், பிரீதி கிரைண்டர், சில்வர்வேர் குக்கிங் செட் ஆகியவற்றில் ஒன்றையும் பெறுங்கள். தமிழில் பேச அழையுங்கள் அகமட் தம்சின், 437-860-7002.
6: இந்த கோடியை ஒரு மறக்க முடியாத இசை திருவிழாவாக மாற்ற தயாராகுங்கள். ஸ்வர சங்கமம் 2026. பிரபல பின்னணி பாடகி கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்யபிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ் இவர்களோடு இணைந்து கனடிய கலைஞர்களின் திறமையும் சங்கமிக்கும் ஒரு பிரமாண்ட மாலை பொழுது. ஸ்வர சங்கமம் 2026 June 6 மாலை 6:01 பிக்கரிங் காசினோ ரிசோர்ட்டில் காண தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை டிக்கெட் மாஸ்டர் CA மூலம் பெற்றுக் கொள்ளலாம். VIP டிக்கெட்டுகள் பற்றி அறிந்து கொள்ள 6473365529. Exclusive media partner East FM 102.7 and even by Sparkline Entertainment Inc.
7: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656-416-908-5656.
8: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
9: அது சரி.
8: உங்களுக்கு ஆடி கார்
9: என்னது?
8: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
10: 2nd நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
11: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
10: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி,
11: 416-900-4599.